அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய தசாவதார ஸ்தோத்திரம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 21 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இனி கீரவாணி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

கடவுளின் உண்மையான புகழை விரும்பி நினைப்பவரை அறியாமையால் வரும் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளும் வந்து சேரமாட்டாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 கால்நடை நமக்கு தோழன் அம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் டெக் பைட், தொழில்நுட்ப வளர்ச்சியும் மாறிவரும் போர் யுக்திகளும் குறித்த தகவல்கள் கேட்கலாம். 7:30 திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருச்சி கே கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை.

எட்டு மணிக்கு இதய ராகம், 8:10 இதய மருத்துவர் டாக்டர் ப. விஜயசேகர் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம், 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம், 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் பொறியியல் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும், முனைவர் டி சீனிவாசன் அவர்கள் நேரலையில், 10:00 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், சிங்காரவேலன் ரெமோ திரைப்படங்களிலிருந்து. பதினோரு மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் மனதில் நின்ற கதை பற்றி பேசலாம். 12:50 பாப்கார்னர், 1:00 வசந்தன் கோவின் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி.

கதிர்வேலன் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் பொன் சுந்தரேசன் குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா. இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதலலைவரிசையில் காலை மணி 10:45 ஓடி விளையாடு. உயரம் தாண்டுதல் வீராங்கனை கே தனுஷியா அவர்கள் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செயற்கை முறை குஞ்சு பொறிப்பான் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவர்கள். எட்டு இரவு இசை இனிமை. 9:15 இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதலலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் அக்கரை சகோதரிகள் எஸ் சுபலக்ஷ்மி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு, ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா.

0: பதினோரு மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் ஆலங்குடி எஸ் சேகர் அவர்களின் பன்னிசை பாடல்கள் வளம் பெறும். 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திமடல். 9:30 நாடக மலரில் அமுதக்கணி நாடகம், எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள். 10:00 அரங்கிசையில் வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு, டி வி ராமானுஜ சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், திருச்சி கே முரளி அவர்கள் கட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6:00 தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: at a time when the economies of major countries around the world are struggling, India has still achieved a growth rate of 7.7% in 2025-2026. BJP President Nitin Naveen has said that a total of 75 delegates from 35 political parties participated in the NDA conclave held at Bharat Mandapam in New Delhi. Speaking to media, Mr. Naveen said the NDA leaders expressed their gratitude for Prime Minister Narendra Modi's leadership and congratulated him on a historic milestone, calling it a moment of pride for 140 crore people of the country. Mr. Naveen said, under Prime Minister Modi's leadership, India is moving forward towards the vision of Viksit Bharat. He added that the Prime Minister's guiding mantra of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwa, Sabka Prayas has connected people across the country. Prime Minister Narendra Modi has expressed gratitude to Italian Prime Minister Giorgia Meloni, Malaysian Prime Minister Anwar Ibrahim, German Federal Chancellor Friedrich Merz, Canadian Prime Minister Mark Carney and Prime Minister of Israel Benjamin Netanyahu for their warm wishes and messages. In a social media post, Mr. Modi thanked his Italian counterpart Giorgia Meloni for her warm wishes. In another post, the Prime Minister thanked Malaysian Prime Minister Anwar Ibrahim for his warm wishes and kind words. He also thanked German Chancellor Friedrich Merz for his warm words. Meanwhile, US President Donald Trump has described Prime Minister Narendra Modi as a great one. In a social media post, President Trump said, Mr. Modi is a strong, healthy and wise man and will have many years of greatness and success ahead of him. External Affairs Minister Dr. S. Jaishankar met Bulgaria's Prime Minister Rumen Radev in Sofia yesterday. Dr. Jaishankar highlighted India's robust bilateral ties, recent opportunities created by the strengthening India-Bulgaria strategic partnership and the imperative for closer bilateral cooperation to de-risk and diversify in an increasingly volatile world. In a social media post, he said they discussed deepening collaboration in trade and investment, pharma, semiconductors, AI, space, defense, mobility, tourism and creative entertainment industry. The External Affairs Minister will visit Finland today to attend the 14th edition of the Kultaranta talks. And that is the end of this news bulletin.
1: இலையத்தில் நேரம் 6 மணி 10 நிமிடம்
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும்போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்கு

ஆக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்லப்பிராணிகளுக்கும் தெருநாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை

0: மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும் போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல்தானே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

இறைவன் பொய்யில்லாத நாவிலும் பகையில்லாத மனதிலும் பசி தீர்க்கும் கைகளிலும் பிறர் கண்ணீர் துடைக்கும் உள்ளத்திலும் இருக்கிறார். இப்படி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை பக்தி மலர்களால் பூஜிக்க வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம். முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:25. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. திருச்சி மறை மாவட்டம் காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58 திருவிழாவில் இன்று மாலை 6:15 தாழ்ச்சியும் புனித அந்தோணியாரும் என்ற தலைப்பில் மறையுரை சிந்தனை நடைபெறும். இனி பாடல் கேட்கலாம். வி. நடராஜ முதலியார் குரலில்.

திருச்சி கே கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 7:30 நடைபெறும். மகா கும்பாபிஷேக நிகழ்வை நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 7:30 கேட்கலாம். உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவிலில் உள்கோடை திருநாள் விழாவில் மாலை 5:30 ஸ்ரீ தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6:15 தீர்த்த கோஷ்டி, 7:00 அலங்காரம் அமுது செய்தல். ஆனந்த ராகத்தில் நிறைவாக எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35. உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 28 நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. பறவை காய்ச்சல் குறித்து சேலம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் எம் ரவிக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
1: நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம், கோழிகள்லாம் இறப்பு இருந்திருக்கும், காகமும் இறப்பு இருந்திருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பறவை காய்ச்சல் தாங்க. பறவை காய்ச்சல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு பேர்ட், அதாவது காகத்தில் இருந்து தான் நமக்கு வந்து பறவை இருக்குது. இது வந்து H5N7 அப்படிங்கிற வைரஸ்னால் வந்துருக்குது. இந்த பறவை காய்ச்சல் வந்து ஜூனோசிஸ்னு சொல்லுவாங்க, மனிதனுக்கு பரவக்கூடிய நோய்களில் ஒன்று. இந்த பறவை காய்ச்சல் வந்துச்சுன்னா பேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கோஆர்டினேஷன், அதாவது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், நர்வ் பேரலைஸ் ஆகி சுற்றிக்கிட்டே இருக்கும், கீழே விழுந்துரும், சடன் டெத் இருக்குங்க. கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் வந்து 100% மார்ட்டாலிட்டி இருக்கும், 100% உயிரிழப்பு இருக்கும். இதுக்கு வந்து தடுப்பூசியெலாம் கிடையாதுங்க, ஒன்லி கல்லிங் தான், அதாவது டிஸ்போசல் அவ்வளோதான் பண்ண முடியும். பறவை காய்ச்சல் அறிகுறி பார்த்தீங்கன்னா கண்ணில் மூக்கில் தண்ணி வருங்க, அப்புறம் இன்கோஆர்டினேஷன் சுற்றிக்கிட்டே கீழே விழுங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. அப்படியே டெஸ்ட் பண்ணணும்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பண்ணணும், எலைசா டெஸ்ட்டு, ரேப்பிடு ஆர்டிபிசிஆர்னு இருக்குது, அந்த டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 நேரத்தில் ரிசல்ட் கிடச்சிரும். அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பறவை காய்ச்சல் பாதித்த கோழி பண்ணைகளை முற்றிலுமாக கோழிகளை அப்புறப்படுத்திடணும், அவ்வளோதான், டிஸ்போஸ் பண்ணணும். இறந்த கோழிகளை வந்து 1-3 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்புத்தூள் தூவிட்டு மூடிடணும். அவ்வளோ நம்ம வந்து பறவை காய்ச்சல் பாதித்த பேர்ட்ஸை வந்து டைரெக்டாக நம்ம கையால் தொடக்கூடாது, க்ளவுஸ் போட்டுக்கலாம், நம்ம பிஇபி கிட்டெலாம் இருக்குது இப்போ, மாஸ்க்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் தொடணும். பறவை காய்ச்சல் இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்துச்சுன்னா மற்ற ஃபார்முக்கு பரவாமல் இருக்க என்ன பண்ணணும்னா மற்ற ஃபார்முக்கு வெளி ஃபார்மில் இருந்து ஆளுங்களை உள்ளே விடக்கூடாதுங்க. அப்புறம் நம்ம ஃபார்மில் இருக்கவங்களுக்கு சுகாதாரமாக சுகாதார உடை கொடுக்கணும். ஃபுட் பாத்னு சொல்லுவோம், ஃபார்முக்கு முன்னாடி வந்து ஃபுட் பாத் வச்சு அதில் வந்து கிருமி நாசினி இருக்கும், அதில் கால் கழுவிட்டு தான் போக சொல்லணும். அப்புறம் அந்த ஃபார்மில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே நம்ம க்ளவுஸு மாஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். வெளி ஃபார்மில் இருந்து ஆட்களை வந்து உள்ளே வராமல் தடுக்கணும். இந்த பறவை காய்ச்சல் மெயினாக வந்து அறிகுறி பார்த்திங்கன்னா சளி மெயினாக வந்து சுவாச மண்டலம் தான் தாக்கும். அதில் முதல்ல வந்து அறிகுறி வந்து மூக்கில் தண்ணி தனியாக வருங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கியா நுரையீரல் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கும். மைல்டு கேஸில் வந்து நம்ம எதுவுமே தெரியாது, நல்லாவே நார்மலாகவே ஆக்டிவாகவே இருக்கும் பேர்ட்ஸு திடீர்னு இறந்து போயிடும். அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். மெயினாக வந்து சளி அறிகுறிகள் தான் இருக்கும், அதாவது நரம்பு மண்டலத்தில் அந்த வைரஸ் போய் பாதிக்கிறதுனால

0: அந்த இன்கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க, நர்வ் பேரலைஸ் ஆகும். அதனால் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், தள்ளாடிக்கிட்டே போய் பொத்துன்னு விழுந்துருங்க. புறக்கடை கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு மரத்தில் அடைஞ்சிருக்கும், திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிடும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த இன்கோஆர்டினேஷன் தான். நர்வ் பேரலைஸ் ஆனோன்னா மரத்தில் இருந்து திடீர்னு விழுந்து இறந்து போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சு என் ரெண்டு ஸ்ட்ரெயின் இருக்குங்க. அதில் ஹச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஸ்ட்ரெயின் இருக்குது, எண்ணில் வந்து 7 ஸ்ட்ரெயின். இது காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக வரும். அதனால் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக தடுப்பூசி நான் வந்து கண்டுபிடிக்க முடியாது.
1: கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் இதுவரை பறவை காய்ச்சல் குறித்த சில தகவல்களை வழங்கினார் சேலம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் எம் ரவிக்குமார் அவர்கள். பறவை காய்ச்சல் குறித்து மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0427 என்ற முன்னிணைப்போடு 241-0408. எண் மீண்டும் ஒருமுறை 241-0408. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவுக்காடுகள் வளர்ப்பு குறித்த மாபெரும் கருத்தரங்கம் கண்காட்சிக்கு அழைப்பு விடுக்கிறார் காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்கள்.
2: வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உணவுக்காடு வளர்ப்பு மற்றும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி திருச்சி SRM பல்கலைக்கழகம், அதாவது SRM மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எல்லாம் ஒரே கேம்பஸில் இருக்குது. அந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்க இருக்குது. இதில் வந்து ஒரு 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தோட விஞ்ஞானிகள், 5 மாநில முன்னோடி விவசாயிகள் இதில் வர்றாங்க. இதில் வந்தால் விவசாயிகள் உற்பத்தி சந்தைப்படுத்துதல் அதுக்கப்புறம் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறது 3 விஷயத்தையும் கற்றுக்க முடியும். அதாவது உற்பத்தியும் பண்ணிக்கலாம், நீங்கள் இதை எப்படி சந்தைப்படுத்துறது பண்ணலாம், அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டல் எப்படி பண்ணுறது, இந்த 3 கற்றுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு மாபெரும் திருவிழா நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, இந்த 4 மாநில முன்னோடி விவசாயிகள் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண அனைத்து பழங்களையும் அவங்க வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் வந்து இயற்கை முறையில் விளைந்த பழங்களை வந்து சுவைக்க முடியும், அது தொடர்ந்து வாங்கிறதுக்கான தொடர்பு எண் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்கள்லேருந்து என்னென்னலாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் இருக்குது அதை நீங்கள் வந்து சுவைச்சு பார்க்க முடியும், அது தொடர்ந்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் பழங்களாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைகள், அதில் வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடும், அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. 2வது, விவசாயிகள் வர்றாங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் வந்து உணவுக்காடு தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கலாம், எப்படி இந்த பழங்களை சந்தேகப்படுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம், அது எங்கே விற்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதில் மதிப்பு கூட்டல் எப்படி பண்ண முடியும், இந்த 4 விஷயத்தையும் விவசாயிகள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் 2 பேருமே இதில் கலந்துக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு 800-9-8000 அப்படிங்கிற ஒரு நம்பரில் பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். 800-9-8000 அப்படிங்கிற நம்பரில் அவசியம் தொலைபேசி அழைத்து பதிவு பண்ணிட்டு இந்த நிகழ்வுக்கு வரவும். நன்றி.

0: தொடர்ந்து கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நாள் வயதுடைய கிராம பிரியா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு உள்ளன. ஒரு கோழி குஞ்சின் விலை 25 ரூபாய். மேலும் தகவலுக்கு 0431 என்ற முன்னிணைப்போடு 233-17-15. என் மீண்டும் ஒருமுறை 233-17-15 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
1: திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் கல்வி நிறுவனத்தில் தற்போது குறுவை மற்றும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெற்பயிர் ரகமான AST16 உண்மை நிலை விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. ஒரு கிலோ நெல்லின் விலை 35 ரூபாய் ஆகும். இதேபோல திருச்சி 3 ஆதார விதை 5700 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த நெல் ரகம் 1 கிலோ 41 ரூபாய். பசுந்தால் உரப்பயிர்களான தக்கை பூண்டு உண்மை நிலை விதை 200 கிலோ இருப்பில் உள்ளது. இதன் விலை 1 கிலோ 100 ரூபாய் ஆகும். வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விதை நெல் விதையினை நேரில் சென்றோ அல்லது பார்சல் சர்வீஸ் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு முதல்வர் வேளாண்மை கல்வி நிறுவனம் குமுள்.

0: போர் 62 17 12 திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தொலைபேசி எண் 98 42 65 29 34 மற்றொரு எண் 70 10 43 91 50 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில்
2: தாதுப்புங்கிறது உடலுக்கு தேவையான நுண்ணூட்டு சத்துல மிக முக்கியமான ஒன்று. கால்நடைகளின் உடல் வளர்ச்சி, இனப்பெருக்கம், உடல் ஆரோக்கியம் என பல்வேறு வகையான தாதுப்புகள் தேவை.
1: கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகம் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில்
3: இப்ப கோழி ஆகப்பட்டது, அது முட்டையிட்டு அடைகாட்டு குஞ்சி பொறிச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படியும் 3-4 மாசம் அளவுக்கு ஆகும். இப்ப மிஷின்ல நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1 மாசத்திலே திருப்பி அடுத்த ப்ராசஸ்க்கு கோழி வந்துடும். முட்டைக்கு வரும்போது நமக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 7 ப்ராசஸ்.
1: செயற்கை முறை குஞ்சு பொறிப்பான் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் திருச்சி மருதாண்டா குறிச்சி ஜி மணிகண்டன் அவர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும், மின் பற்ற

0: பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 முதல் 20,000 வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம்

0: மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: தொழில்துறையின் முக்கிய தூண்களில் ஒருவரும் பிர்லா சாம்ராஜ்யத்துக்கு அஸ்திவாரம் இட்டவருமான கன்ஷியாம் தாஸ் பிர்லா நினைவு தினம் இன்று. ஆண்டு 1983 தேச முன்னேற்றத்திற்கென புதிய தொழில்களை தொடங்கி திறம்பட நடத்தியவர். கல்வித்துறையிலும் தனது பங்களிப்பை நல்கிய இவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிலானி நகரை கல்வி புலத்தின் மிக முக்கிய இடமாக மாற்றியவர். மகாத்மா காந்தியோடு நட்பு பாராட்டிய இவர் தனக்கு எழுதப்பட்ட கடிதங்களுக்கு காந்தி உடனே பதிலெழுதும் வழக்கம் கொண்டிருந்தார். அதுவும் செலவு குறைவான தபால் அட்டைகளை பயன்படுத்தினார். இது காந்திஜி மீது மேலும் பற்றை உருவாக்கியது என்கிறார். தன் அனுபவங்களை இந்த ஷேடோ ஆஃப் மகாத்மா என்ற பெயரில் எழுதியுள்ளார் ஜி டி பிர்லா. நீண்ட தூர நீச்சல் வீரர் மிகிர் சென் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1997 1958 ஆங்கில கால்வாயை 14:45 நீந்திக் கடந்து உலக சாதனை படைத்தார். அந்த கால்வாயை நீந்திக் கடந்த முதல் ஆசியர் எனும் பெருமையை பெற்றார். மேலும் 5 கண்டங்களில் உள்ள கடல்களை ஒரே வருடத்தில் நீந்திக் கடந்த மிகிர்சென்னின் பெயர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ராம்பிரசாத் பிஸ்மில் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1797 சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூல் இவரது வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ராம்பிரசாத் பிஸ்மில் காக்கோரி ரயில் கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தனது 30 அகவையில் தூக்கிலிடப்பட்டார். மிருதங்க கலைஞர் டி வி கோபாலகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1932.

மேற்கத்திய இசையிலும் நிபுணத்துவம் பெற்றவர். தனியே ஜாஸ் இசைக்குழு தொடங்கி இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார். இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1930. வீர திருமகன் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் 60 மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். இவர் இயக்கிய தெய்வமகன் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதலாவது தென்னிந்திய திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது.

0: நானும் ஒரு பெண், இருமலர்கள், அன்பேவா, பத்ரகாளி, எங்க மாமா போன்ற திருலோகச்சந்திரின் படங்கள் ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாதவை. நகைச்சுவை நடிகர் சத்யன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1975.
0: இளையவன் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான இவர் தற்போது குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார்.
1: பின்னணி பாடகி உத்ரா உன்னிகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 2004. சைவம் திரைப்படத்தில் இவர் பாடிய அழகே அழகு என்ற பாடலுக்காக சிறந்த பெண் பின்னணி பாடகருக்கான தேசிய விருதினை பெற்றுள்ளார். இவரின் தந்தை பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணனும் சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.

சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு குறைஞ்சது ஒருத்தரையாவது நீங்க சிரிக்க வைங்க. ஏன்னா புன்னகைங்கிறது செலவில்லாத பரிசு, ஆனா அதோட மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நல்ல பாடல், ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல புன்னகை, இது மூணும் இருந்தா அந்த நாளே அழகா மாறிடும். இப்போ உங்க நாளை அழகாக்க வருது காலை மலர் திருச்சி FM Rainbow 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். மனித நாகரிகத்தின் தொடக்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்குதோ அதே அளவுக்கு போர் முறைகளும் வியக்கத்தக்க அச்சமூட்டும் மாற்றங்களை சந்தித்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல போர் அப்படிங்கறது ரெண்டு நாட்டு அரசர்களுக்கும் வீரர்களுக்கும் இடையான நேருக்கு நேர் மோதலா மட்டுமே இருந்துச்சு. அறப்போர்னு சொல்லப்படக்கூடிய சில நெறிமுறைகள் அன்னைக்கு இருந்துச்சு. சூரியன் உதயமாகறதுக்கு பின்னாடி போர் தொடங்கி சூரியன் மறைறதுக்கு முன்னாடியே சண்டைகள் நிறுத்தப்படுமா. ஆனா இன்னைக்கு கால நேரமே இல்லாம எல்லை கடக்காமலே ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படும் போர்களை நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். வாழ் முனையில தொடங்கிய இந்த பயணம் இன்னைக்கு மவுஸ் கிளிக் வரைக்கும் வளர்ந்து நிக்குது. இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய நிகழ்ச்சி. தொழில்நுட்ப வளர்ச்சியும் மாறி வரும் போர் யுக்திகளும். கடந்த நூற்றாண்டுகள்ல நடந்த உலக போர்கள் வரை ராணுவ பலம் அப்படிங்கறது ஒரு நாட்டுல எத்தனை லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் கணக்கிடப்பட்டிருக்கு. காலற்படை, பீரங்கி படை அப்படின்னு மனிதர்களே போர்க்களத்தின் முன்னணியில நின்றுருக்காங்க. ஆனா இன்னைக்கு மனிதர்களோட இடங்களை அதிநவீன இயந்திரங்கள் ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கு. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தாங்க ட்ரோன்கள், அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ். இன்னைக்கும் திருமண விழாக்கள்ல வீடியோ எடுக்க பயன்படக்கூடிய இதே தொழில்நுட்பம் தான் போர்க்களத்துல மிகப்பெரிய கேம் சேஞ்சரா மாறி இருக்கு. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏசி அறையில உட்காந்துகிட்டு கணினி திரையின் மூலமா பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்கும் வல்லமை இன்னைக்கு போர் முறைகள்ல வந்துருச்சு. இதுக்கும் ஒருபடி மேல போய் செயற்கை நுண்ணறிவு என சொல்லப்படக்கூடிய AI தொழில்நுட்பம் எந்த நேரத்துல எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத மனிதர்களை விட வேகமா திட்டமிடுது. ஒரு வகையில இன்றைய போர்க்களங்கள் வீடியோ கேம்கள் போல டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்துல மிக அபாயகரமான ஒரு போர் முறை உருவாக்கி இருக்குது. இதுக்கு ஆயுதங்களோ வெடிப்பொருள்களோ தேவையில்லைங்க. இதுக்கு பேரு தான் சைபர் வார்ஃபேர். அதாவது கணினி நெட்வொர்க்களை ஹேக் செய்வதன் மூலமா ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படும் மறைமுக போர். ஒரு நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள், மின்சார விநியோக கட்டமைப்பு, வங்கி சேவைகளை முடக்குவதன் மூலம் அந்த நாட்டோட ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் ஒரு சில நிமிடங்கள்ல ஸ்தம்பிக்க வைக்க முடியுது. துப்பாக்கி குண்டுகள் ஏற்படுத்தும் பாதிப்பை விட இந்த டிஜிட்டல் தாக்குதல்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு நாட்டுக்கு பெரிய முடக்கத்தை ஏற்படுத்துதான். இது மட்டும் இல்லாம தகவல் போர் முறை, இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்னு ஒண்ணு இருக்குதாங்க. சமூக ஊடகங்கள் வழியாக போலி செய்திகளை, வதந்திகளையும் பரப்பி ஒரு நாட்டு மக்களுக்குள்ளேயே உள்நாட்டு கலவரங்களை உருவாக்குவதும் இன்றைய நவீன யுக்திகள்ல

0: மாதிரி இருக்குதான். அதாவது ஆயுதங்களால மனிதர்களை தாக்குவதற்கு முன்னாடி தகவல்களால மனிதர்களின் மனங்களை தாக்குவதுதான் இந்த நவீன முறையா. இப்பெல்லாம் போர் அப்படிங்கறது பூமியோட மட்டும் நிக்கிறது இல்லங்க, அது விண்வெளி வரைக்கும் பரவி இருக்குது. எதிரி நாட்டோட சாட்டிலைட் தகவல் தொடர்பு லேசர் ஆயுதங்கள் மூலமா இல்லனா விண்வெளி ஏவுகணைகள் மூலமா முடக்குவது இன்னைக்கு அதிநவீன போர் யுக்தியா பார்க்கப்படுதுங்க. விண்ணில் பாய்ந்து கோள்களை சூழ்ந்து சாட்டிலைட்டை தகர்த்து பூமியின் தொடர்பை துண்டிக்கும் விண்வெளி போர் முறை, அலையில் மிதந்து கடலுக்குள் மறைந்து கோடான கோடி மதிப்புள்ள போர்க்கப்பல்களை நொடியில் தகர்த்து மூழ்கடிக்கும் கடல்சார் குட்டி ட்ரோன்கள், தோட்டாக்கள் இல்லாமல் சத்தமே கேட்காமல் ஒலியின் வேகத்தில் பாய்ந்து பாய்ந்து எதிரியின் ஏவுகணைகளை விண்வெளியிலே உருக்கி உருக்கி அழிக்கும் லேசர் கதிர்கள், குண்டுகளை வீசாமல் எல்லையை தாண்டாமல் வர்த்தகத்தையே தடுத்து ஒரு தேசத்தையே பட்டினி போடும் பொருளாதார போர், தகவல்களை திரட்டி ரகசியங்களை அறிந்து மனிதர்களின் பலவீனத்தை புரிந்து போரிடாமலே வெல்லும் பிக்டேட்டா மற்றும் அல்காரிதம் போர், கூட்டம் கூட்டமா ஈ போல பறந்து பறந்து ஆகாயத்தையே மறைச்சு மறைச்சு எதிரியோட ரேடர்களை குழப்பி ஒட்டுமொத்த பாதுகாப்பு வளையத்தையுமே உடைச்சு எரியும் முப்பரிமாண ட்ரோன் படை, காற்றை கிழித்து ஒளியை விட 5 மடங்கு வேகமாக பாய்ந்து திசையை திடீர் திடீரென மாத்தி எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பிலும் சிக்காம சிதறடிக்கும் அதிரடி பாய்ச்சலா இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், மழையை வர வச்சு வெள்ளத்தை பெருக்கி செயற்கை புயலை உருவாக்கி எதிரி நாட்டோட விவசாயத்தையும் நிலப்பரப்பையும் நிலக்குலைய வைக்கும் இயற்கை சீற்ற போர், ஆய்வகங்கள்ல கிருமிகளை வளர்த்து காற்றுல ரகசியமா பரப்பி காய்ச்சலையையும் நோயையும் உருவாக்கி ஆயுதமே இல்லாம மனித ஆற்றல முடக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமி போர் பயாலஜிக்கல் வார்ஃபேர், பூமிக்கு அடியில கொடைஞ்சு 100 அடி ஆழத்துல நுழைஞ்சு அதிநவீன நகரங்களையே ரகசியமா அமைச்சு ஆகாய தாக்குதல்களை தவிடுபொடியாக்கும் நிலத்தடி பதுங்கு குழி போர். இப்படி இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய நவீன போர் முறைகளை பாக்குறப்ப பயமா இருக்குது இல்ல? பழங்காலத்து அம்புகள்ல இருந்து தொடங்கி இன்றைய அணு ஆயுதங்கள், ட்ரோன்கள், சைபர் தாக்குதல்கள் வரை போர் முறைகளின் வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆயுதங்கள் மாறலாம், போர் நடக்கும் தளங்கள் மாறலாம், மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்கள் கூட சண்டையிடலாம். ஆனா போரினால் ஏற்படும் அழிவும் அதனால் பாதிக்கப்படும் சாமானிய மக்களோட வலியும் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒண்ணுதாங்க. அறிவியல் அப்படிங்கிறது மனித குலத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் உலகை மேம்படுத்துவதற்கும் மட்டுமே பயன்படணுங்க. எல்லைகளையும் ஆயுதங்களையும் தாண்டி உலகளாவிய அமைதியும் மனிதநேயமும் மட்டும்தாங்க இந்த பூமியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் அப்படிங்கிற சிந்தனையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சியும் மாறி வரும் போர் யுக்திகளும்.
1: திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: மஞ்சள் உருண்டை பிடித்து வைத்தால் மனசு கோணாமல் மகிழ்ந்து வரும் சுவாமி.
1: கொஞ்சம் மண் உருட்டி குழந்தைகள் வைத்தால் கூட கோவித்துக் கொள்ளாமல் கொலுவிருக்கும் சுவாமி.
0: எந்த அலங்காரம் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும் விநாயக பெருமானுக்கு
1: திருச்சி கே கே நகர் இபி காலனியில் மகா கும்பாபிஷேகம்.
2: எல்லா புகழும் உந்தனுக்கே சிவம் பிள்ளையான ஐங்கரனே.
0: இன்று காலை மணி 7:30 திருச்சி FM ரெயின்போ 102.1 நேரலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஈஸ்வரன் ஸ்டோர். அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும்போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார்.

0: இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தித் தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000+ விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில்

0: இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு மணி 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: காலை மலர் கேட்டுக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்கள் தலைமையில் நாளை மறுநாள் காலை 10 மணியிலிருந்து மாலை 5:45 வரைக்கும் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடக்க இருக்கு. மணப்பாறை, லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம் மற்றும் தொட்டியம் தாலுகா நீதிமன்றங்களிலும் இது நடைபெறும். இதை பற்றின மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9865280753 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: பயனுள்ள தகவல்களோடும் பாடல்களோடும் இதுவரைக்கும் நாம கேட்டு ரசிச்சோம் காலை மலர்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருச்சி கே கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ்.
2: ஈஸ்வரன் ஸ்டோர் அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21. ஈஸ்வரன் ஸ்டோர், எங்களிடம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். ஈஸ்வரன் ஸ்டோர், உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21. ஈஸ்வரன் ஸ்டோர், எங்களிடம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். ஈஸ்வரன் ஸ்டோர், உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21. ஈஸ்வரன் ஸ்டோர், எங்களிடம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். ஈஸ்வரன் ஸ்டோர், உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. திருச்சி கே கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் சாந்தி சரவணகுமார், டி கமலம். வாருங்கள் நேயர்களே, திருச்சி கே கே நகருக்கு செல்வோம்.
3: தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஸ்ரீ செல்வ கணபதி திருத்தாள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவன், கணங்களின் தலைவன், மூத்த பிள்ளை, ஒற்றை கும்பன், இரு செவியன், முக்கண்ணன், சதுர்புஜன், ஐங்கரன், ஆராதாரத்துள்ளான் அவனை வணங்கினால் ஏழு பிறவி நீங்கி என் திசை போற்ற நவமணிகளும் சம்பத்தும் பெற்று வாழ்வார்கள். எல்லா வளங்களும் தரும் விநாயக பெருமானை ஸ்ரீ செல்வ விநாயகனாக அருள் செய்யும் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்காக ஆலயத்தின் வளாகத்திற்குள் இருக்கிறோம். அவ்வளவு அருமையாக இருக்கிறது இந்த ஆலயம். கும்பாபிஷேகத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள். நிறைய மாணவர்களும் குழந்தைகளும் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலும் சில பேர் சீருடை அணிந்தே வந்திருக்கிறார்கள். அதாவது பள்ளிக்கூடம் செல்வதற்கு முன்பாக ஒரு கும்பாபிஷேக கோலாகலத்தில் கலந்து கொள்ளலாமே என்று எண்ணத்தோடு பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஏனெனில் குழந்தைகளும் மாணவர்களும் கொண்டாடக்கூடிய தெய்வம் விநாயகர் தான். யானை முகமும் பானை வயிறும் மூஞ்சுறு வாகனமும் பக்தர்களை அள்ளி அணைக்கும். பயமின்றி அவரிடம் செல்வார்கள். பந்தயம் கூட வைப்பார்கள், அதிலும் ஜெயிப்பார்கள். பரீட்சை என்றால் எந்த தெய்வத்தின் சன்னதிக்கு போகிறார்களோ இல்லையோ, கண்டிப்பாக பிள்ளையார் சன்னதிக்கு போவார்கள். அல்லது தெருமுனையில் கண்ணுக்கு தெரியும் அந்த விநாயகருக்கு ஒரு வணக்கம் வைத்து விட்டு போவார்கள். அப்படி மிக பெரும் நம்பிக்கையை கொடுப்பவன் இந்த தும்பிக்கையான். யாகசாலையை மிக அழகாக பிரமாதப்படுத்தி இருக்கிறார்கள். விநாயகருக்கான பெரிய கும்பத்தின் அலங்காரம் இறைவனே நேரில் அப்படி அழகாக அமர்ந்திருப்பது போல, செம்மாந்து அமர்ந்திருப்பது போல ஒரு தோற்றம். அவ்வளவு அழகாக இருக்கிறது. நவகிரகங்களுக்கு தனியாக கும்பங்கள், நாகர், விஷ்ணு, துர்கை என தனியாக கும்பங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். ஆலயத்தில் மூலவரான செல்வ விநாயகர் கருவறையில் உயரமான பீடத்தில் சிறிய திருவுருவில் அமர்ந்து காட்சி தருவதை நாங்கள் பார்த்தோம். இந்த குடியிருப்புகளுக்குள் இந்த கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடை

பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இளங்காலை பொழுதில் மந்திர ஒலிகளும் ஹோம புகையின் வாசனையும் மங்கள நிகழ்வுகளும் மனதையெல்லாம் நிறைக்கிறது. எங்களுக்கு நேர் எதிரே வேள்வி சாலை. ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் கடந்த 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜையோடு தொடங்கியது. ஆமாம், விநாயகர் கோவில் ஆனாலும் அவருடைய திருநாமம் சொல்லி எந்த குறையும் இல்லாமல் நடைபெறுவதற்கு விக்னேஸ்வர பூஜை செய்வது மரபுதானே. இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. நாங்கள் வரும்போது மங்கள ஒலிகளோடு அனைத்து பக்தர்களும் அந்த தட்டுகளை ஏந்தி சென்று சமைத்துகளை எல்லாம் கும்பத்தில் அந்த யாகத்தில் அர்ச்சனை செய்து யாகத்தில் சமர்ப்பிப்போம் காட்சியை நாங்கள் பார்த்தோம். எல்லாரும் அவ்வளவு அழகாக ஒரே மாதிரியான சீருடையை அணிந்து நாங்கள் எல்லாரும் இந்த பிள்ளையாரின் பக்தர்கள் என்று சொல்வது போல அவ்வளவு அருமையாக இருந்தது. இப்போது இந்த கும்பங்களை எல்லாம் அழகாக எடுத்து வருவதற்காக ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். மங்கள ஒலிகளும் மந்திர ஒலிகளும் இந்த இடங்களையே நிறைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். சிறிய ஆலயம்தான், ஆனால் சிறப்பாய் இருக்கிறது. புத்தம் புதிதாய் மிளிர்கிறது. இந்த வண்ண வண்ண மலர்களை விதானத்தில் எல்லாம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அந்த சுவர்களிலும் கூட அற்புதமான ஓவியங்களை நாம் பார்க்கிறோம். ஆலயத்தின் சுவர்களிலும் யாகசாலையை சுற்றிலும் மின் விளக்குகளின் அலங்காரம் அவ்வளவு அழகாயிருக்கிறது. நேற்று இரவு மினுமினுப்பில் இன்னும் சிறப்பாயிருந்திருக்கும். இப்போது காலையில் சூரிய பகவானின் கதிர்கள் இந்த ஆலயத்தை மினுமினுக்க செய்திருக்கிறது என்றே சொல்லலாம். வர்ணனையை தொடர்கிறார் கமலம். ஆம் நேயர்களே, இங்க அப்படியே ஒரு பக்தி பரவசத்தோட நமக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் வர மாதிரி ஒரு மங்களகரமான ஒரு நாதஸ்வர இசை. இன்னும் சில நிமிடங்களில் இங்கு மகா கும்பாபிஷேக விழா நடக்க போகுது. திருச்சி மாவட்டம் கே நகர் அருகே இருக்கக்கூடிய இபி காலனியில ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் வாசல் முன்புதான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். மிக அழகான ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம். சிறிய கோயிலாக இருந்தாலும் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டம், அவ்வளவு ஒரு அந்த யாகசாலைகள் அங்க இருக்கக்கூடிய கோயிலை சுத்தி அவ்வளவு சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். கோயிலுக்காக வந்து பணிகளுக்கு, அதாவது கோயில் பாதுகாப்பு பணிகளுக்காக காவலர்கள் கூட இங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு நிறைய மக்கள் கூட்டம் இங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த தெய்வ வரிசையில மிகவும் அறியப்படக்கூடிய, போற்றப்படக்கூடிய, வணங்கப்படக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடியது, முதலில் வழிபடும் தெய்வமா இருக்கக்கூடியது நம்ம விநாயகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதன்மை கடவுள் இவருக்குதான் எத்தனை எத்தனை பெயர்கள். கணபதி, ஆணைமுகன், சர்வாயுதர், மயூரேசர், கபிலர், விகடர், கணபதி, அயங்கரன், ஆணைமுகன் அப்படின்னு எவ்வளவு பெயர்கள் இவருக்கு. இவருக்கு இவருடைய ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாசம், அங்குசம், தந்தம், வேதாளம், சக்தி, அன்பு, வில், சக்கரம், கத்தி, கேடகம், கதை, நாகபாசம், சூலம் அப்படின்னு எத்தனை ஆயுதங்களை இவர் கையில் ஏந்தி இருக்கிறார். அப்பாப்பா, இங்க பாப்பா அப்படின்னம்னா நிறைய மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு. சாந்தி சொன்னது போல அந்த கோயிலுடைய அந்த முதல் நுழைவாயிலிருந்து, அதாவது அந்த தெருவின் முதல் நுழைவாயிலிருந்தே வாழை மரம், தோரணங்கள், மாவிலை இதெல்லாம் கட்டி மிக சிறப்பாக கோயிலை அலங்கரித்திருக்கிறார்கள். அதாவது கோயில், அதாவது மூலவர் வந்து செல்வ கணபதி, உள்ளே ரெண்டு துவாரபாலகர்கள். கோயிலுடைய பின்புறம், அதாவது அந்த மூலவர் சன்னிதிக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னம்னா நாகக்கன்னியர் கூட வச்சிருக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி இருக்கு, துர்க்கை அம்மன், நவகிரகங்கள் வழிபாடு செய்வதற்காக நவகிரகங்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில நிமிடங்களில் இங்க வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. அதாவது விநாயகருடைய புகழை பாடுறதுக்கு ஒரு வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகள் கிடையாது. விநாயகரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். நம்மளுடைய எல்லாருக்குமான இஷ்ட தெய்வம் இல்லையா அவர்? அன்பு, செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குரிய தெய்வங்கள் அதுல ஒண்ணு அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்த இஷ்டமான தெய்வம் விநாயகர். புதிய தொடக்கங்கள் அப்படின்னாலே அது விநாயகரை தான் நமக்கு முதலில் ஞாபகப்படுத்தும். அறிவு திறன், அறிவை தேடும் ஞானம் வந்து அவருடைய தலை. இவருடைய திருவடி அப்படின்னு பார்த்தோம்னா இருமை இன்பத்தை அளிப்பது, ஞானமே இவருடைய திருவடிகளா இங்க இருக்கு. இவருடைய பெரு வயிறு, விநாயகர்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒண்ணு, அவருடைய பெரிய தொந்தி வயிறு. எப்படி வந்து ஒரு

0: எல்லா பொருட்களையும் தன்னகத்து ஒடுங்கி வச்சு எல்லாத்தையும் தன்னுடைய இடத்துல வச்சிருக்கிற மாதிரி இவரு ஆகாசத்தை போல உலக உயிர்கள் எல்லாமே தன் தம்முள் அடங்கி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடும் வகையில தான் இவருடைய பெரிய வயிறு இருக்கு. தந்தம் இங்க இவருடைய விநாயகருக்கு அடுத்ததான் நமக்கு கண்முன் வந்து நிக்கக்கூடியது விநாயகருடைய தந்தம். தந்தம் அப்படின்னாலே காத்தல், இது மகாவிஷ்ணுவை குறிக்குது. துதிக்கை அப்படிங்கிறது அனுக்கிரகம். அங்குசம் அப்படிங்கிறது அழித்தலை காட்டுறது, அதாவது ருத்ரர். மோதகம் அப்படிங்கிறது அருளை அள்ளி அள்ளி கொடுக்குது. இவரே சர்வ சக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி விநாயகருடைய புகழை பாட எக்கச்சக்கமான நிறைய பாடல்கள் இருக்கு. விநாயகருக்காகவே தனியா விநாயகர் அகவல், கணேச புராணம் அப்படின்னு பல நூல்கள் வந்து விநாயகர் பிள்ளையாருடைய சிறப்பை வந்து எடுத்து சொல்லுது. இப்ப வந்து அதாவது மேல அதாவது கும்பத்துக்கு ஏறத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. அதாவது தீர்த்த குடத்தை ஏந்திக்கிட்டு மேல எல்லாரும் அந்த சிவாச்சாரியார்கள் எல்லாருமே வந்து மேல அந்த கும்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேகம் இன்னும் சில நிமிடங்கள்ல இங்க நடக்க போகுது இல்லையா? வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி.
1: மாணிக்க வாசகரிடம் சிவபெருமானுக்கு ஆவுடையார் கோவிலை கட்டச் சொல்லி ஆணையிட்டார். திருவாரூரில் சுந்தரருக்காக தங்கத்தை மாற்றுரைத்தவர் இந்த விநாயக பெருமான். அதனால தேவாரம் முழுவதும் விநாயகர் எங்கெங்கும் வணங்கப்படுகிறார். இப்போது நாம் பார்க்கிறோம் இந்த செல்வ விநாயகர் ஆலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அந்த கடங்களை எல்லாம் சுமந்து கொண்டு எதிரில் வருபவர்கள் அந்த பூக்களை கடங்களில் தூவி மெதுவாக இந்த கடங்களை சுமந்து கொண்டு செல்லும் அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பல பல

ஆமாம் நேர்களே, பயம் என்பதே இந்த விநாயகருக்கு கிடையாது. கணபதி என்னும் களிர் என்று நாவுக்கரசர் சொல்வார். எப்போதும் படபடக்கிற சஞ்சலப்படுகிற இந்த மனதில் ஒன்று போனால் ஒன்று என்று நூறாயிரம் ஆசைகள். அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைப்பவன் கணபதி என்று சொன்னால் நன்றாயிருக்குமா? அது எப்படி சாத்தியமாகும்? எல்லா ஆசைகளும் அந்த சம்சார பந்தத்தை நோக்கிதானே செல்கிறது. கணபதி அதற்கு அருள் செய்வான்? இல்லை இல்லை, ஆசைகளால் கலங்கி போன மனதை எதிர் திசையில் கலக்குவானாம். என்னாகும்? முதல் ஆசையை இரண்டாவது சமன் செய்யும். அப்படியே ஒன்றொன்றாய் அடங்கி எல்லாம் சாந்தமாகும். சாந்தமானால் மோட்சம் தான் கிட்டும். அதற்கு அருள் செய்பவன் மூல பொருளானவன் கணபதி. இப்படித்தான் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சொல்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானையே திட்டி திட்டி பதிகம் பாடி ஒவ்வொரு பொருளாக வாங்கிக் கொள்வார். அப்படி இருக்கும் போது விநாயகனை மட்டும் பெருமையாக பாடுவாரா என்ன? ஒரு இடத்தில் சொல்கிறார், கணபதியேல் வயிறுதாரி என்று. இன்னொரு இடத்தில், கணக்கு வழக்கில்லாமல் தின்று கொண்டு தொப்பையை வளர்க்கிறதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாத கணபதி என்ற பொருளில், எண்ணிலே உன் பெரு வயிறன் கணபதி ஒன்றறியான் என்று பாடுகிறார். கணபதி பெருந்தீனிக்காரன் என்று வசவு பாடுகிறார். உடனே கணபதிக்கு கோபம் வந்துவிட்டது. என்னை பெருந்தீனிக்காரன் என்றுதானே சொன்னாய்? அப்படியே இருக்கட்டும். அவ்வை படைக்கிறாளே பெருந்தீனி, அதுவும் தமிழோடு சேர்த்து படைக்கிறாளே, அத்தனையையும் சாப்பிட்டு விட்டு உமக்கும் முன்பாகவே அவ்வையை கைலாயத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேனா இல்லையா பார் என்று சுந்தரருக்கும் முன்பாக கைலாயம் கொண்டு விட்டார் தம் துதிக்கையால். அப்படி துதிக்கையால் ஓராயிரம் கஷ்டங்களை கிள்ளி எறியும் கணபதிக்கு, இங்கே கே நகரில் செல்வ விநாயகனாக குடிகொண்டுள்ள இந்த கணபதிக்கு இன்று மகா கும்பாபிஷேகம். இன்று காலை 4 யாக பூஜை முடிந்து இப்போது கடங்களெல்லாம் சிவாச்சாரியார்கள் தலைமையில் மேலே கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. கும்பாபிஷேகத்திற்காக எல்லாருடைய கண்களும் மனதும் ஏகப்பட்ட பட்டியல்கள்

0: தாங்கிக் கொண்டு இந்த கணபதி நமக்கு அருள் செய்வான் என்ற நம்பிக்கையோடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வாருங்கள் நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வருவோம் கே நகர் செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருச்சி கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை.
2: ஈஸ்வரன் ஸ்டோர், எங்களிடம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். ஈஸ்வரன் ஸ்டோர், உடையான்பட்டி கே நகர் மெயின் ரோட், திருச்சி 21. ஈஸ்வரன் ஸ்டோர், எங்களிடம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். ஈஸ்வரன் ஸ்டோர், உடையான்பட்டி கே நகர் மெயின் ரோட், திருச்சி 21. ஈஸ்வரன் ஸ்டோர், எங்களிடம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். ஈஸ்வரன் ஸ்டோர், உடையான்பட்டி கே நகர் மெயின் ரோட், திருச்சி 21.

0: கொண்டிருப்பது திருச்சி கே கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் திருச்சி கே கே நகருக்கு.
1: நேயர்களே, திருச்சி கே கே நகர் அருகில் உள்ள இபி காலனி செல்வ விநாயகர் ஆலயத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். மங்கள வாத்தியங்கள் முழங்க இதோ சிவாச்சாரியார்கள் மேலே அந்த புனித நீரை தெளிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த புனித நீரானது கலச கும்பங்களுக்கு ஊற்றப்பட போகிறது. பக்தர்கள் எல்லாம் அதை ஆவலோடு இங்கே கீழே நின்று ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அத்தருணத்தை நோக்கியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்று வியாழக்கிழமை, வியாழன் என்றதும் நினைவுக்கு வரும் தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. குருவின் அம்சமாக திகழும் அற்புத தெய்வம் இங்கு தட்சிணாமூர்த்தியும் வீற்றிருக்கிறார். தட்சிணாமூர்த்தி சிவனாரின் வடிவங்களுள் ஒன்று அல்லவா? சிவனாரின் வடிவமான தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள். தெற்கு பார்த்த நிலையில் இருப்பதால் தான் இவரின் திருநாமம் தட்சிணாமூர்த்தி. கனகாதி முனிவர்களுக்கு கல்லல மரத்தடியில் அமர்ந்தபடி சிவபெருமானே தட்சிணாமூர்த்தி அம்சத்துடன் இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஞானமும் யோகமும் வேண்டுவோர் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது வழக்கம். திருநீர் அணிந்த திருமுகமும் புன்னகை தழுவும் கரங்களும் பின் முத்திரை காட்டும் விரல்களோடு தரிசனம் தருகிறார் தட்சிணாமூர்த்தி. இங்கு அடுத்த சந்நிதியில் தங்கு சக்கரம் ஏந்திய தேவியாய் சங்கடங்கள் தீர்க்கும் விஷ்ணு துர்க்கையின் தரிசனம். அடடா, காண கண் கோடி வேண்டும். சிவனும் திருமாலும் ஒன்றென தோன்றி அருள் புரியும் அற்புத திருவுருவம் பார்க்கிறோம். இருள் நீக்கும் ஒளிச்சுடராய் இங்கு அம்பிகை வீற்றிருக்கிறாள். தீறி வரும் தீமைகள் பொடியாக வீரத்தின் திருவுருவாய் இருக்கிறாள் இன்று துர்க்கை. எப்படி சிவபெருமான் சைவம் வைணவம் என்று வேறுபாடில்லாமல் அருள் செய்கிறாரோ, அதே போலவே பிரகாரங்களில் தட்சிணாமூர்த்தியும் விஷ்ணு துர்க்கையும் அருள் செய்கிறார்கள். விநாயகருக்கு கொல்கட்டை என்றால் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். அதற்குள் இருக்கும் பூரணம் சொல்லவே வேண்டாம். தேங்காயும் வெள்ளமும் கலந்து செய்வார்கள். மேல் இருப்பது மாவு, அது இந்த உலகத்தில் உள்ள மாயை நிரம்பி இருக்கிறது என்பதை குறிக்கிறது. மாயையை நீக்கிவிட்டு உள்ளே பார்த்தால் பூரணம். ஆகா, அதுதான் இங்கு ஞானம். இந்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய ஒன்று. மாயை சூழ்ந்த ஒரு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால்தான் இங்கு இறைவன் ஞானத்தால் பிரவேசிக்கிறார். இந்த இறைவனை இங்கு காணலாம். ஆம்பளையர்களே, இப்போது கே கே நகர் செல்வ விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் மிக அருமையாக நடந்தது. இதோ நாம் காத்திருந்த அற்புதமான தருணம். பச்சை கொடியை அசைத்தார்கள் ராஜகோபுரம், மூலவர் விமானம், பரிவார தெய்வங்களின் விமானத்திற்கும் ஏக காலத்தில் இந்த கலசங்களின் மேல் கடத்தில் உள்ள அந்த புனித நீரை ஊற்றுகிறார்கள் சிவாச்சாரியார்கள். இதோ மேல தாளங்களும் வேட்டு சத்தமும் அந்த மங்கள பெருவிழாவை சொல்கிறது. எங்கெங்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்பமும் பரவசமும் பக்தியும் அந்த தீர்த்தம் அப்படியே கலசத்தில் சிலைகளை நினைத்து இதோ அந்தவர் மேலும் தெளிக்கிறது. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த தீர்த்தம் தம் சிரசின் மேலும் விழ வேண்டும் என்ற ஆசையோடும் பக்தியோடும் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். சிவாச்சாரியார்கள் அந்த விமானத்தின் கலசத்தின் அருகில் நின்று அங்கு பக்தர்களின் மேல் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொண்டே இருக்கிறார். ஒலிபெருக்கியில் அருமையான அந்த வாத்தியங்கள் இசைக்க, மந்திர ஒலிகள் ஒலிக்க, எல்லோருக்கும் அவ்வளவு அருமையான சந்தோஷத்தை இந்த மகா கும்பாபிஷேகமும் இந்த செல்வ கணபதியும் தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்க்கிறோம். இந்த தருணம் இந்த செல்வ விநாயக பெருமானை நாம் நினைக்கும் தருணம், வாழ்நூலில் கிடைக்கும் அரிய தருணம். தென்முக கடவுள் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கும் தருணம், விஷ்ணு துர்க்கையை வணங்கும் தருணம். திரு ஆக்கும் கை, செய் கருமம் கை கூட்டும் கை, செஞ்சொல்லை பெருக்கும் கை, பெருவாக்கை அளிக்கும் கை, வீடும் பெருக்கும் உருவாக்கும் கை, வானோரும் வந்து நின்று கை வணங்கிடும் கை. அந்த கை ஆனை முகத்தானின் அழகு தும்பிக்கை, அது மானிடருக்கு அள்ளித்திடும் நம்பிக்கை. நம்பிக்கை கொண்டாருக்கும் நம்பி கை கொண்டாருக்கும்

நாளும் நலம் நல்கிடுமே நாயகனின் தும்பிக்கை. போற்றி போற்றி போற்றி செல்வ கணபதி திருத்தாள் போற்றி போற்றி என்று எல்லோரும் மங்கள ஒலிக்கு ஏற்ப தங்களுடைய கரங்களையெல்லாம் தலைமேல் தூக்கி இறைவனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த மகா கும்பாபிஷேக வைபவம் பார்க்கும் வாய்ப்பும் கலந்து கொள்ளும் மிக பெரும் பேரும் தமக்கு கிட்டியதை அவர்களுடைய கண்களில் பக்தி பரவசமாய் நாம் பார்க்கிறோம். இதோ இங்கிருந்த காவலர்கள் கூட அப்படியே நகர்ந்து போய் அந்த கும்பாபிஷேக தீர்த்தத்தை அழகாய் தங்களுடைய கைகளில் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். வீட்டுக்கும் சில பெரியவர்கள் எடுத்து செல்ல முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரும் செய்ய முடியாத, செய்ய நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை செய்ததால் தான் செய்ததால் தான் நாயன்மார்கள் 63 நாயன்மார்களில் தேவார திருப்பதிகங்களை மீட்ட நம்பியாண்டார் நம்பிக்கு அருள் செய்தவர் கணபதி அல்லவா? அதனால்தான் நம்பிக்கு தும்பி என்றார்கள். தும்பி என்றால் யானை. சாட்சாத் கணபதியே சொன்ன சரித்திர பெருமை நாயன்மாருடையது. அது மட்டுமா, உலகமெல்லாம் உணர்ந்து என்று ஆரம்பிக்கும் சேக்கிழார் பெரிய புராண வரலாற்று நிகழ்வுகளை சொல்லும் திருப்பாடல்கள் எல்லாருக்கும் நன்மை செய்ய அருள வேண்டும் என்று கணபதியை தான் வேண்டுகிறார். ஆறுமுக பெருமானின் திருவருளை சொல்லும் கச்சியப்ப சிவாச்சாரியார் விநாயக வணக்கத்துடன் தான் கந்த புராணத்தை தொடங்குகிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய போற்றி வழிபட வேண்டிய தெய்வங்களுள் முதன்மையா வாய்ந்தவர் இந்த விநாயகர் அல்லவா? அதனால் புராணங்களில் சொன்னது போல விநாயகர் யாருடைய உதவியையும் நாடியது இல்லை, ஆனால் எல்லாரும் அவருடைய உதவியை நாடித்தான் இருப்பார்கள். எப்படி தெரியுமா? திரிபுரம் எரித்த போது தேர் முறிந்து இடையூறு ஏற்பட சிவனே விநாயகரை பூஜை செய்து அசுரர்களை வென்றான். பண்டாசுர அரக்கனை வெல்ல தேவி விநாயகரை நாட அரக்கனின் விக்ன யந்திரங்களை அகற்றி தேவிக்கு வெற்றியை தந்தான். தேரம்ப மூர்த்தியாக ராமர் உபாசித்து ராவணனை அழித்தார். அர்க்க கணபதியாக சூரியனால் வழிபடப்பட்டவர் பிரம்மா விநாயகரை வழிபடாததால் சிருஷ்டியின் தொடக்கத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அதனை களைந்து வெற்றி தந்தவன் விநாயகன். முருகனுக்கோ வள்ளி மனம் புரிய துணை புரிந்தான். இப்படியாக ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சரி, இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறார்கள்? கணபதி அப்படி என்ன மூத்தவன்? மூலாதார சக்கரத்தின் முதல்வன் அவன். அசுத்த மாயைகள் அண்டாமல் காப்பவன், வினைகளை களைபவன். கர்ம வினைகளை களைந்தால் தானே மனம் முக்தி எனும் நிலைக்கு தயாராகும். அதனால் தான் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கும் முன்னால் கணபதியை வணங்குவார்கள். அருகம்புள்ளுக்கு காய் கனி விதை என்ற நிலையே இல்லை. சுயம்பு தாவரமான அந்த அருகம்புல் முக்தியின் ரூபமான விநாயகருக்கு படைக்கப்படுகிறது. அதே போல குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? நாம் நினைத்துக் கொள்வோம் தங்கம் வைரம் அணிந்த கையால் என்று. அது அர்த்தம் அப்படி அல்ல. போதக கையான் முன் தம் தலையில் குட்டி கொள்ள வேண்டும், அவன் அருளை பெற வேண்டும் என்பதுதான் அது. இன்னொரு சந்தேகமும் இருக்கும். அது சரி, எலி மீது யானை எப்படி உட்காரும்? சந்தேகமா? அணுவுக்குள் அணுவாகவும் செந்திக்கு பெரிதானதாகவும் விநாயகனே இருக்கிறான். அவனே அருள் செய்கிறான். கணங்களுக்கு அதிபதி யக்ஷகணம் ராட்சசகணம் பைசாஜகணம் பூதகணம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் பாசம் வைத்துக் கொண்டே அவன் மனிதர்களின் பாசத்தை கட்டறுப்பான். ஆமாம், ஆலயங்களில் உற்சவர் 5 பொன்னால் தானே வடிவமைக்கப்படுகிறார். மூலவர் கல்லால் தானே வடிவமைக்கப்படுகிறார். இதோ இங்கே செல்வ விநாயகர் ஆலயத்தில் கூட மூலஸ்தானத்தில் அவ்வளவு அருமையான சின்ன உருவமாக விநாயக பெருமானை பார்த்தோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ் வழங்கிய ஆலய உலா. திருச்சி கே கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் சாந்தி சரவணகுமார், டி கமலம். அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி கே கே நகர் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ்.
1: ஈஸ்வரன் ஸ்டோர் அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21. ஈஸ்வரன் ஸ்டோர், எங்களிடம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். ஈஸ்வரன் ஸ்டோர், உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21. ஈஸ்வரன் ஸ்டோர், எங்களிடம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். ஈஸ்வரன் ஸ்டோர், உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21. ஈஸ்வரன் ஸ்டோர், எங்களிடம் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கிடைக்கும். ஈஸ்வரன் ஸ்டோர், உடையான்பட்டி கே கே நகர் மெயின் ரோட் திருச்சி 21.
2: நேர்களே, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிக்கும் இதய ராகம். 938-546-102.1 உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேரம் 8 மணி, கேட்கலாம் இனி.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப்பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திரமோடி படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமரின் பதவிக்காலத்தில் நாட்டின் அனைத்து துறைகளிலும் பெருமளவில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரம் மாறியுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக் கவுன்சிலின் 11வது கூட்டம் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் இன்று நடைபெறுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட அனைத்து மாநில முதலமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் திரு விஜய் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக புதுதில்லி சென்றடைந்த முதலமைச்சர், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, மூத்த தலைவர் திரு சோனியாகாந்தியை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பணிகளை தொடங்க மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி திருச்சி கிழக்கு, பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் முன்னேற்பாடு பணிகளை தொடங்க ஆணை பிறப்பித்துள்ளார். மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றார். நாமக்கல் மாவட்டத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தீவிர கண்காணிப்பு பணிகளை தொடங்கியுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி விமலா தெரிவித்துள்ளார்.
4: சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நாமக்கல்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீக்லி 7 டேஸும் கண்டினியூஸா இருக்கும். மார்னிங் 7 ஸ்டார்ட் பண்ணி நைட் 12 வரைக்கும் இருக்கு. அந்த அஸ்பர் ஷெட்யூல் நாங்க போட்டு கொடுத்துருவோம். என்னன்னா எந்த ஏரியாஸ் கவர் பண்ணும், மெயினா லேடிஸ், குழந்தைகள் அதிகமா கூடுற இடம், மார்க்கெட் ஏரியா, காலேஜ், ஸ்கூல்ஸ், கொஞ்சம் வல்னரபிளா இருக்கிற இடம், எந்த இடத்துல வந்து அதிகமா குற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிளேசஸ் எல்லாம் நாங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு எல்லாம் வந்து இவங்க மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க.
3: திருச்சி கே கே நகர் அருள்மிகு செல்வ விநாயக ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் July 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 9 மணிக்கு.

ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்கலாம் இதயராகம். உங்கள் இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிக்கும் வாட்ஸ்அப் வழி விருப்ப கானங்கள் நேயர் விருப்பமாய் 938-546-102-1 என்ற எண்களில் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காம உங்க பேர், ஊர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை அனுப்புங்க. இது இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிக்கும் இதயராகும்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: காலை நேரம் அன்றாட வேலைகள்ல நீங்க பரபரப்பா இருப்பீங்க. இப்படி நம்ம வேலைகளை சுறுசுறுப்பா செய்யணும்னா உடல் நலன் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் ப விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். இதயம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெயை தேர்ந்தெடுக்கணும் டாக்டர்?
3: எண்ணெயை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்னன்னா, சாச்சுரேட்டட் ஃபேட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கற அந்த கண்டென்ட் எவ்வளவு இருக்குங்கறத பொறுத்து. ஸோ எல்லா எண்ணெயிலையும் வந்து ஒரு பகுதி வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டாகவும் ஒரு பகுதி வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டாகவும் இருக்கும். இதில் சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்டு. அதே அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது, ஓரளவுக்கு ஒரு சில நன்மைகளும் வந்து அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னால வந்து உண்டு. ஸோ இப்போ எந்தெந்த எண்ணெய்களில் வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ கோகோனட் ஆயில் வந்து இப்போ நம்ம ஊரில் கிடையாது, பட் கேரளாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயவே வந்து சமையல் செய்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த பாம் ஆயில், அப்புறம் வனஸ்பதி பட்டர், கொக்கோ பட்டர்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமும் வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும். எல்லாரும் சொல்லலாம், இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதே இல்லையே சார், இந்த பாம் ஆயில் வனஸ்பதி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான எல்லா பேக்கரி ஐட்டம்ஸ்லையுமே வந்து அந்த யூசேஜ் வந்து இருக்கும். நீங்கள் காமனாக ஒரு தேங்காய் பண்ணிலிருந்து ஆரம்பித்து பஃப்ஸ் எது எடுத்தாலும் பேக்கரியில் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து அதில் கட்டாயம் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. ஸோ அப்போ எந்த எண்ணெயை சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிறது, அதாவது நம்ம இந்த சன்ஃப்ளவர் ஆயில், இந்த ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய்களில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டோட அளவு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த எண்ணெய்களுமே, இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிற எண்ணெய்களுமே கூட நம்ம அதை திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஸோ பெரும்பாலும் ஹோட்டல்களில் இதுதான் வந்து நம்ம பண்ணுவோம், ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரே எண்ணெயை தான் வந்து திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி அடுத்த நாள் அடுத்த நாள் அது. ஸோ எத்தனை வாட்டி ரீஹீட் பண்ணுறாங்க, எத்தனை வாட்டி ரீயூஸ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, எண்ணெயில் பொறிச்செடுத்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸுங்கும் போது அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டோடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ரத்த குழாய்களில் போய் கொலஸ்ட்ராலாக படிஞ்சு அதனால் அடைப்புகள்லாம் வந்து ஏற்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டை அதிகமாக இருக்கிற எண்ணெய்களை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது வந்து ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ணுறத வந்து நம்ம வந்து தவிர்க்கணும்.
2: மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி இதய மருத்துவர் ப விஜயசேகர் அவர்கள்.
4: இதய ராகம் கேட்டிருக்கும் இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிபரப்ப

0: ஆயிட்டிருக்கு. வணங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரில் இன்னைக்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்க இருக்காங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள்.
1: இந்த தாது உப்புகள்லாம் வந்து நாம கொடுக்கற இல்லைன்னா மேய்ச்சல் கூட்டிட்டு போற புல்லுலாம் இருக்காதா, இல்ல நம்ம கொடுக்கற தீவனங்கள் இருக்காதா, இதுக்கு நம்ம தனியா உப்பு கொடுத்துதான் ஆகணுமா? ஏன்னா நம்ம பாக்குறோம், நம்ம ஒரு 10-20 இடத்துக்கு முன்னாடி மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவாங்க, ஒன்னும் நம்ம அப்படிலாம் கொடுத்த மாதிரி தெரியலையே.
2: பெரும்பாலான தாதுப்புகள் பாத்தீங்கன்னா கால்நடைக்கு வழங்கப்படுற அடர் தீவனம் பசுந்தீவனத்துல இருக்கு, ஆனா தேவை வந்து போதுமானதா இருக்காது. அதுக்கு

0: நிறுவனத்தில் இருக்கு. ஆனால் தேவை வந்து போதுமானதாக இருக்காது. அதுக்கு தனியாக நம்ம தாதுப்பு கலவையை கண்டிப்பாக தீவனத்தின் மூலியமாகவோ இல்லை தனியாகவோ கண்டிப்பாக கொடுத்தாகணும்.
1: இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவர்கள். எனும் சில நொடிகளில் கேட்கலாம் மார்னிங் நியூஸ்.

0: இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1. நேரம் 8:30. எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதே ராகம். இனிவரும் பாடல் பழனிவட்டம் கொழுமகண்டான் ராமகிருஷ்ணன் விரும்பி கேட்டிருப்பது தக் லைஃப் படத்திலிருந்து.

இதய ராகம் கேட்டு நெஞ்சிருக்கும். இது இதயம் தொட்ட பாடல்கள். வழங்கிக் கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்குது அமரன் படத்திலிருந்து. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கருமண்டபம், துர்காதேவி, திரவிய மலர், தன்விக், வேலாயுதம். இந்த நேர்கின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: இதே ராகம் கேட்டு நெஞ்சிருக்கும். இது FM ரெயின்போ 102.1. நேர்களை, இதே ராகத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்படுங்கன்னா ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 9385461 என்ற எண்ணுக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க துறையூர் கரட்டாம்பட்டி சந்திரசேகர், சந்திரா, யோகேஸ்வரி, ரம்யா, மணிகண்டன். இந்த நேர்கள்லாம் யூத் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: இதே ராகம் தரும் அடுத்த பாடல் ராயன் படத்திலிருந்து கள்ளக்குறிச்சி அபி விரும்பி கேட்டிருப்பது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல, நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுழிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்திக்கிட்ட போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை, சுயம்வரம் நடக்குது, அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறா. அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காமல் சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுழிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தன் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்கள்கிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்கள்கிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன்.
0: நேயர்களதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: இதே ராகத்தை நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க லால்குடி சண்முகம் ரேகா நெற்றி கண் படத்திலிருந்து.

0: FM Rainbow 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்திருக்குது வசந்த அழைப்பு. பொறியியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்காங்க முனைவர் டி ஸ்ரீனிவாசன் அவர்கள். நேர்களே, நேரலையில் நீங்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நேரம் 9 மணி. கேட்கலாம் இனி.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது நிர்வாகக் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. 2047 ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய மேம்பாடு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்டவற்றிற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் இக்கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாநிலத்திற்கான வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு அலுவலர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று மாவட்ட உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இயற்கை பேரிடர் காலங்களில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் சென்னையிலிருந்து அவரது சொந்த ஊரான தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீடு சென்றடைந்தது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின் அன்னாரது இறுதிச் சடங்கு இன்று பிற்பகல் நடைபெறும். திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சரின் இளையோர் விருது பெற தகுதியுடையோர் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். திருத்தணி நகராட்சியில் நள்ளிரவு டிரான்ஸ்பார்மர் தீப்பற்றி எரிந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் 3 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள், மின்சாரத்துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருக்கும் கிராம மக்கள் வனத்துறையிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாட்டு துப்பாக்கிகளை கொண்டு வனவிலங்குகளை வேட்டையாடுதல் மற்றும் சமூக விரோத செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது தமிழ்நாடு வனச்சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளன. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் வனத்துறைக்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் உரிமையில்லாத நாட்டு துப்பாக்கிகள் வைத்திருந்தால் வனத்துறை அலுவலரிடமோ அல்லது ஊர் முக்கிய பெருமன் மூலமாகவோ வரும் 15ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார்.
5: பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
3: சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் PB சிந்து முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சிந்து சக வீராங்கனை இஷாராணியை 22-20, 21-12 எனும் நேர் செட்களில் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இன்னைக்கு வசந்த அழைப்புல பொறியியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட முனைவர் டி சீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. உங்க கேள்விகளை 0431 246 102 1 240 102 1 இந்த எண்கள்ல நீங்க கேட்கலாம்.

0: வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அட்வைஸ், அறிவுரை. ஆனால் அந்த அறிவுரை சரியான நேரத்தில் சரியான நபர்கிட்டேருந்து கிடைக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய நேரத்தில் அறிவுரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறிவுரை கேட்கறதுக்கே யாரும் ரெடியாக இல்லாமல் போயிடுறோம். அறிவுரைக்கு ஒரு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அந்த வேல்யூ இல்லாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது குறிப்பாக இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில், அதுவும் நம்ம வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதுவும் பொறியியல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனை நம்மக்கிட்ட இருக்கும். நம்மக்கிட்டேயும் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க, அப்போ ஒரு ஐடியா சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க. என்ன பண்ணலான்றதுல நமக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது அதுக்கு சரியான ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு தான் இப்போ நம்ம கூட முனைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கே திருச்சியில் இருக்கிற ராமகிருஷ்ண பொறியியல் கல்லூரியோட முதல்வர் சார், வணக்கம்.
2: வணக்கம்.
1: இப்போ நீங்கள் பொறியியல் படிக்கணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க சார்?
2: வணக்கம். பண்பலை எஃப்எம் ரெயின்போ பண்பலை நேயர்களுக்கு என்னோட வணக்கம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே எனக்கு வந்து இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்தது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை ஏதாவது செய்யணும் அப்படின்னா அது ஒரு ஆர்வமாக போய் செஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு, நான் நெய்வேலியில் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம், அதனால் என்னை தெருவிலே வந்து குட்டி இன்ஜினியர்னு அப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஒரு மெக்கானிக்கல் துறையில் எனக்கு ரொம்ப ஆர்வம் அப்போவே ஒரு வந்துச்சு. ஏதாவது ஒரு இது பண்ணணும், ஒரு அது மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சால் அதை கொஞ்சம் ஆர்வமாக கூர்ந்து கவனிப்பேன், உட்காந்துருப்பேன், நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு வந்ததுனால நான் அப்போவே பள்ளி படிப்பின் போதே வந்து நான் இன்ஜினியரிங் தான் போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
1: பரவாயில்ல சார். பொதுவாக வீட்டில் இருக்கவங்களாம் தான் ஒரு காலத்தில் இன்ஜினியர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களே வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் இன்ஜினியரிங்
2: போனேன்.
1: அதில் குறிப்பாக அந்த மெக்கானிக்கல் தான் எடுக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணுது?
2: அது என்னன்னு தெரியல. மெக்கானிக்கல் ரிலேட்டடான சில விஷயங்கள், ஏதாவது அப்போது நம்ம வந்து சைக்கிள் இந்த மாதிரிலாம் தான் வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன வேலைகள் அதெல்லாம் செய்யும்போது அதெல்லாம் எப்படி ஆர்வம் அந்த மாதிரி வரும். இப்போது நாங்கள் இருந்தது வந்து குவார்ட்டர்ஸில், ஒரு ஃபியூஸ் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா ஒன்று ஃபியூஸ் ஆஃப் காலில் கூப்பிட்டு அதை வந்து அவங்க வந்து தான் போடணும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சீனும் இந்த ஃபியூஸ் போயிடுச்சு போட்டு கொடுறா தம்பி அப்படின்வாங்க. ஸோ அது போயிட்டு எங்கள் வீட்டில் இருக்கும். எங்கள் அப்பா பேசிக்கலி அவர் நெய்வேலியில் வேலை பார்த்ததுனால அவருக்கு அந்த நாலேஜ் இதெல்லாம் உண்டு. வீட்டில் செய்யும்போது இதை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு ஒரு இன்புட் கொடுத்தாங்க. அப்போது அதை நமக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதனால் அது மாதிரி போய் செய்வேன்.
1: சரிங்க சார், பரவாயில்ல. நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக டிசைட் பண்ணிட்டீங்க, நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படிக்கணும்னு. ஆனால் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கூட என்ன இன்ஜினியரிங் எடுக்கிறதுன்றதுல நிறைய ஆப்ஷன்ஸ். இப்போ முன்னாடி இருந்த மாதிரியே இல்லை. நீங்கள் படித்த பீரியடில் இருந்தது ரொம்ப லிமிட்டடான ஒரு ஆப்ஷனாக இருக்கும், கோர் இன்ஜினியரிங் மட்டும் இருந்திருக்கும். இப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பேர் தெரியாத நிறைய இன்ஜினியரிங் பிரான்ச்செல்லாம் புதுசாக வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு, நிறைய பேருக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கும் போது எந்தெல்லாம் அடிப்படையாக வச்சுட்டு தேர்ந்தெடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
2: இது அருமையான கேள்வி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து வராங்க, ஆனால் வந்து ஒரு டுவெல்த்தில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன்ற ஒரே ஒரு காரணத்தினால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸு இல்லை அது ரிலவெண்ட் கோர்ஸ் ஐடின்னு இருக்குது. அப்புறம் வந்து ஏடிஎஸ்னு வந்துருச்சு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் அப்படின்னு நிறைய கோர்ஸ் அதில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி இப்படின்னு சொல்லிட்டு பல தர கோர்ஸுகள் வந்துருச்சு. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அடிப்படையான ஒரு பேசிக் கோர்சஸ், இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் இது மூணு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இசிஇன்னு ஒன்று வந்துச்சு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் அதுவும் பேரலாக வந்தது. அதுக்கப்புறம் தான் பல துறைகள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. டெக்னாலஜி கோர்ஸஸ் சில அப்போ வந்திருந்தது, லைக் பெட்ரோலியம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் அதில் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் வச்சுருந்தாங்க, அது வந்துருது. இப்போ பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, அதில் அப்படியே பிரிவுகள், இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் ஏஐ, மெக்கானிக்கல் அண்ட் ஏஐ இப்படின்னு ஒரு ஏஐன்ற வார்த்தையை சேர்த்து சேர்த்து பண்ணிக்கிறாங்க,
1: எக்ஸ்ட்ரா ஒரு
2: போட்டுக்கிறாங்க. என்ன கேட்டால் அவங்க

0: உங்களுக்கு பேசிக்காக என்ன துறையில் ஆர்வம் இருக்குது, இந்த படித்ததுனால மட்டும் கம்ப்யூட்டரை சூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படி தான் சொல்லுவேன்.
1: சரி.
0: என்னென்னா வந்து இப்போ எந்த துறை போனாலும் இப்போ நமக்கு எப்படி மொபைலை யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா துறையிலையும் கம்ப்யூட்டர் தேவை, அப்படி ஆகி போச்சு. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு ஒரு தனியாக படிக்கிறதுன்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள் காலகட்டத்தில் மாறிடும். அப்ளிகேஷன் ஓரியன்டட் கோர்சஸில் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், அதை அப்ளை பண்ணுற மாதிரி படிக்கணும். அது மாதிரி தான் போயிட்டுருக்கு.
1: சரிங்க சார். இப்போது என்னென்னா நிறைய நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்குன்னா மார்க்கெட் ட்ரிவனான ஒரு டிசிஷன் தான் எடுக்கிறோம். அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுக்கு வந்து நிறைய தேவை இருக்குது, இதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, இப்போ
0: ஆமாம்,
1: இந்த வருஷம் மெக்கானிக்கலுக்கெலாம் கூட டிமாண்ட் இருக்குது
0: டிமாண்ட்
1: அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆல் ஆஃப் சடன் கம்ப்யூட்டருக்கு டிமாண்ட் இருக்குது. இப்போ ஏஐ வந்ததுனால அதில் கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது நிறைய பேரண்ட்ஸுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸும் வந்து இந்த மார்க்கெட் ட்ரிவனாக நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறது சரியானது தானே? ஏன்னா கல்வி அப்படிங்கிறது வந்து வேலைக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வேலைக்காக படிக்கிறோம், பட் ஆனால் வேலைக்காக மட்டும் நம்ம படிக்கல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்வி வந்து நம்ம வாழ்க்கை முழுதுக்கும் நம்ம பயன்படுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். வேலை அப்படிங்கிறது ஒருத்தர் போய் வேலை பார்க்கறது மட்டும் இல்லை, நம்மளே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்.
0: ஆமாம்,
1: இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கையில் இருக்குது. ஈவன் பொறியியல் படித்தவங்களுக்கும் நிறைய கவர்மெண்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு படிப்பு எடுக்கும்போது என்னென்ன விஷயத்தோ என்னென்ன ஆஸ்பெக்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கலாங்க சார்? லைக் நான் இதை வந்து எப்படி கேட்குறேன்னா, நீங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு வியூ பாயிண்ட் சொல்லுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வியூ பாயிண்ட் சொல்லுங்கள். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அதில் வந்து அது அவங்க அந்த டிசிஷனுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான.
0: இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பேரண்ட்ஸ் வந்து அந்த பையன் வந்து கம்ப்யூட்டர் படித்து அமெரிக்கா போயிருக்கான், நம்ம பையனையும் கம்ப்யூட்டர் படிக்கணும், ஆனால் அவனுக்கு வந்து வேறு பாட பிரிவில் விருப்பம் இருக்கும், எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கலோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ்லையோ இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களும் வந்து என் பையன் கம்ப்யூட்டர் 12th படிச்சிருக்காங்க, அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கொடுங்க அப்படி தான் கேட்குறாங்க. இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏஐன்னு சொன்னோடனே எல்லாம் ஏஐன்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. பட் ஏஐயில் வந்து சும்மா படித்தா மட்டும் போகாது, அதில் வந்து நிறையா உள்ள நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஏஐ வந்து அப்படி வெறும் மேலோட்டமாக படித்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி கோர் இன்ஜினியரிங் எப்பொழுதுமே அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு கேரியர் பார்த்து அதை நோக்கி போயிட்டு இருந்தால் ஈஸியாக வந்து எந்த ஒரு நிலை வந்தாலும் அவங்க வந்து ஸ்டேபிளாக போயிட்டே இருக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் மாதிரி கோர்ஸ்லாம் பண்ணால் அது அது மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது, அது சார்ந்து போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்போ இசி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. நம்ம எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எனி அப்ளையன்சஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், எனி இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் எடுத்துட்டாலும், எலக்ட்ரானிக்ஸு அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சென்சார்ஸ் ரிலேட்டடு இது இல்லாமல் எதுவுமே கிடையாது. இதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கு நம்ம ஏஐ இப்போது யூஸ் பண்ணுறோம். ஏஐ நாலேஜ் இருந்ததுன்னா அது ப்ரோக்ராமிங்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை எழுதுகிறோம், நம்மளே கோடிங் எழுதுகிறோம், அது எப்படி வந்து அது வேலை செய்ய வைக்கிறது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது கோர் இன்ஜினியரிங் கண்டிப்பாக கோர் இன்ஜினியரிங்கில் படிச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன்.
1: சரி,
0: எனக்கு என்கிட்ட ஆலோசனை கேட்க வர்றவங்க பெற்றோருக்கும் சரி, சில பேர் கேட்டு அதை ஆமாம் சார் கரெக்டு தான், நான் இதை ஈஸியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ட்ரிவனாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி விட்டு அப்படி சேர்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து கேரியர் எப்படி கொண்டு போகணும், லைஃப் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஹாப்பியாக நல்லா கொண்டு போயிட்டுருக்கணும், எந்த ஒரு தடுமாற்றம் வந்தாலும் அவங்க வந்து ஸ்டேபிளாக போகிற மாதிரி இருக்கணுன்றது தான் அந்த நோக்கத்தில் தான் நான் சொல்லுவேன். மாணவர்களுக்கும் நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவன் கம்ப்யூட்டர் எடுத்துருக்கேன் நானும் கம்ப்யூட்டர் எடுக்கிறேன், அவன் ஐடி எடுக்கிறான் நானும் ஐடி எடுக்கிறேன், அது மாதிரி தான் போயிட்டுருக்கவில்லை. ஒரு சில பேர் ஆனால் தெளிவாக வந்து சார் எனக்கு எலக்ட்ரிக்கல் தான் வேணும், எனக்கு இசி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெளிவாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையை நோக்கி நல்லா நான் போயிட்டுருக்காங்க. எந்த துறையாக இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி நம்ம ஒரு காலத்தில் வந்து கால்குலேட்டர் இல்லாமல் வாய்ப்பாடு மூலமாக கணக்கு போட்டுட்ருந்தோம், அப்புறம் கால்குலேட்டர் வேணும்னு ஆயிடுச்சு. எது இப்போ கம்ப்யூட்டர் அது மாதிரி நம்மளோட இணைஞ்சிருச்சு, கம்ப்யூட்டர் இல்லாமல் யாருமே ஒர்க் பண்ணுறது இல்லை, லேப்டாப் அதுன்னு. இப்போ அது மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜும் ஏஐ நாலேஜும் எந்த துறையாக இருந்தாலும் தேவை. இன்றைக்கி இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் ஏஐ வந்து எல்லா ஏரியாலையும் வந்துருச்சு. ஈவன் காமர்ஸ் எல்லா ஏரியாலையும் வந்துருச்சு.
1: சரிங்க சார், இப்போ வாட்ஸ்அப்பில் யாரோ கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களோட கேள்வி.

0: அனந்தபுரத்துல இருந்து நாகராஜ் கேட்டிருக்காங்க. அதாவது பிஇல இப்ப நிறைய படிப்புகள் இருக்கு, புதுசு புதுசாவும் நிறைய படிப்புகள் வந்திருக்கு. எதை எடுத்து படிச்சா சீக்கிரமா வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: இப்ப அதுதான் பேசிட்டு
2: இருந்தோம், இப்ப அதுதான் பேசிட்டு இருந்தேன். அந்த நேயருக்கு கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லணும். அதாவது பேசிக் இன்ஜினியரிங் கோர்சஸ் எதை எடுத்தாலுமே ரொம்ப நல்லது, அதுதான் நான் சொல்லுவேன். எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து ஒரு வேலையில் வேலையை விட்டு வர மாதிரிலாம் இருக்காது, தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். அப்படி அது மாதிரின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ அது மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம். இப்போ ஏஐ அது மாதிரி புது புது கோர்சஸ்லாம் இருக்குது. அது ஒரு தற்காலிகமான இதுதான், கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்கும், அப்புறம் அதில் அட்வான்ஸ்மெண்ட் வந்துடும், அப்புறம் அதில் அவங்களால

0: எடுத்தாலுமே ரொம்ப நல்லது. அதுதான் நான் சொல்லுவேன். எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து ஒரு வேலையை விட்டு வர மாதிரிலாம் இருக்காது, தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். அப்படி அது மாதிரின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ அது மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம். இப்போ ஏஐ அது மாதிரி புது புது கோர்சஸ்லாம் இருக்குது. அது ஒரு தற்காலிகமான இது தான், கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்கும், அப்புறம் அதில் அட்வான்ஸ்மெண்ட் வந்துடும், அப்புறம் அதில் அவங்களால நிலச்சி ஓட முடியாது. அப்போது அது மேன்மேலும் அது வேறு ஏதாவது புது டெக்னாலஜி வரும், அதை லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே வந்து இந்த கோர் இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து என்ன கேட்டால் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஈவன் மெக்கானிக்கல் அது கூட எடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பேட்டரி வெஹிக்கிள்ஸ் அது எல்லாமே எகெயின் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸோட ப்ரோக்ராமிங்கோட வருது. ஸோ அந்த அப்ளிகேஷனை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் படித்தவங்க அந்த அப்ளிகேஷன் பற்றி தெரியாது, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறது தான் பெட்டர். கோர் ரிலேட்டடு, கோர் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எடுக்கிறது தான் நல்ல கரெக்டான அணுகுமுறைன்றது நான் கூற விரும்புகிறேன்.
1: சரிங்க சார், நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
8: BSc, BCA, BBA, BCOM, MSc, MCA, MCOM.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
10: Thank you.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களை இன்னைக்கு வசந்த அழைப்புல பொறியியல் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். முனைவர் டி சீனிவாசன் அவர்கள் நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாணவர்களுக்கும் கேள்விகள் இருக்கும், பெற்றோர்களுக்கும் கேள்விகள் இருக்கும், கேட்கலாம் வாங்க. 0413-146-102-1 இந்த எண்கள்ல வரலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
4: சார், இப்போ பொதுவாக இந்த வருஷத்துக்கு வந்து நம்ம இந்த மெக்கானிக்கலுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோம், நீங்களும் சொன்னீங்க. அது கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்படின்றப்போ அதில் அந்த வரவேற்பு இருக்கிறதும் ஒரு வகையில் ஓகே, நல்லது தான். ஏன்னா இப்போ குறிப்பாக நம்ம இந்தியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டை சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் மாதிரியான ஒரு நிறுவனம் வந்துருக்கு, லேண்ட் ரோவர் வந்திருக்கு, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் லேண்ட் ரோவர் வந்துருக்கு. ஸோ இது மாதிரியான பெரிய பெரிய கார் மேக்கர்ஸ் வந்து இங்கேருந்து ப்ரொடக்ஷன் லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.

0: அப்படி இருக்கும்போது இந்த மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மெக்கானிக்கலை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் என்னென்ன விஷயத்த அடிப்படையாக அவங்கள்ட்ட இருக்கிறது, அந்த இயல்பு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எல்லா மாதிரியான ட்ரெய்ட்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீமை எடுக்கிறோம்னா நம்மகிட்ட இந்த குறைந்தபட்ச ஒரு ட்ரெய்ட் நம்மகிட்ட இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்துலலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன மாதிரி துறை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன்.
1: இல்லை, இது நல்ல கேள்வி. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது மூணு தான் இனிமேல் வந்து ரொம்ப ஆளப்போகிற கட்சி, அப்படி ஆளப்போகிற பிரான்ச் அப்படி சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்ஃபாஸ்ட் இப்போ ஃப்ரான்ஸ் அந்த கம்பெனி வந்திருக்கு, தூத்துக்குடியில் தொழிற்சாலை வந்து நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா கம்பெனியும் இப்போ வந்து பேட்ரி காருக்கும் மாறுறாங்க, எலக்ட்ரிக் கார் மாறுறாங்க. அந்த எலக்ட்ரிக் கார் மாறுறதுனால வந்து கண்டிப்பாக மெக்கானிக்கல் துறையில் வேலைவாய்ப்பு அதிகமாகும். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாகவே கம்ப்யூட்டர் சார்ந்த துறையிலேயே மாணவர்கள்லாம் போயிட்டாங்க. அதனால் நிறைய கல்லூரிகளில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங்கே ரிமூவே பண்ணிட்டாங்க சில கல்லூரிகளில், சில கல்லூரிகளில் குறைச்சிட்டாங்க. இப்போ அடுத்த ஒரு 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கும் மெக்கானிக்கல் மாணவர்களுக்கு, அது மாதிரி இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் அவங்களுக்கு அடிப்படையாக வந்து சப்ஜெக்ட்ஸ்லேயே சில இதெல்லாம் வருது, மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரிலாம் வந்து வருது, தெர்மல் அந்த மாதிரி ரிலேட்டட்லாம் வருது. அந்த மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் நாலேஜ், குவாலிட்டி இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த துறையில் போயிடலாம். மோர் ஓவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கம்ப்யூட்டர் நாலேஜும் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் காரு, எனி அப்ளையன்சஸ் மெக்கானிக்கல் ரிலேட்டட் எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ அது எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான பேசிக்கான இதுவும் அவங்களுக்கு வேணும். மெயினாக வந்து பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து இன்வால்வ் பண்ணி செய்யும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பர்ஃபெக்டாகவும் வரணும். அப்போது அந்த பொறுமைன்றது ரொம்ப அவசியம். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் அப்புறம் ட்ராயிங் ரிலேட்டடும் தேவைப்படுது. ஆட்டோ கேட் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஒரு காம்போனண்ட் எப்படி வந்து வரைகிறது, டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி நாலேஜு அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் பொறியியல் மாணவர்கள்.
0: சரிங்க சார், நம்ம கூட இருக்கிற நேரோட கேள்வி கேட்கலாங்க சார். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. மணிப்பூர்ல இருக்கீங்க.
2: வணக்கம் சார், நான் ஷர்மிளா காட்டூர்ல இருந்து பேசுறேன்.
0: கேளுங்க
2: சார், பையன் இப்பதான் +1 சேர்ந்திருக்காங்க, செகண்ட் குரூப் எடுத்திருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா எப்படிங்க சார், அதுக்கு வழிமுறை என்ன, எவ்வளவு மார்க், ப்ரொசீஜர் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார்.
0: செகண்ட் குரூப்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட இல்லீங்களா? ஏரோநாட்டிக்கல்
1: படிக்கிறதுனா இப்போ நிறைய கல்லூரிகளில் பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னே இருக்கு. அந்த ஏரோ ரிலேட்டட் நிறைய 2-3 கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ல நிறைய போடுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவர் வந்து மெக்கானிக்கல் படிச்சுட்டு எம்இ ஆர் பிஜி வந்து ஏரோநாட்டிக்கல் ரிலேட்டடாக படித்தால் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். இல்லை அப்படின்னா ஒரு பைலட் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா கூட ஒரு பிஜி கோர்சஸ் வந்து இந்தியாவிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிலேயோ போகலாம். பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு அளவுக்கு குறைந்த செலவில் வந்து படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லை அவர் ஆரம்பத்தில் ஏரோநாட்டிக்கல் தான் படிக்கணும் அப்படின்னா அதுவும் படிக்கலாம். பட்டு நல்லா அது வந்து தரவாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஜியில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஏரோநாட்டிக்கல் இப்போ வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு, நிறைய ப்ரைவேட் ஏர்கிராஃப்ட் அண்ட் அது எல்லாமே இந்தியாவில் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் அது நிறைய வருது, ஏர்வொர்த்தினஸ் ஆஃபீஸர், மெயின்டெனன்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய வருது. அதனால் நீங்கள் வந்து சேரலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல கோர்ஸ் தான்.
0: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மா

0: சொந்தமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
11: திருச்சி சாரதா சில்க்.

0: இன்றைக்கி வசந்த அழைப்பில் பொறியியல் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா 0431 246 102 1 240 102 1 இந்த எண்களில் நீங்கள் வரலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை கேட்க வாட்ஸ்அப் எண் 938 546 102 1. இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி நங்கவரத்திலிருந்து ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க. அதாவது பிளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கேட்டரிங் கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படிப்புகள்லாம் படித்தா சீக்கிரமாக வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இதெல்லாம் படித்தா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
1: கேட்டிருக்காங்க மெக்கானிக், அதான் நான் இப்போது நிறையா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வந்து ஒரு கோர் இன்ஜினியரிங், கண்டிப்பாக அதெல்லாம் படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்குது. நல்லா அது படிக்கணும், நல்லா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அதோடு வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஒரு அது கூட ஒரு ஜாயிண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கேட்டரிங் கேட்டிருந்தாங்க. கேட்டரிங்கும் வந்து இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹோட்டல்ஸு, எக்கச்சக்க ஃபுட் செயின்ஸ் வந்து சமைக்கிறதே இல்லை. எல்லாமே க்ளவுட் கிச்சன், அது இதுன்னு எல்லாமே போயிடுச்சு, வேறு லேட்டஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் தரவாக பண்ணால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கேட்டரிங்க்கும் இருக்குது. அதில் வந்து டிகிரி மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஒரு டிப்ளமா 1 இயர் கோர்ஸு இந்த மாதிரி பண்ணுறதை விட ஒரு டிகிரி கோர்ஸ் மாதிரி பண்ணால் நாளைக்கு ஃபாரின்னு அந்த மாதிரி கண்ட்ரிஸ் இல்லை பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் வந்து அவங்கள வேலைக்கு போகலாம். செஃபாக போகும்போது ரொம்ப சம்பளம் நல்லா கிடைக்கும், வேலை தொடர்ந்து வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது.
2: சரிங்க சார். இப்போது இந்த இன்ஜினியரிங்லேயே சார் நிறைய பிரான்ச், இப்போ அவங்க இந்த ஏரோநாட்டிக்கல் பற்றி கேட்டாங்க, ஒரு லிசனர் கேட்டனால நான் அதை கேட்குறேங்க சார். இது மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கோர்சஸ் நிறைய இருக்குது இப்போது, அதுவும் புதுசாக நிறையா வந்துச்சு. நீங்கள் சொல்லப்போ இந்த ஏஐ, டேட்டா சயின்ஸு, பிஸ்னஸ் சிஸ்டம்ஸு, அப்புறம் நிறைய, அது இல்லாமல் இப்போது இந்த பழைய இதிலே ட்ரெடிஷ்னலான இதில் பார்த்தீங்கன்னா அது அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருந்தது, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்லாம் இருந்தது. இப்போ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குல்லங்க சார், இதை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு சைடில் வந்து இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ், இப்போ புதுசாக வந்திருக்க கோர்ஸில் நிறைய பேர் தேடுறாங்க, அந்த கோர்ஸை போய் சேர்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. பட் ஆனால் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பழைய கோர்சஸ் லைக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கு, இது மாதிரி ரொம்ப கம்மியான சீட்ஸ் இருக்கிறது, கம்மியான காலேஜஸில் இருக்கிற சீட், அந்த மாதிரியான பிரான்ச்சை நம்ம பெருசாக தேடுறது இல்லை. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், இந்த பிரான்ச்சஸில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போகிறதுல இருக்க நன்மை என்ன, சிக்கல்கள் என்னென்ன
1: இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங்கும் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஃபஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த ஏஐ ரிலேட்டடுக்கு வரேன். அக்ரிகல்ச்சுரல் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் அதில் ஒரு டைவர்சிஃபிகேஷனாக அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் என்ன படிக்கிறாங்க அப்படின்னா இகேன் அதில் மெக்கானிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் வரும். அக்ரிகல்ச்சுரல் இம்ப்ளிமெண்ட்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை உழறத்துக்கு டிராக்டர் இதில் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு ப்ளோ பண்ணுறாங்க, டிஸ்க் இருக்குது, அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. ஸோ அதை டிசைன் பண்ணுறது, அதில் ஆர்&டி பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் வந்துருச்சு. அறுவடை செய்கிறதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கெலாம் நெல் அறுவடை பண்ணுறதுலாம் கையால் பண்ணுறதில்ல, எல்லாமே ஆட்டோமேஷன் மெஷினரிஸ் வந்து, விதை விதைக்கிறதுக்கு, தண்ணி பாய்ச்சறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் மூலிமா மருந்து தெளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் அது ரிலேட்டடாக போகுது. ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த உபயோகப்படுத்துகிற பொருட்கள், அதை டிசைன் பண்ணுறது, அதை யூஸுக்கு கொண்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த அதில் படிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா மோர் இன்டூ இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவே போகும்.

0: ரிலேட்டடாக ரொம்ப விவசாயிக்கு ரொம்ப அது பயன்படுற மாதிரி இருக்குது அந்த ஒரு கோர்ஸ். நல்ல கோர்ஸ் தான், லிமிட்டட் கோர்ஸ் தான், எல்லா இடத்துலையும் லிமிட்டட் சீட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது நல்லா ஆர்வம் உள்ளவங்க போய் இப்போ சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நல்லா சைன் பண்ணலாம். கவர்மெண்ட்லேயும் போஸ்டிங் இருக்குது, கிடைக்கிது அதுக்கு. கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, நாட் ஓன்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் கிடைக்கிது, ஜாப்ஸ் கிடைக்கிது. ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு போகலாம், நிறைய எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. அது மாதிரி டெக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் டெக்ஸ்டைல் டெவலப்மெண்ட் நடக்கலை. நம்ம இப்போ தமிழ்நாடு எடுத்துகிட்டால் கோயம்புத்தூர், அப்புறம் பாம்பே, சூரத் அப்படின்லாம் சொல்கிறோம் இந்தியா லெவலில், திருப்பூர் அந்த மாதிரி,
1: ராஜபாளையம் இந்த சைடில் இந்த கொஞ்சம் இந்த மெடிக்கலுக்கு தேவையான டெக்ஸ்டைல்ஸ்
0: ஆமாம் அது மாதிரி இருக்குது. சேலம் சைடு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது,
1: சேலம்லேயும் இருக்குது.
0: பட் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் மட்டும்தான் அந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி டெக்னாலஜியில் வச்சுருந்தாங்க, இன்றைக்கி நிறைய இதில் வச்சுருக்காங்க. பட் எகெயின் நான் என்ன சொல்கிறதுனா அதில் ஆர்வமும் அவங்க குடும்பம் அந்த ரிலேட்டட் ஏரியாவில் வந்து ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக ஒரு லூம்ஸ் வச்சுருக்காங்க, பவர் லூம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் தைரியமாக எடுக்கலாம். பட் இல்லை ஆர்வத்தோடு எடுக்கணும் அப்படின்னா அது நல்லா படித்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கோயம்புத்தூர் சைடில் அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பனியன் ஃபேக்டரிஸ் அது இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க.
1: கவர்மெண்டோட காலேஜ் இருக்குது நமக்கு சேலத்தில், சேலத்தில் ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு
0: டெக்னாலஜின்னு இருக்குது. ஸோ அதனால் அது போகலாம், அது வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த ஏஐ ரிலேட்டட் இப்போ சொன்னீங்க, ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போது ஒரு 2-3 வருஷத்தில் பயங்கரமாக ஒரு பூஸ்ட் கொடுத்து பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
1: உண்மையிலே அந்தளவுக்கு தேவை இருக்கா சார்? ஏன்னா இப்போ நிறைய இது வந்து நம்ம ரொம்ப பெரிதுபடுத்தி பிம்பத்தை வந்து அது உண்மையான ஸ்டஃப் என்ன அது உண்மையிலே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வேல்யூ இருக்கானே தெரியாமல் போய் விழுந்துடுறோம்.
0: ஆமாம்,
1: அதே மாதிரி இப்போ எல்லா விஷயத்துலையுமே அது நடக்குது. அப்படி இருக்கும்போது கல்வியிலையும் அந்த சிக்கல் இருக்குது நமக்கு. வெளியிலேருந்து ஒரு அளவுக்கு அதை கட்டமைச்சு இதுக்கு ரொம்ப தேவை இருக்குது, இதுதான் இனிமேல் உலகம், இப்படி தான் ஆளப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி அதை போய் படிக்க ஆரம்பித்து அதில் சில சமயம் நம்ம அது வந்து ஒரு சக்கரவியம் மாதிரி மாட்டிக்கிறோமே.
0: ஆமாம்,
1: உண்மையிலே ஆர்டிஃபிஷியல்
0: இல்லை, அதுதான் அது ஒரு நல்ல அனலைஸ் பண்ணி போனால் தான் சொல்கிறேன். ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டான ஒரு கோர்ஸுக்கு அந்த ஏஐ அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு நாலேஜோடு போகணும். நான் பியூராக ஏஐ மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க ஏஐயில் பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ண முடியும், கோடிங் பண்ண முடியும். ஆனால் வந்து என்னென்னா அதை மட்டும் அதை வெறும் ப்ரோக்ராமிங்கோ இல்லை ஏஐ மட்டும் படித்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏஐ ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி படித்தால் அவங்க வந்து நல்லபடியாக போகலாம். ஏன்னா வந்து ஏஐ கொடுக்கறதே தப்புன்னு சொல்லிட்டு கூகுள் சுந்தர் பிச்சை அவர்களே ஒரு சில மாதங்களுக்கு முன்னே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், அதை நம்பாதீங்க 100%ன்ற மாதிரி கொடுத்துருந்தார். இப்படிலாம் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க ஏஐ வந்து. என்னென்னா நம்ம மனிதனால் ப்ரோக்ராம்ஸ் எழுதப்பட்டு, அதாவது செயற்கை தான் அது, சின்ன அறிவு செயற்கை தான் அது. ஸோ நம்மளே எழுதி நம்மளே லாஜிக்ஸ் எழுதி இப்படி இருந்தால் இது இப்படி இருந்தால் இதுன்னு எழுதியிருக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை வந்து கண்டிப்பாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் கிட்ட அது வர்றதுக்கு முடியாது. அதை பயன்படுத்தி நம்ம வந்து வேலையை சுலபமாக்கிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது ரிலேட்டடான வேலைகள் தெரிந்தால்தான் அந்த பீப்புளுக்கு தான் வேலை இருக்கும். ப்ரோக்ராமிங் எழுதுகிறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் குறைச்சிட்டே வராங்க கம்பெனிஸை.
1: இல்லை ப்ரோக்ராம்லாம் கூட அதுவே
0: எழுதி கொடுத்துரும் அதான், அதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க எல்லாருமே, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு.
1: லிசனரோட கேள்வி என்னன்றதும் கேட்டலாம்னு.
2: வணக்கம் சார், நான் லால்குடியிலேருந்து சண்முகம் பேசுகிறேன் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கோர் கோர்ஸில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது சார். அதே மாதிரி அந்த கோர் கோர்ஸு பண்ணுறது மாதிரி பிஇஆகட்டும் பிடெக்காக இருக்கட்டும் கோர் கோர்ஸு பண்ணுறது மாதிரி இப்போ வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு. ஸோ அதில் கோர் கோர்ஸில் வந்து சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கும் என்ன ஒரு முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குது, அதனுடைய வேலைவாய்ப்பு வாய்ப்பு வந்து எப்படி நமக்கு வந்து பிரசித்தமாக இருக்குது,

0: கோர் கோர்ஸில் வந்து இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பிஎஸ் கோர்சஸ் எல்லாம் பண்ணுறப்ப வந்து அது வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸாக இருக்குமா சார், இல்லை வந்து அது வந்து நம்ம டீச்சிங் லைனில் தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குமா? ஸோ இதுக்கான விளக்கங்கள் கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு விரும்புகிறேன் சார். நன்றி சார், தேங்க்யூ.
1: இவரோட கேள்வி எப்படி எடுத்துக்கலாம்னா சார், நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த இன்ஸ்டியூட்டோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம இது மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படித்தோம்னா அது எப்படி இருக்கும், அதுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு ஸ்பெசிஃபிக்காக வேணாம், பொதுவாக இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டை நம்ம எடுக்கும்பொழுது இதுவாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு யூனிவர்சிட்டி, இல்லை இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு கல்வியை நம்ம படிக்கும்பொழுது அது என்ன மாதிரியான தாக்கங்களெல்லாம் உண்டாகும் அப்படின்றத சொல்லுங்கள். அவர்கிட்ட கேள்விக்கும்
2: சொல்லுங்கள். ஒரு நல்ல கேள்வி தான். இது மாதிரி நிறைய இருக்குது. அதாவது இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஒரு ஒரு பக்கம் அது ஒன்று இருக்குது. இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீ உங்களுக்கு தெரியற ஐஐடி இருக்குது, ஐஐடிஎம்னு இருக்குது, என்ஐடிஸ் இருக்குது. இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. எகெயின் அந்த அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிஎஸ் இந்த மாதிரி கோர்ஸ், கொஞ்சம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அது மாதிரி ஒரு கோர்ஸும் பண்ணுறாங்க. இப்போது சார் கேட்ட மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டாப் இன்ஸ்டியூட்டோட தாக்கம்ன்றது ஒரு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸு டாப் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு எட்ஜ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் என்ன சொல்கிறது சேலரி அந்த மாதிரிலாம். பட்டு பொதுவாக பார்க்க போனால் இன்றைக்கி அல்மோஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட அதோட கேப் குறைஞ்சிருச்சு. ஒரு இப்போ இதுக்கு 5 லட்சம் அப்படின்னா அதுக்கு ஒரு 7 லட்சம் அந்த இன்ஸ்டியூஷனில் படித்தான்ற மாதிரி ஒரு சேலரி ரேஞ்ச் எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த கேப் க்ளோஸ் ஆகிடுச்சு. எங்கே படித்தாலும் அதை நல்ல திறமையாகவும் நல்லாவும் படிக்கணும், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு நல்ல டாப் இன்ஸ்டியூஷனில் சேர்ந்துட்டு அவங்க வந்து நல்லா படிக்காமல் விட்டுட்டாங்கன்னாலும் வீணாயிடுது. நம்ம அதில் தான் சேர்ந்துட்டோமேனு சொல்லிட்டு ஒரு மெத்தனமாகவும் இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும். இந்த இந்த கோர்சஸ் வந்து அவங்க வந்து ஃபில்லிங் ஃபில்லர் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஈவன் ஐஐடியில் பிஎஸ் கோர்ஸ் இருக்குது, அதில் வந்து இப்போ எக்ஸ்க்ளூசிவ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அது மாதிரி ஐஐடி சென்னை அது மாதிரி எல்லா இடத்துலையும் போடுறாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் அது ரிலேட்டடாக போடுறாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பிஎஸ் கோர்ஸ் வந்து இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூஷனில் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங் கிடைக்காதவங்களுக்கு அதுக்கு கீழே ஒரு வாய்ப்பு ஒரு போகலாம், அதுக்கு அது கிடைக்கலன்னா அது கிட்ட கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் ஆரம்பித்து பண்ணுறாங்க. அது அது அதுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஒரு விஷயம் வந்து நான் எல்லாருக்கும் இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடான உள்ளவங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணுறவங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படிலாம் எழுதி போயிட்டுருக்காங்க. இந்த கேட்டுன்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. எப்படி வந்து 12th முடிச்சுட்டு ஜேஇஇ எழுதி எழுதுனா ஐஐடி போகலாம், என்ஐடி போகலாம், IIIT போகலான்னு இருக்க மாதிரி கேட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது வந்து இப்போது சமீபமாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் ஜாப் மோகத்தினால யாரும் அதை அந்த பக்கம் திரும்பி பார்க்குறதே இல்லை. எவ்ரி இயர் பிப்ரவரி செகண்ட் வீக் ஆர் தேர்ட் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் ஐஐடிஸ் வந்து நடத்துகிறாங்க, ஏதாவது ஒரு ஐஐடி எடுத்து நடத்துகிறாங்க. அது என்னென்னா அவங்க என்ன பாடப்பிரிவில் படித்திருக்காங்களோ அதில் அந்த அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸில் தான் வருது. இதை படித்து எழுதுனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது வந்து எம்இ வந்து படிக்கிறதுக்கு எம்டெக் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. நம்ம இந்தியாவில் அவ்வளோ பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. அந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு உள்ளே நுழையிறதுக்கான ஒரு ஈஸியான வழி வந்து கேட் ஸ்கோர். முக்காவாசி பொதுத்துறை நிறுவனங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இப்போ திருச்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஹெச்எல் இருக்குது, சேலத்தில் எடுத்துட்டீங்கன்னா செயில் இருக்குது, நெய்வேலி எடுத்துகிட்டிங்கன்னா என்எல்சி இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பக்கத்தில் ஆந்திரா ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டோன்னா வந்து என்டிபிசி பவர் பிளான்ட் இருக்குது, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது, சிங்கரேனி கால்ட்ரீஸ் இருக்குது, அதாவது மைனிங்

0: அப்படியே கோல் இண்டியா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பெங்களூர் சைடு போனோம்னா கர்நாடகா ஸ்டேட் போனோம்னா HMT BEL BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்கு, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்கு. இது எல்லாமே வந்து கேட் ஸ்கோரை வச்சு தான் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க.
1: சம்பளமும் ரொம்ப நல்ல சம்பளம்,
0: சம்பளம் ரொம்ப அதிகம். இந்த கம்ப்யூட்டர்ல போய் 35,000-40,000 சம்பளம் போறதுக்கு அங்க 75,000-ல இருந்து 1.5 லட்சம் ஸ்டார்டிங்.
1: நார்மல் கவர்மெண்ட் வேலையை விட அதுல சம்பளம்
0: ரொம்ப அதிகம். அதை யாருமே அதை வந்து மாணவர்களும் அதை வந்து ஒரு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பெற்றோரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: ஹலோ, சொல்லு கார்த்தி.
9: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
8: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
9: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
8: ஆமா.
9: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
8: ஓஹோ,
9: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
8: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
9: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
8: ஓகேப்பா.
9: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
8: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
9: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
8: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
9: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
8: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
9: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
10: நேரம் 9:54 ஆகுதுங்க. வசந்த அழைப்புல இன்னைக்கு பொறியியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். முனைவர் டி சீனிவாசன் அவர்கள் நிறைய தகவல்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி, திருச்சியிலிருந்து அனுராதா நாராயணன் கேட்டிருக்காங்க. அதாவது பிஇ முடிச்சுட்டு ஹெச்ஆர் வேலைக்கும் எம்பிஏ ஹெச்ஆருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எதுல இன்கம் அதிகமா கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க.
0: இது நல்ல கேள்விதான். இப்போ பிஇ படிச்சுட்டு அதோட சம்பந்தமா வேலைக்கு போறது இல்லாம பிஇ ஹெச்ஆர் அப்படின்னும் போது பிஇ இப்போ கம்பெனிஸே என்ன பண்ணுதுன்னா, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ப்ரோக்ராமிங்ல இருந்துட்டு அப்புறம் அப்படியே ஹெச்ஆராக போடுறாங்க. அது அப்படி பண்ணும்போது அவங்க எம்பிஏ

0: ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரியோ இல்லை வந்து ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் மாதிரியோ படிச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு அந்த லைன்லேயே போகும்போது ஒரு ஃப்யூச்சரில் வந்து இல்லை லீவ் போட்டு அவங்க லீவ் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா 2 இயர்ஸ் தான் அந்த கோர்ஸு, அது பண்ணிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது, ஃப்யூச்சர் கேரியர் நல்லாயிருக்கும். அது அவங்க போடுறாங்கன்றதுக்காக, சம்பளம் கிடைக்குதுன்றதுக்காக போகிறத விட பிஇ படிச்சுட்டு டைரெக்டாக ஹெச்ஆர் லைனில் மாற்றி விட்றாங்கன்னும் போது படிச்சுட்டு போனால் ரொம்ப நல்லதாக இருக்கும், அவங்களால தெளிவாக கரெக்டாக செய்ய முடியும் அந்த வேலையை. ஒன்று, எம்பிஏ முடிச்சு எம்பிஏயில் வந்து ஸ்பெஷலைசேஷன் 2 இல்லை 3ன்ற மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷனில் இருக்குது, லைக் ஹெச்ஆர், ஃபைனான்ஸ், அப்புறம் வந்து இது மாதிரி 2 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நார்மலி ஹெச்ஆர், ஃபைனான்ஸ் இது ரெண்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து அந்த மாதிரி எம்பிஏ படிச்சுட்டு ஹெச்ஆர் படிச்சுட்டு போனால் அவங்களோட தெளிவும் அவங்களோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி நல்லா பண்ணலாம். அந்த மாதிரி எம்பிஏ படிச்சுட்டு ஹெச்ஆர் பண்ணுறது,
1: சரிங்க சார்.
0: அப்படி போகணுன்னா நான் பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு போகிறது நல்லதுன்ற சொல்கிறேன்.
1: வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
2: இருக்கு.
0: இசிஇ ஏதோ கேட்டாங்கன்னு
2: ஆமாம், சின்ன சேலம் கள்ளக்குறிச்சியிலேருந்து அபியோட கேள்வி இது. அவங்க வந்து இப்போ ஸ்டூடெண்ட் இசிஇ படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபீல்டில் என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
0: கண்டிப்பாக ரொம்ப அருமையான கேள்வி. இன்றைக்கி வந்து இந்த வருஷம் ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த வருஷம் வந்து நிறைய மாணவர்கள் கம்ப்யூட்டர்லேருந்து வேணான்னு சொல்லி இசிஇ எடுத்திருக்காங்க. இது நல்ல வரவேற்பு. ஏன்னா இன்றைக்கி இனிமேல் ஃப்யூச்சர் வந்து இசிஇ நோக்கி தான் போகுது, எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ இசிஇயில் பார்த்திங்கன்னா வந்து விஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம், வெரி லார்ஜ் ஸ்கேல்
2: இன்டகிரேஷன்
0: இன்டகிரேஷன் சொல்லுவோம், விஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம், அந்த சர்க்கியூட்ஸ் அது ரிலேட்டட் எம்பெடட் சிஸ்டம் அப்படி சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் நிறைய கோர்சஸ் இருக்குது, அதை வந்து அவங்க வந்து பேரலாக படிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போது கவர்மெண்ட்லேயே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட டாட்டாவே 1 லட்சம் கோடி சிப் மேனுஃபேக்சரிங், சிப்னா ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அண்ட் சிப் மேனுஃபேக்சரிங்க்கு தொழிற்சாலைகளை 1 லட்சம் கோடியில் அமைக்கிறாங்க. இன்னும் ஒரு வருஷத்துலலாம் அதில் வேலை வாய்ப்பு வர ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட சிங்கப்பூர் கம்பெனி அது மாதிரி 2 3 கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட் சிப் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. இனிமேல் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ மெயினாக விஎல்எஸ்ஐ எம்பெடட் இந்த மாதிரி உள்ளது படிச்சுக்கலாம். அதில் நிறையவே இருக்குது, அவங்களோட விருப்பத்துக்கு பொறுத்து. நான் இப்போ சொல்கிறது விஎல்எஸ்ஐ ஒன்று, எம்பெடட் ஒன்று சொல்கிறேன், ஆண்டனா ரிலேட்டடாகவும் படிக்கலாம். இப்போ ஆண்டனா வந்து இல்லாத எதுவுமே இல்லை மொபைலில் வந்து, இப்போ இன்டர்னலாக பில்டின் ஆண்டனா இருக்குது, நம்ம ரேடியோ ஒலி எல்லாமே எல்லாத்துக்கும் ஆண்டனா வேணும் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங்க்கு. ஸோ ஆண்டனா ரிலேட்டட் படிப்பும் ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கலாம் அதில். இது மூணுலேயுமே நல்ல வாய்ப்புகள்.
1: சரிங்க சார். அதாவது இந்த குறிப்பாக இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் திக்கு தெரியாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சரியான திசை என்ன அப்படிங்கிறதுல இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தகவல்கள் சொன்னீங்க, உங்களோட அனுபவத்துலேயும் சரி, உங்கள் கல்வி அனுபவத்துலேயும் சரி, நீங்கள் தொடர்ச்சியாக மாணவர்களோடையும் பெற்றோர்களோடையும் உரையாடிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இருக்க சந்தை சூழ்நிலை என்ன, சந்தை சூழ்நிலை மட்டுமே நம்ம ஒரு பொறியியல் படிப்பை எடுத்து படிப்பதற்கு காரணியாக இருக்கலாமான்னா அது இருக்கக்கூடாது. என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், பொறியியல் படிப்பு அப்படிங்கிறதுல நமக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, குறிப்பாக இந்த தனியார் துறை வேலை வாய்ப்புகளை தாண்டி நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, குறிப்பாக இப்போ கேட் மாதிரியான ஒரு எக்ஸாம் பற்றி இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அது மாதிரியான வெறும் நம்ம இந்த உடனடி வேலை வாய்ப்புக்காக மட்டும் இந்த கல்வியை பார்க்காம ஒரு நீடித்த வாழ்க்கைக்கான ஒரு நல்ல அனுபவமாக, நம்மளோட வாழ்க்கையை கட்டமைப்பதற்கான ஒரு அடித்தளமாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா பொறியியல் கல்வி வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல அனுபவமான ஒரு கல்வியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய நல்ல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. அது குறிப்பாக இந்த கவுன்சிலிங்கை நோக்கி போயிட்டுருக்கும்போது பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி என்னென்ன விஷயங்களில் கவனத்தில் வச்சுக்கணும், எப்படி ஒரு கல்வியை வந்து தேர்ந்தெடுக்கலாம், என்ன பிரிவை தேர்ந்தெடுக்கலாம், கல்வி நிலையத்தை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி சார். நன்றி.
2: இதுவரைக்கும் வசந்த அழைப்பில் பொறியியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் பற்றி முனைவர் டி சீனிவாசன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. உடன் உரையாடியவர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்கு போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாய்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாட்டின் விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், நாட்டின் விளையாட்டுத்துறை பல்வேறு சாதனைகளுடன் இளம் தடகள வீர வீராங்கனைகளை கொண்டுள்ளதாக புகழாரம் சூட்டினார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பங்கேற்கவுள்ளார். இந்திய பல்கேரிய நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது குறித்து ஆலோசித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பல்கேரியாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட அவர், கடல்சார் வர்த்தகத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். அரசு அதிகாரிகள், கல்வி நிறுவன பிரதிநிதிகள், யோகா பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் இளையோர் விருதிற்கு தகுதியுடையோர் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் 15 வயது முதல் 35 வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்திலிருந்து ப. இளஞ்செழியன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்யுமாறு துறை அலுவலர்களுக்கு ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மோட்டூர் பகுதியில் பழைய அட்டைகள் சேமிக்கும் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை காணப்பட்டது. மின்கசிவு காரணமாக குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ICC மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டிகள் பர்மிங்ஹாமில் நாளை தொடங்குகின்றன. இந்தியா தனது முதல் போட்டியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிரடி சரவடி கானங்களால் உங்களை மகிழ்விக்க வருகிறது போடு ஆட்டம் போடு.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல. சரி, நிறுத்துறேன்.
1: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல? ஏன்
0: இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
1: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
0: நீ சொல்றது சரிதான். அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
1: அண்ணேண்டா
0: தங்கைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
2: உற்சாகம் தரும் பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: அதிரடி சரவெடி கானங்களின் அணிவகுப்பாய் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சிங்கார வேலன் ரேமோ படங்களிலிருந்து பாடல்கள் கேட்க போறீங்க. முதலில் சிங்கார வேலன் படத்திலிருந்து

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்ருக்கோம் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில். இதுவரைக்கும் சிங்காரவேலன் படத்திலேருந்து பாடல்கள் கேட்டோம். அடுத்ததாக கேட்க போகிறது ரெமோ பட பாடல்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்தில் ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம் எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில ரெமோ படத்திலிருந்து இப்போ நாம கேட்டுட்டு இருக்கோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சிங்காரவேலன் ரெமோ படங்களில் இருந்து பாடல்கள் உங்களை மகிழ்வித்து சென்றது. நேரம் முற்பகல் 11 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நிதி ஆயோக்கின் 11வது நிர்வாகக்குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்வதில் அரசு முனைப்புடன் செயலாற்றுவதாக இன்று தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்த பிரதமர்,

0: விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்துள்ளார். இதனிடையே திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர், தமிழ் சினிமாவை மாற்றியமைத்த படைப்புகளை வழங்கிய பாரதி ராஜா திரையுலகின் மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டு திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தென்காசி மழை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
1: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்தியா ஏ அணி சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசு மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்கலாம் உங்களோடு நாங்க. உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க நேயர்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நேரம் 11:10 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? கருவலத்திலிருந்து முத்து சார்.
0: முத்து, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார்.
0: என்ன பாடல் வேணும்?
1: இந்த பாண்டிய நாடு சங்கத்தில் வந்து மயிலாடும் பறையில
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி.

நாங்க ஆடிருக்கோம் மதுரமேங்காட்டு பொட்டல் இல்ல மெடலும்.

0: திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது.

0: படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் உங்களோட. நாங்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: கவிதா மூர்த்தி பேசுறேன்
4: சார். கவிதா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும். என்ன பாடல்மா வேணும்?
5: வைகாசி கோரத்துல இருந்து சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது அந்த சாங்.
4: பாடல் கேட்கலாமா?
5: கேட்கலாம் சார்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் உங்களோடு. நாங்கள் நேரம் 11:24 ஆயிடுச்சு. நேரிலே இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவர்கள்.
4: தாது உப்புகள் தேவைப்படுது. இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், குளோரின் போன்றவை அதிக அளவில் தேவைப்படுது. அதனால் இதை பேரூட்ட தாதுக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இரும்புச்சத்து, தாமிரச்சத்து, கோபால்ட், மேங்கனீஸ், துத்தநாகம், அயோடின், செலினியம் போன்ற தாதுப்புகள் மிகவும் குறைவாக கால்நடைகள் தேவைப்படுது. இதனால் வந்து நுண்ணூட்டச்சத்து தாதுப்புகள்னு சொல்கிறோம்.
3: நேர்களை இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவர்கள். நிகழ்ச்சியை இன்று பிற்பகல் 2:15 கேட்க காத்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, யாரெங்கன்னு பேசுறீங்க?
5: நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
7: BSc, BCA, BBA, BCOM, MSc, MCA, MCOM.
6: குறிஞ்சி கலை

0: ரிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
7: நேரம் 11:32 நிமிடம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. நேர்களை மீது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz இன்று நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ஆலங்குடி எஸ் சேகர் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
8: கரூர் மாவட்டம் ஆலயம்பட்டி இருந்து விஜயபேசுறேன் சார். எல்லாம் நிலமா சார்?
7: ஆ, நல்லா இருக்கும். என்ன பாடல்மா வேணும்?
8: பேர் சொல்லு பிள்ளை இருந்து விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளி கலை.
7: சரிம்மா, பாடல் கேட்கலாமா?

0: நேரம் 11:37 கேட்டிணைந்திருக்கிறோம். இது உங்களோட நாங்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார். ஹலோ.
0: யார் இங்க பேசுறீங்கயா?
1: வணக்கம் சார். மேலக்கல் கண்டார்கோட்டை நாகராஜ் சார்.
0: நாகராஜ் ஐயா, என்ன பாடல், என்ன பாடல் வேணும்?
1: கேப்டன் மகள் எந்த பெண் இல்லாத
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.

0: இருக்கிறது. நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் மேடை நாடக பாடல்கள், பாடுவோர் பொன் சுந்தரேசன் குழுவினர்.
1: வாங்கண்ணே, இப்படி ஒன்னாயிருந்து ஒத்துமையா பாக்குறது ரொம்ப அதிசயம்.
2: ஒன்றுபட்டு
1: ஒற்றுமையா பக்தியா இருந்தாதானே ஒற்றுமையா வாழ முடியும். அப்படி பக்தி பண்ணி அடைந்து சிவபெருமானுடைய அருகிலேயே வாகனமாகவும் குடியாகவும் இருக்குது பாருங்க. இந்த மிருகங்கள் எல்லாம் பக்தி பண்ணி இறைவனை பூஜித்ததனால வாகனமாகவும் குடியாகவும் இருக்கிறது. அதுபோல நாமளும் பக்தி பண்ணி இறைவனை நாடினால் நமக்கு முத்திப்பேறி கிடைக்கும் என்று நாம் எல்லாம் ஒற்றுமையா வாழ்வதற்கு இதுதான ஒரு தகுதியான சிறப்பு.

0: இன்று பிற்பகல் 2:30 மணியின் மனத்தில் மேடை நாடக பாடல்கள். பாடுவோர் பொன் சுந்தரேசன் குழுவினர்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: நேரம் 11:45 கேட்டிணைந்திருக்கிறோம். இது உங்களோடு நாங்க நிகழ்ச்சி நம்மோடு இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் எஸ்னபிலிருந்து கலாராணி பேசுறேன்
0: சார். கலாராணி அம்மா, என்ன பாடல் வேணும்?
2: ஆட்டோகிராஃப்லேருந்து ஒவ்வொரு பூக்கும் பாட்டு போடுங்க சார்.
0: பாடல் கேட்கலாமா?
2: ஆ கேட்கலாம் சார்.
0: நன்றி.
2: ஆ

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர்

0: ஜர்பார கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: நேரம் 11:51. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நம்மோடு நீயும் அடுத்த நேயர். வணக்கம்
4: சார், பெரம்பலூர் தர்மராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: தர்மராஜ் நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: என்ன பாடல் வேணும்?
4: செங்கோல் பாட்டு, செண்பகமே.
3: பாடல் கேட்கலாமா?
4: கேட்கலாம். நன்றி.
3: நன்றி.

0: உங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து பேசுகிறேன். திருச்சி ஏர்போர்ட், பாத்திமா.
0: பாத்திமா அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: பூவே பூச்சோடாவால் பாட்டு. அதே பாட்டு படமும் அதே படம் தான்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: நிறைவு பெற்றது உங்களோடு நாங்கள். நேர்களே, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்ருக்குது 12:10 மங்கையர் உலகம். மனதில் நின்ற கதை என்ற தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். நேரம் 12 மணி, கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நிதி ஆயோக்கின் 11வது நிர்வாகக் குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த

0: கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் திரு விஜய் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அக்கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன், தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் தொடர முடியாத நிலையில் உள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் புதிய ஜனநாயக கட்சியாக தவேக உருவெடுத்துள்ள நிலையில் அதற்கு ஆதரவளிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டு திடல்களாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு அதிமுக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகளிருக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திரிணாமுல் காங்கிரசின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு பிரகாஷ் சிங் பராக் தமது ராஜினாமா கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் இன்று வழங்கினார். ஏற்கனவே இக்கட்சியைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் தகவல் கிடைத்தவுடன் விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தஞ்சை மாவட்டம் வயலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தஞ்சை கும்பகோணம் சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது 10 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் மண்வளம் காக்கும் சீர்திருத்தங்களை நிலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு விவசாயிகள் பயன்படுத்துமாறு மாவட்ட வேளாண்துறை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 25 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் மழையால் தடைப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம்
2: சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 2வது குறட்பா.

நிலத்தின் தன்மையால் அதில் சேர்ந்த நீரின் தன்மை மாறுபடும். அவ்வாறே மாந்தர்க்கும் அவரவர் சேர்ந்த இனத்தின் தன்மைப்படியே அறிவுமாகும்.

0: அறிவு.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: ஆர்சிசிபி மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சாதனம். இந்த ஆர்சிசிபி ஆனது மின்னோட்டத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை உடனடியாக கண்டறிந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய மின் அதிர்ச்சிகள், மின்சாரம் தாக்கி இறத்தல், மின்சாரம் தொடர்பான தீ விபத்துகள் ஆகியவற்றை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான மின் பாதுகாப்பு சாதனம்னு சொல்லலாம். இந்த ஆர்சிசிபியினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், மின்சாரத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உலோக பயன்பாட்டின் மூலமாக மனிதர்கள் விலங்குகள் தொடும்போது ஏற்படக்கூடிய ஷாக்கிங் இந்த மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது. மின் கசிவு, தீ விபத்து, தவறான மின் அதிர்ச்சிகளிலிருந்து அதிர்வுகளிலிருந்து மனிதர்களை இது பாதுகாக்குது. தற்போது மின்சார வாரியமே பரிந்துரைக்கக்கூடிய இந்த ஆர்சிசிபியினுடைய விலை ரொம்பவே மலிவானது தான். விலை உயர்ந்த டிவி போன்ற மின்சாதன பொருட்களையும் தீ விபத்து ஏற்பட்டா தீ மேலும் பரவாமையும் இந்த ஆர்சிசிபி ஆனது தடுக்குது. மின்கசிவை தானாவே உணர்ந்து மின்சாரத்தை துண்டிச்சிரும் ஒரு அதிசய கருவிதான் இந்த ஆர்சிசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்

0: முதியவர்கள் பெண்களினுடைய பாதுகாப்புக்கு ஏற்றதுதான் இந்த ஆர்சிசிபி. மின் சமநிலையின்மை, வயரிங் கோளாறு போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க ஆர்சிசிபிய வீட்டில் கண்டிப்பாக நிறுவனம். பெரிய பெரிய ஷாப்பிங் மால், வணிக வளாகம், சிறிய சிறிய கடைகள், அப்பார்ட்மெண்ட்ஸ், இங்கெல்லாம் கட்டாயமாக இந்த கருவியானது இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது கட்டாய விதியும் கூட. ஆனால் குறைந்த செலவிலான இந்த ஆர்சிசிபி கருவியை பழங்காலத்து வீடுகள் புதுப்பிக்காமல் அப்படியே ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வீடுகள்லையும் கண்டிப்பாக நிறுவனம். சின்ன சின்ன பெட்டி கடைகள்லையும் இருக்க வேண்டிய கருவி தான் இந்த ஆர்சிசிபின்னு இருக்கக்கூடிய உயிர் காக்கும் கருவி. இந்த ஆர்சிசிபியானது மின்சாரத்தை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கும். பழைய வயரிங்கில் இருக்கக்கூடிய மின் கசிவை தடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த ஆர்சிசிபி. சின்ன சின்ன கவன சிதறல் மூலமாக ஏற்படக்கூடிய பெரிய விபத்துகளை தவிர்க்கக்கூடிய கருவி தான் இந்த ஆர்சிசிபி. சிறிய அளவிலான கருவி நம்முடைய அன்பானவர்களையும் நம்மையும் பாதுகாக்கும். இப்பவும் ஏப்பவும்
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பன்னிரண்டு 10 மங்கையுலகம் மனதில் நின்ற கதை. உங்க நீங்க படித்து ரசித்த சிறுகதையா இருக்கலாம், இல்ல நாவலா இருக்கலாம், அது பத்தின உங்களுடைய மனதில் நின்ற கதையை பத்தி தான் நீங்க இன்னைக்கு பேச போறீங்க. உங்களுக்கு எந்த கதை பிடிக்கும், யாருடைய கதை அப்படின்றதையும் மறக்காம வந்து இணைப்புல பகிர்ந்துக்கலாம். ஒரு மணிக்கு வசந்தன் கோவின் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம். இதில் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் பொன் சுந்தரேசன் குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள் கேட்கலாம். மூன்று மணிக்கு திருச்சி சேலம் மங்கலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4 சந்தீஸ் டு சோல்ஜர்ஸ். 5 பொன் மாலை. 6 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா. இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7 ஓடி விளையாடு. உயரம் தாண்டுதல் வீராங்கனை கே தனுஷியா அவர்கள் பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செயற்கை முறை குஞ்சு பொறிப்பான் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனியராகும், 10 ஞாபகம் வருதே.

நேரம் 12:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்கவிருப்பது மங்கையர் உலகம். கதை படிக்கிறதுனாலே அனைவருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நீங்க படிச்சதுல உங்க மனசுல பதிந்து விட்ட அந்த மனதில் நின்ற கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். என்ன கதை, யாருடைய கதை, மனதை விட்டு நீங்காம இருக்குன்றத எங்களோட பகிர்ந்துக்க வாங்க தொழிகளே. 431-146-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் பேசிடாத புதிய தொழிகளா நீங்க இருந்தீங்கன்னா 431-146-102-1 இந்த எண்ணில் வந்து பேசலாம். மனதில் நின்ற கதை இதுதான் உங்களுக்கான தலைப்பு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரெல்லாம் அவங்க படித்த கதைகளை பற்றியும் அதை யார் எழுதினாங்க பற்றின சுவாரஸ்யமான செய்திகளையும் பகிர்ந்துக்கலாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது மங்கையர் உலகம் மகளிருக்கான நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
1: என்ன கதைப்பா?
0: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
1: ராஜா கதையா காக்கா கதையா?
0: என்ன கதை? என்ன கதை?
2: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
3: காக்கா கதை சொல்லு, காக்கா கதை சொல்லு.
4: ராஜா கதை சொல்லு. ராஜா தி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: சண்டையா? எதுக்கு
1: சண்டைதான்? எதுக்கு நடந்துச்சு சண்டைதான்? எதுக்கு நடந்துச்சு
2: காக்கா படைஞ்சிருச்சுல? அதான் அதான்
1: சண்டைதான் எதுக்கு நடந்துச்சு? காக்கா தான் படைய திருடுச்சு, நரியும் தான் பாட சொல்லுச்சு சரிகம் அப்பா.
0: பாடிச்சா?
1: ஓ பாடாதா? சரி காக்கா கா.
0: ஐயோ வட போச்சு காக்கா, பாவோல
1: ராஜா விடுவாரா?

0: selam partidir aca bare.
1: Raja kade, kaka kade.
0: Kaka raja kade.

0: தெராசக்கு என்ன கதை?
1: சூப்பர்மேன் சூப்பர்மேன் அது சொல்லாத அது சொல்லாத.
2: அண்ணன் கொண்டாங்க அதை சொல்லு.
0: யார் சார்? யார் சார்? ஆ, டைனோசர்.

0: ராஜாவை தானே சாகணும், புள்ளியா சேர்த்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்துது ராஜா வாழ்க.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் மங்கிர் உலகம். மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம மனதில் நின்ற கதையை பத்தி தான் நம்ம தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம். அதனால யாரும் கதையை கேட்டு தூங்கலாம் கூடாது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நேயர் யாரு இப்ப கதையை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வருகவன

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் மங்கிர் உலகம். மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம மனதில் நின்ற கதையை பத்தி தான் நம்ம தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம். அதனால யாரும் கதையை கேட்டு தூங்கலாம் கூடாது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நேயர் யாரு இப்ப கதையை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம் முதல் தோழி.
1: வணக்கம் இசைக்கு தகுந்த தகவல் குடியில் கதவை 102.1 வானவில் பண்பலைக்கு வனங்களிலிருந்து வணக்கங்கள் பல. பண்பலை நிலத்தை அரசி திருவையார் சத்தனூர் ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி அம்மா, இன்னைக்கு நீங்க முதல் தோழியா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதோட வந்து கதையை பத்தி சொல்ல போறீங்க. நீங்க படித்து ரசித்த அந்த கவிதை உங்க மனசுல நிக்குது அப்படின்னா நீங்க எந்த கதையை சொல்லுவீங்க?
1: நான் வந்துமா எனக்கு மேக்சிமம் கல்கியோடது எல்லாமே நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன். ஒரு 99% படிச்சிருக்கேன். பெருமையா
0: சொல்லிக்கிறேன்.
1: கண்ணதாசனோடது படிப்பேன். கல்கியோடதுல வந்து இந்த பொன்னியின் செல்வன்ல ஒவ்வொரு பாட்டா படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த மன்னரை கொண்டுட்டு போய், இளவரசரை கொண்டுட்டு போய், அந்த ஹீரோயின் போய் அந்த பக்கம் போய் படகு வலிச்சுட்டு போய் ஒளிய வச்சுட்டு வருவாங்க. பூம்புகார் நகரத்துல அந்த இதுல போயிட்டு அந்த ஒரு சீன் வரும். அப்ப படகு வலிக்கும் போது அவர் மட்டும் தான் உட்கார்ந்துருப்பாரு. அம்மா வந்து படகு வலிப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அந்த அவர் மனசுக்குள்ள நினைப்பாரு, மென்மையிலும் எத்தனை வலிமை அவங்களுக்கு அப்படின்னு நினைப்பாரு. அந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்க அதை நேரடியா அவரால் சொல்ல முடியாது. அவங்க காதலுக்கு தனி மாட்டாங்க. அப்ப சொல்லுவாரு, மனசுக்குள்ள நினைச்சுக்காரு, எவ்வளவு மென்மையான ஒரு பெண்மை வந்து நம்மள படகு வலிச்சு கொண்டு போகணும். நம்ம வந்து இந்த நாட்டுக்கே இளவரசர் இருந்தாலும் ஒரு பெண் தானே நம்மளை கொடுத்து அங்க உடப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது, அவர் ஒரு பூவிப்பா அதை நினைப்பாரு. அதை நினைச்சிட்டு அப்புறம் ஒரு பாட்டு ஒண்ணு அடிக்கடி வரும் அந்த பொன்னியின் செல்வன்ல. இடையில இடையில அந்த பாட்டை அந்த அவங்க பாடிட்டே இருப்பாங்க. அது முன்னாடி அடிக்கடி பாடுன நம்ம காலேஜ்ல படிக்கும் போது ஸ்டேஜ்ல சொல்லி சொல்லி பழக்கமா இருந்துச்சு. மறந்துச்சு. ஒரு முறை ரெண்டு முறை அப்புறம் கொடுக்கலாம் அந்த பாட்டை ஏதாவது இடையில.
0: இல்ல, இந்த அளவுக்கு மனசுல உங்களுக்கு ஆழ பதிஞ்சிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த கல்கி போன்ற முக்கியமானவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அந்த இதை அழகா கொண்டு போயிருப்பாங்க. அந்த வரிகளும் பாத்தீங்கன்னா நமக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும். நம்மளையும் அந்த கற்பனை ஓட்டத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. அருமை அருமை. ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள். அதுவும் முதல் தோழியா வந்து அந்த கதைகளை பத்தி எப்படிலாம் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஒரு கதையை எழுதுறது பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளேயே நம்மளையும் ஒரு நபராக கொண்டு போய் ஒரு கதாபாத்திரமாக கொண்டு போய் உட்கார வச்சு நமக்கு அந்த கதையை சொல்லும்போது ரொம்பவே ஒரு உற்சாகமாக இருக்கும். அதுவும் அந்த இடத்துக்கு அந்த கற்பனை எல்லாமே பண்ணி பார்க்கும்போது, இப்போ ஒரு குளத்தங்கரையில் இருக்கணும், நம்மளும் அந்த குளத்தங்கரையில் போய் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிற அந்த ஆசிரியர்கள், அந்த கதாசிரியர்கள் பற்றியும் அந்த கதைகள், மனதில் நின்ற கதைகளை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். தோழிகளை நீங்களும் தொட்டு வரலாம். சொல்லி 3141 இது அறிமுக தோழிகளுக்கான எண். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கிர் உலகம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ்.

0: அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுட்ருக்கோம். மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த தோழி, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மனதில் நின்ற கதை, அவங்க மனசில் எந்த கதையை பற்றி சொல்ல போகிறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சங்கலியாந்தபுரம் மணிமேகலை பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கோம். சொல்லுங்கள், உங்கள் மனசில் நின்ற அந்த கதை யார், அதோட ஆசிரியர் யார்?
1: நான் வந்து திருவாசகத்தை பற்றி சொல்ல போகிறேன் மேடம். மாணிக்க வாசகர் எழுதின 8 திருமுறையான திருவாசகம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருவாசகம்ங்கிறது திருங்கிற ஒரு பொருள் வந்து, திருனா அழகு, செல்வம்னு ஒரு அந்த அதுக்கான பொருள், வாசகம்னா அந்த இறைவனான சிவனை முழுக்க முழுக்க அதை சிவனை வந்து புகழ்ந்து பேசுற ஒரு பாட்டா இருக்கனால திருவாசகம்னு அதுக்கு ஒரு பேர் மேடம். அதுல வந்து அந்த அந்த திருவாசகம்ங்கிற புத்தகத்தை வந்து முழுக்க முழுக்க சிவனை பத்திய பாடலும் அவரை பத்திய கதை வரலாறு தான் மேடம் அதுல இருக்குது.
0: சரிம்மா, உங்களுக்கு வந்து அதுல எந்த பகுதி பிடிச்சது, உங்களை மனம் அந்த கவர்ந்த அந்த விஷயத்த சொல்லுங்க.
1: எனக்கு மனம் கவர்ந்ததுன்னா அதுல வர்ற அந்த கவிதை வரிகள் தான் மேடம். முழுக்க முழுக்க அந்த சிவனை பத்திய கவிதை வரிகள் தான். அந்த திருவாசகம் பாத்தீங்கன்னா தேன் மாறியா பக்தி இலக்கியத்துல வந்து அவ்வளவு சுவையான ஒரு இது உடையது அந்த திருவாசகம்.
0: திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார்.
1: ஆமா மேடம், ஆமா மேடம். ஒரு ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லுகிறேன். தொல்லை இரும்பிறவி சூளும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேன். அந்த தேனை நம்ம சாப்பிட சாப்பிட அந்த திருவாசகங்கிற தேனை நம்ம சாப்பிட சாப்பிட அதாவது படிக்க படிக்க நம்மளுக்குள்ளே அந்த அந்த கடவுளே நம்மளுக்குள்ளே வந்துருவாரு மேடம். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாசகம் மேடம் திருவாசகம்.
0: அருமையா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
10: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.

0: ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மங்கருலகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மனதில் நின்ற கதை பத்தி தோழிகள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய தோழி வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? மனதில் நின்ற கதை, அதாவது நீங்க படித்து ரசித்ததில் உங்களுக்கு மனசுல ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை இருக்கும் இல்லையா, அந்த கதை எந்த கதை அப்படின்றதையும் அதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய தோழி வருக. வணக்கம். ஆ, இணைப்பில் இருக்கீங்கம்மா, யார் பேசுகிறீங்க?
4: நான் புதுக்கோட்டையிலிருந்து கலையரசி பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா? நிலையத்தில் அனைவரும்
3: நல்லா நல்லா இருக்கோம்மா. இதுக்கு முன்னால் பேசியிருக்கீங்களா?
4: ஆ, பேசியிருக்கேனே நான்.
3: ஆ, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, உங்க மனதில் நின்ற கதைனா அது யாருடைய கதை, என்ன கதை படிச்சீங்க?
4: பாஞ்சாலி சபதத்துல வந்து பாஞ்சாலியுடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்க்கா. அவங்க வந்து

0: அதில் கதை யாரோடதுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கனே. பாரதியாரோட பாஞ்சாலி சபதம்னு சொல்லிட்டாலே நமக்கு வேலை மிச்சம் ஆயிடுச்சு. அதில் உங்களுக்கு பிடித்த அந்த விஷயங்கள் சொல்லுங்க, மனசில் நிற்குது அப்படின்னு.
1: அதுல என்னன்னு சொல்லிருப்பாங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா, திருதராட்டிரன் வந்து ஒரு மண்டபம் கட்டுறாங்க, அந்த மண்டபத்துல தருமனை வந்து சூதாட வைக்கிறாங்க. சூதாட வச்சு பாஞ்சாலிய வந்து அவளை வந்து இழிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த கான்செப்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து கடைசியில தருமனை வந்து சூதாட வச்சு தோத்துருவான்
0: கதை. ஆனா எல்லாருக்கும் தெரியுதா, இது வந்து ஒரு உபகதையாவே எழுதுனது. சிறப்புங்க. அதில் வந்து உங்களுக்கு அந்த மனசில் நின்று அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சபாண்டவர் கதைகள் அனைத்துமே வந்து நிற்குது இல்லையா? ஓகேம்மா, ரொம்ப அருமை.
1: கடவுள் வந்து கடைசி கான்செப்ட் என்னன்னா, அவருடைய சேலையை வந்து உருவாங்க, அந்த திருதராட்டன் வந்து போய் உருவான்,
0: உற்ற நேரத்தில் வந்து உதவி செய்வார் கடவுள்.
1: கடவுள் வந்து உதவி செய்வார்.
0: ரொம்ப அருமை,
1: ரொம்ப பிடிக்கும்க்கா.
0: ரொம்ப அருமைம்மா, ரொம்ப அழகா வந்து பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்தை பத்தி பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார்.

0: விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 ஆம் ஆண்டு 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,27,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த எட்டு

0: பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000-க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் PV சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி ஷர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி ஷர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூ பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் 2 அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: ஹலோ சொல்லு கார்த்தி.
1: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி கோலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய

மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் மின்னணு பொது கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் நடவடிக்கைகளை தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே எடுத்துரைத்தார். சுவிட்சர்லாந்தில் சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், தேசிய வேலைவாய்ப்பு சேவை மற்றும் ஈஸ்ரம் இணையதளம் வாயிலாக இதற்கான மின்னணு கட்டமைப்பு வலுப்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர், கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரியலூரில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்றுமுன் 36 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்திருந்தது. மழை காரணமாக போட்டி 49 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: பிங்கோ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது வசந்தன் கோவின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்காமல் நிலைத்திருக்கும் பாடல்கள் மதுர கீதமாய். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அன்னை படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியுள்ள பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியகோடி, உமா ஆசிரியர் நகர், நக்ஷத்ரா தமிழினி, தருண் இமை, அன்வர்கான்பேட்டை அருணகிரி, கீதா, இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது FM ரெயின்போ 102.1. இனி வரும் பாடல் ஆயக்காரன் புலன் பழனிதுறை சிவபாகியம் அவர்களின் விருப்பத்தில் தெய்வம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் மதுரை எஸ் சோமசுந்தரம் அவர்கள். தெய்வம் படம் 1972 வெளிவந்தது. M.A. திருமுகம் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கிருபானந்த வாரியார், ஜெமினி கணேசன், சவுகார் ஜானகி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள். முருகனின் அருள், திருவிளையாடல்கள் ஆறினே அக்காலத்தின் முறைமையில் நடைபெற்றதைப் போல கிருபானந்த வாரியார் தன்னுடைய சொற்பொழிவில் மக்களுக்கு அறிவிப்பதை போன்று தொடங்குகிறது இந்த படம். தனித்தனி பிரச்சனைகளும் அதனை முருகன் தன் திருவிளையாடலில் ஆட்கொள்ளுதலுமாக காட்சிகள் இந்த படத்தில் அமைக்கப்பட்டிருக்கும்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
0: மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:18. இனிவரும் பாடல் தலைவன் படத்திலிருந்து. எல் ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறார்கள். பாடலுக்கு விருப்பம் ராமேஸ்வரம், முகமது ஷஃபி, தாரிக். இந்த நேரின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. தலைவன் படம் 1970 வெளிவந்தது. பி ஏ தாமஸ், சிங்கமுத்து ஆகியோரின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் எம்ஜிஆர், வாணிஸ்ரீ மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். எம் எஸ் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைத்த இந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தார்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:23. இனி வரும் பாடல் நாடோடி மன்னன் படத்திலிருந்து. பி. பானுமதி பாடியிருப்பது. பாடலுக்கு விருப்பம் பெட்டவாய்த்தலை நந்தகோபால். நாடோடி மன்னன் திரைப்படம் 1958 வெளிவந்தது. இது ஒரு சாகச திரைப்படம். இப்படத்தின் மூலம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் திரைப்பட இயக்குநராக அறிமுகமானார். இத்திரைப்படத்தில் பி. பானுமதி, எம். என். ராஜம், பி. சரோஜாதேவி ஆகியோருடன் இரட்டை வேடத்தில் அவர் நடித்திருப்பார். எம். என். நம்பியார், பி. எஸ். வீரப்பா, எம். ஜி. சக்கரபாணி, டி. கே. பாலச்சந்திரன், சந்திரபாபு ஆகியோர் துணை வேடங்களில் நடித்திருப்பார்கள். வெறும் 1,800,000 ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை ராமச்சந்திரன் எம்ஜி பிக்சர்ஸ் என்ற பதாகையின் கீழ் சக்கரபாணி மற்றும் எம் ஆர் வீரப்பனுடன் இணைந்து தயாரித்தார். திரைக்கதையை குப்புசாமி, கே. ஸ்ரீனிவாசன், ப. நீலகண்டன் ஆகியோர் எழுதினார்கள். உரையாடல் எழுதும் பொறுப்பை கண்ணதாசனும் ரவீந்திரன் அவர்களும் ஏற்றார்கள். ஜி. கே. ராமு அவர்கள் ஒளிப்பதிவு செய்ய கே. பெருமாள், ஜம்புலிங்கம் ஆகியோர் படத்தொகுப்பை மேற்கொண்டார்கள். எஸ். எம். சுப்பையா நாயுடு, என். எஸ். பாலகிருஷ்ணன் ஆகியோர் படத்தின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் போன்றவற்றிற்கு இசையமைத்தார்கள். இப்படத்தில் இடம்பெற்ற தூங்காதே தம்பி தூங்காதே, தடுக்காதே என்னை தடுக்காதே, சும்மா கிடந்த நிலத்தை மற்றும் செந்தமிழை வணக்கம் போன்ற பாடல்கள் பெரும் வெற்றி பெற்றது. படத்தின் முதல் பாதி கருப்பு வளையிலும் அடுத்த பாதி கோவா கலரிலும் எடுக்கப்பட்டது. நாடோடி மன்னன் 1958 வெளிவானது. நேர்மறையான விமர்சனத்தையும் வரவேற்பையும் இது பெற்றது. வணிக ரீதியாகவும் இந்த படம் வெற்றி அடைந்தது.
1: என்னது

0: இனிவரும் பாடல் வல்லவனுக்கு வல்லவன் படத்திலிருந்து. முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண் இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது.
1: மிக குறைந்த விலையில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் மதுர கீதம். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட்.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
6: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
10: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
11: நேரம் 1:35. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது மதுர கீதம் வழங்கிக் கொண்டிருப்பது FM ரெயின்போ 102.1. இனிவரும் பாடல் சந்திரோதயம் படத்தில் இருந்து TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமித்ரா. இந்த நேரத்தின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. சந்திரோதயம் படம் 1966 வெளியானது. கே சங்கர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் MGR, ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். இத்திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார்.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மதுர கீதத்தின் நிறைவாக ஒலிக்கிறது குடியிருந்த கோவில் படத்திலிருந்து பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் திருமடிசை குணசேகரன், மணிவண்ணன், வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, ஸ்ரீபெரும்புதூர் கோமதி, நாகம்மாள், மயிலாப்பூர் ஆனந்தி, மணிகண்டன், இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. குடியிருந்த கோயில் திரைப்படம் 1968 வெளிவந்தது. கே சங்கர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எல் விஜயலட்சுமி மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். சீனா டவுன் என்ற ஹிந்தி திரைப்படத்தின் மறு ஆக்கமே இந்த குடியிருந்த கோயில் திரைப்படமாகும். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் படத்திற்கு இசையமைத்திருந்தார். பாடல் இதோ.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் நமது நிலையம் வழங்கும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார்.

0: அளித்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தாழ 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதியை அபிஷியலாக அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டாா். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில்

0: இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 355 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வழங்கினார்கள்.
0: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1க்கு 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: அரியலூரில் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்கவுள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:56. இனி கேட்கலாம் கருத்தம்மா திரையிசை பாடல்.

திரையிசை பாடல் கேட்டோம். நேர்களே, ஆங்கில செய்திகளை தொடர்ந்து ஒலிக்க காத்திருக்கிறது வேளாண் அரங்கம். கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள்.

நேரம் 2:15 இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இப்போது கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை குறித்து பகிர்ந்து கொள்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி. கதிர்வேலன் அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இன்று தாது உப்பு கலவையினுடைய முக்கியத்துவம் அதை பற்றியான ஆலோசனைகளை தருவதற்காக நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஐயா, இந்த முக்கியமாக விவசாயிகள்லாம் குறைப்படுறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து நிறைய தீவனம் கொடுக்குறோம், மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகிறோம், பசுந்தி உணவு கொடுக்குறோம், அது இல்லாமல் கடைகளில் விற்கிற உலர் தீவனம், குச்சி மாட்டு தீவனம் அப்படின்னா நிறைய கொடுக்குறோம், ஆனால் மாடு பால் கறக்க மாட்டேங்குது, ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. என்னங்க காரணமாக இருக்கும்
1: இது? பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகள் முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. நாம் என்னதான் அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்த்தீவனம் இதெல்லாம் கொடுத்தாலும் மிக முக்கியமான ஒரு நுண்ணூட்டச்சத்து என்பது வந்து தாதுப்பு கலவைங்க. இந்த தாதுப்பு கலவையை நம்ம கொடுக்காம விட்டோம்னா கண்டிப்பாக பாலளவு மட்டும் இல்லை, செனப்பிடுக்கிறது, உடல் எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே தடைப்படும். இதுக்கு முக்கியமான காரணமானு பண்ணால் தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுக்கணுங்க.
0: சரிங்க ஐயா, தாதுப்பு கலவை, இந்த கலவையில் என்னெல்லாம் இருக்கும், ஏன் இதை நான் கொடுக்கணும், கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும்?
1: தாதுப்புங்கிறது உடலுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்தில் மிக முக்கியமான ஒன்று. கால்நடைகளின் உடல் வளர்ச்சி, இனப்பெருக்கம், உடல் ஆரோக்கியம்,

0: என பல்வேறு வகையான தாதுப்புகள் தேவைப்படுது. இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், குளோரின் போன்றவை அதிக அளவு தேவைப்படுது. அதனால் இதை பேரூட்ட தாதுக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இரும்புச்சத்து, தாமிரச்சத்து, கோபால்ட், மேங்கனீஸ், துத்தநாகம், அயோடின், செலினியம் போன்ற தாதுப்புகள் மிகவும் குறைவாக காலடிகள் தேவைப்படுது. இதனால் வந்து நுண்ணுட்டச்சு தாதுப்புகள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தாதுப்புகளை தேவையான அளவில் கலந்து கறவை மாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தாதுப்பு கலவைன்னு சொல்கிறோம்.
1: ஐயா, இந்த தாது உப்புகள்லாம் வந்து நம்ம கொடுக்குற இல்லைன்னா மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகிற புல்லுலலாம் இருக்காதா, இல்லை நம்ம கொடுக்குற தீவனங்கள் இருக்காதா? இதுக்கு நம்ம தனியாக உப்பு கொடுத்து தான் ஆகணுமா? ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு 10-20 வருடத்துக்கு முன்னாடி மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஒன்றும் நம்ம அப்படிலாம் கொடுத்த மாதிரி

0: குறைவாக காலடிகள் தேவைப்படுது. இதனால் வந்து நுண்ணுற்ற தாதுப்புகள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தாதுப்புகளை தேவையான அளவில் கலந்து கறவை மாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தாதுப்பு கலவைன்னு சொல்கிறோம்.
1: ஐயா, இந்த தாது உப்புகள்லாம் வந்து நம்ம கொடுக்குற இல்லைன்னா மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகிற புல்லுலலாம் இருக்காதா, இல்லை நம்ம கொடுக்குற தீவனங்கள் இருக்காதா? இதுக்கு நம்ம தனியாக உப்பு கொடுத்து தான் ஆகணுமா? ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு 10-20 வருடத்துக்கு முன்னாடி மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஒன்றும் நம்ம அப்படிலாம் கொடுத்த மாதிரி தெரியலையே.
0: பெரும்பாலான தாதுப்புக்கள் பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு வழங்கப்படுற அடர்த்தீவனம் பசுந்தீவனத்தில் இருக்குது. ஆனால் அது தேவை வந்து போதுமானதாக இருக்காது. அதுக்கு தனியாக நம்ம தாதுப்பு கலவையை கண்டிப்பாக தீவனத்தின் மூலியமாகவோ இல்லை தனியாகவோ கண்டிப்பாக கொடுத்தாகணும். தீவனத்தில் உள்ள தாதுத்தின் அளவு பயிர் செய்யப்பட்ட மண்ணில் காணப்படும் தாதுப்பின் அளவு பொறுத்தே இருக்கும். எனவே தாதுப்பு பற்றாக்குறையில் மண்ணில் விளையும் தீவன பயிர்களோ இல்லை அதில் கிடைக்கப்பெறுகிற தீவன மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் அடர்த்தீவனமோ கண்டிப்பாக தாதுப்பு பற்றாக்குறை இருக்கும். இதனால தான் நம்ம சொல்கிறோம், தாதுப்பு கலவையை தனியாக தயார் பண்ணி இல்லை எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கியாவது கறவை மாடுகளுக்கோ மற்ற கால்நடைகளுக்கோ தாதுப்பு கலவையை தனியாக தான் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கான தேவையை அதை பூர்த்தி செய்ய முடியும்.
1: அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த மண்ணில் பசுந்தீவனங்கள் வளருதோ அந்த மண்ணினுடைய வளத்தை பொறுத்து தான் அது அந்த
0: கண்டிப்பா
1: உப்புகள் இருக்கும்.
0: கண்டிப்பா
1: அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நாட்டு மாட்டுக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம பண்ணையில் வளர்க்குற மாடுகளுக்கு உயர் ரக மாடுகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான தாது உப்பு கலவை கொடுக்கணுங்கிற எண்ணம்,
0: இது ஒரு
1: அந்த மாதிரி
0: தவறான கருத்துன்னு சொல்லலாம். எல்லா மாடுகளுக்கும் அடிப்படையில் நடைபெற வேதியியல் இயக்கம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த தாதுப்பு கலவைங்கிறது பால் உற்பத்திக்கு மட்டும் இல்லை, நம்ம அடிப்படையான உடல் எந்த வேதி மாற்றத்துக்கும் இந்த தாதுப்புகளை மிகவும் முக்கியம். இதுக்கு மட்டும் இல்லை, தாதுப்பு நல்ல உடல் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, தாதுப்பு வருடம் ஒரு கன்றுக்கு தேவையானதை கொடுக்குது, தாதுப்பு நல்ல வளமான ஆரோக்கியமான தோல் மினுமினுப்புக்கு காணப்படுது. இது மாதிரி பல்வேறு வகையான இருக்கு. ஆனால் நாட்டு மாட்டுக்கும் கலப்பின மாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, கலப்பின மாட்டுகளுக்கு கொடுக்குற அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நாட்டு மாடுகளுக்கு தேவைப்படுற அளவு குறைவாக இருக்கும். மொத்தத்தில் நாட்டு மாடனாலும் சரி கலப்பின மாடனாலும் சரி தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுத்தாகணும். இயற்கையாகவே நம்ம மண்ணில் வர பசுந்தீவனத்தில் தாதுப்பு குறைவாக தான் இருக்கும். அதனால தாதுப்பு தனியாக கொடுக்கறது நல்லது.
1: ஐயா, கட்டாயமாக கொடுக்க வேண்டிய அவசியம் தான் என்ன?
0: கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுப்புகள் எலும்பு மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையானது. இது மட்டும் இல்லாமல் செலினியம், தாமிரம், துத்தநாகம், அயோடின், கோபால்ட் போன்ற தாதுக்கள் இன விருத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லை, ஹார்மோன்கள் மற்றும் வைட்டமின்கள், பால், இறைச்சி, உரமும் போன்ற உற்பத்திக்கும் இந்த தாதுப்பு மிக அவசியமாக இருக்குது.
1: ஐயா, இந்த தாது உப்பு கொடுக்காமல் விடுறதுனால கால்நடைகளுக்கு ஏற்படுற அந்த சத்து குறைபாட்டினால என்னென்ன நோய்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கன்னா?
0: பொதுவாக தாதுப்பு குறைபாட்டின் காரணமாக முதல்ல மாடு சினைக்கு ஒழுங்காக வராது, அடுத்ததாக கண்ணுக்கு தெரியுது பால் உற்பத்தி இழப்பு, கன்றுகளில் பிறவி குறைபாடுகள், குறை பிரசவம், நஞ்சு கொடி தங்குதல், இறுதியில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சி பொருளாதார இழப்பு கால்நடை விவசாயிகளுக்கு ஏற்படும். இதை தவிர ஒவ்வொரு வகையான தாதுப்புகளும் வெவ்வேறு வகையான பற்றாக்குறை நோய்களை உண்டு பண்ணுறேன். உதாரணத்துக்கு கால்சியம் குறைபாட்டால் இளங்கன்றுகளில் ரிக்கட்ஸ் என்ற நோய் ஏற்படுத்து எலும்பு தேய்மானம், எலும்பு பலவீனமாகும். வயதான கால்நடைகளில் ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் ஏற்படுத்தி சுலமாக எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். கன்று ஈன்ற மாடுகளில் பால் ஜுரம், இது ரொம்ப சாதாரணமாக பார்க்கலாம். கன்று போட்ட மாடலில் போட்ட அடுத்த நாள்லேருந்தே வாரத்துக்குள்ளே இந்த பால் ஜுரம் சாதாரணமாக ஏற்படும். இதுக்கு முக்கியமான காரணம் கால்சியம் பற்றாக்குறை. பாஸ்பரஸ் பற்றாக்குறையினால பைக்கா என்ற நோய் வந்து நம்ம பார்க்குறோம். மாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போய் கடிக்க ஆரம்பிக்கும். மாடு மட்டும் இல்லை, ஆடு மற்ற கால்நடைகளும் இதை கடிக்க ஆரம்பிக்கும். இது முக்கியமான குறை பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் குறைபாடு. இது மாதிரி ஒவ்வொரு தாதுப்பும் ஒவ்வொரு மாதிரி குறைபாடு ஏற்படுத்தும். மொத்தத்தில் தாதுப்பு எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று.
1: சரிங்க, அது ஒரு நாளைக்கு எவ்வளோங்க கொடுக்கணும் கால்நடைகளுக்கு?
0: குறிப்பாக இந்த அளவு கொடுக்கறதுல வெவ்வேறு கருத்துக்கு நிலவுது. குறிப்பாக ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா பால் கொடுக்குற மாடாக இருந்தால் 50 கிராம் ஒரு நாளைக்கு. மாடு பால் கறந்துட்டு இருக்கணும், அது முதல் மாதமாக இருக்கலாம், 7வது மாதமாக இருக்கலாம். பால் கறந்துட்டு இருந்தால் 50 கிராம். மாடு பால் கறக்கலை, சனையாக இருக்குது, ஒத்த கறவையாக இருக்குன்னா 25 கிராம், பாதி அளவு. அதே மாதிரி கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் 25 கிராம். பால் கறக்காத இனமாக இருக்கிற எல்லாமே 25 கிராம். மாடு பால் கறக்கிற மாதிரி 50 கிராம். இது ரெண்டு அளவு தாங்க, இது மாதிரி வேற எதுவுமே கிடையாது.
1: சரிங்க.

0: இந்த சினை பிடிக்கிற காலத்தில் இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது தாது உப்பு கலவை அப்படிங்கிற மாதிரியானதை கொடுத்தா எதுவும் சினை மாட்டுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? அதை பற்றி சொல்லுங்கள்.
1: சினை மாடுகளுக்கு தேவைக்கு அதிகமாக கொடுக்கும் பொழுது கான்றின் உடலில் சேமித்து வைக்கப்பட்டு கன்று ஈன்ற பின்னர் பால் உற்பத்தி பயன்படுத்தப்படுகிறது. அதனால சினைக்காலத்தில் கொடுக்கும் தாதுப்பு கலவை கன்றுகளுக்கு நன்மையை உண்டாக்கும். எனவே சினைக்காலத்திலும் தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுக்கணும். சிலும் சில விவசாயிங்க சினைக்காலத்தில் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. சினைக்காலத்திலும் சரி, கோடை காலத்திலும் சரி, குளிர்காலத்திலும் சரி, மாடு பால் கறந்தாலும் சரி, பால் கறக்குனாலும் சரி, தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுத்தாகணும்.
0: ஐயா, இப்போ கலப்பு தீவனம் கொடுக்குறோம், அந்த நேரத்துலையும் தாதுப்பு கொடுத்து தான் ஆகணுமா?
1: கண்டிப்பாக நம்ம தாதுப்பு கலவையை கொடுக்கணுங்க. கலப்பு தீவனத்தில் தாதுப்புகள் சேர்க்கப்படுவதால் மாடுகளுக்கு அடர்த்தீவனம் அளிக்கும் பண்ணையாளர்கள் தனியாக கொடுக்காம விட்டுடுறாங்க. ஆனால் சில நேரங்களில் இது வந்து சரியான அளவு கறவை மாடுகளில் போய் சேரதில்லை. அதுக்காக தனியாக தாதுப்பு கலவை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனால் சில நேரங்களில் கலப்பு தீவனம் கொடுக்காம தவிடு, புண்ணாக்கு, பொட்டு, தானியம் முதலியவற்றை தனித்தனியாக கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக கொடுக்கணும். 50 கிராம் ஒரு நாளைக்கு ஒரு கறவை மாடு கொடுக்கணும். சாதாரண உப்பு, சோடியம், பொட்டாசியமே வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாதாரண உப்பு போட்டே இருக்கணும் மாட்டுக்கு. மாடு நீங்கள் பார்க்கும்போது நம்ம பனையலுக்குன்னா வாயில் மூச்சு விட்டுட்டு இருக்கணும். அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு கைப்பிடி சோடா உப்பு, கைப்பிடி சாதாரண உப்பு ரெண்டும் தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் மூச்சு விடுறது அடங்கிடும். உப்புங்கிறது ஒன்றும் இல்லை, சோடியம் குளோரைட் தாங்க. நம்ம உடம்புல சோடியம் உள்ளே போகணும், பொட்டாசியம் வெளியே வரணும். இதுதான் மெக்கானிசம்ங்க. நீங்கள் சோடியமே உள்ளே போகலன்னா பொட்டாசியம் மட்டும் வெளியே போயிட்டே இருக்குது, நம்ம வேர்வையில் போயிட்டே இருக்குது. அப்போ எப்படிங்க ஹார்ட் பம்பிங் நடக்கும்? அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்ன்றோம் நம்ம. வெயிலில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுருண்டு விழுந்து செத்துடுறான். எதுனால காரணங்க? சோடியம் ஃபுல்லாக வெளியே
0: வெளியில
1: போயிடுச்சு.
0: போயிடுச்சு.
1: சோடியம் உள்ளே போகாமல் பொட்டாசியம் ஃபுல்லாக வெளியே போயிடுது. ரெண்டு தான் நம்ம ஹார்ட்டை மசிலை வந்து கண்ட்ராக்ட் பண்ணுறதுங்க. அதனால உப்புங்கிறது ஜீவராசிகள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். கண்ணுக்கு தெரியாத லாஸ் அதெல்லாங்க.
0: ஐயா, நிறையா சொன்னீங்க, அதாவது தாது உப்பு கலவை கொடுக்கறதுனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத. இது வரைக்கும் நீங்கள் சொன்னதுக்கு வேறு ஏதாவது பலன்கள் இருக்கா? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன்.
1: கெடீரிகள் வேகமாக வளர்ச்சி அடைந்து பருவத்திற்கு வர இந்த தாதுப்பு கலவை ஏதுவாக அமையுதுங்க. தீவனத்தில் உள்ள சத்துக்கள் நல்ல முறையில் செரிக்கப்பட்டு சீக்கிரம் உடம்புல உறிஞ்சிறதுக்கும் ஏதுவாக அமையுதுங்க. சினப்பருவமின்மை, கரு தங்காமை, கரு சிதைவு, நஞ்சிக்கொடி தங்குதல், இது போன்ற மற்ற இனப்பெருக்க கோளாறும் தாதுப்பு கலவை கொடுக்கும்போது சரியாயிடுந்தங்க. நோய் தாக்கம் குறைஞ்சு பொருளாதார இழப்பு தவிர்க்கப்படுதுங்க. தாதுப்பு கலவை அளிப்பதால் பால் உற்பத்தி அளவு அதிகமாகுது. அது மட்டும் இல்லை, பாலில் கொழுப்புள்ள திடப்பொருள் சாலிட் நாட் ஃபேட் SNF சொல்லுவாங்க, இது வந்து அதிகமாகுது. பொதுவாக விவசாயிகளுக்கு பால் விலை பார்த்தீங்கன்னா ஃபேட்டு, கொழுப்பு சத்து, கொழுப்பு இல்லாத திடப்பொருள் வச்சு தான், SNF வச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ தாதுப்பு கலவை கொடுக்கும்போது SNF அளவு அதிகமாகனால அவங்களுக்கு அதிகமான விலைக்கு கிடைக்கும். இதனால பெரிய லாபம் கிடைக்கும்.
0: சரிங்க. அதே போல் நீங்கள் சொன்னீங்க, அது கோடை காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, பால் கறக்கிற மாடாக இருந்தால் 50 கிராமு, பால் கறக்காத மாடாக இருந்தால் 25 கிராம், அது கன்றுக்குட்டியாக இருந்தாலும் சொல்லிட்டீங்க. ஆனால் கோடை காலத்துக்கு குளிர்காலத்துக்குன்னு எதுவும் சிறப்பு கலவை, அதாவது தாதுப்பில் எதுவும் வேறுபடுமா, இல்லை எல்லா காலமும் ஒரே தாதுப்பு தானேங்க?
1: இல்லை, தாதுப்புங்கிறது எல்லா காலத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க. இந்த அளவு தான் சில நேரங்களில் மாறும். குறிப்பாக கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிக சுற்றுப்புற வெப்பம் காரணமாக வாய்வழி மூச்சு விடுதல் இருக்கும், உடல் வியர்வை போன்ற நிகழ்வுகள் மூலமாக அதிகப்படியான தாதுப்பு வந்து உடல்லேருந்து வெளியே போயிடுதுங்க. இந்த மாதிரி சமயங்களில் மாடு பால் கறந்தாலும் மாடு பால் கறக்கறனாலும் 50 கிராம் ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்தா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், இந்த குளிர்ந்த தண்ணீர் 24 மணி நேரமும் கோடை காலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. அப்படி இல்லாத போது இந்த தாதுப்புகள் வியர்வை மூலிமா வெளியே போகிறதுனால இன்னும் கொஞ்சம் தேவை அதிகமாக இருக்குது. நாம் ஒரு விவசாயி கோடை காலங்களில் எல்லா வகையான கறவை மாட்டுக்கும் 50 கிராம் ஒரு நாளைக்கு கொடுத்தா நல்லது.
0: ஐயா, ஸ்மார்ட் சத்து மாவுன்னு சிலர் சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன, அது ஏன் கொடுக்கணும், அதனுடைய பலன் என்ன, அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கள்.
1: ஸ்மார்ட் சத்து மாவுங்கிறது ஒரு சிறப்பு தாதுப்பு கலவை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட ஒரு சிறப்பான தயாரிப்பு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மண் வளத்தை ஆராய்ஞ்சு அதில் உள்ள தாதுக்கள் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறதுங்க. பிற்பாடு அந்த பகுதியில் உள்ள பற்றாக்குறையுள்ள தாதுப்புகள் மட்டும் கண்டறிஞ்சு அதை மட்டும் வழங்குவதே ஸ்மார்ட் தாதுப்பு கலவை என்று பெயர் வச்சிருக்குதுங்க. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைபாடாக உள்ள தாது

0: உறுப்புகளை குறிக்கும் தாதுப்பு வரைபடம் தயாரிக்கப்பட்டு அதன் மூலிமா எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்த தாதுப்பு குறைபாடு இருக்கோ அதை வச்சு ஒரு தாதுப்பு கலவையை தயார் பண்ணி அந்தந்த மாவட்ட விவசாயிகளுக்கு கொடுத்தோம். இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இதனால பொதுவான தாதுப்பை விட இந்த ஸ்மார்ட் தாதுப்பு கூட விலை வந்து குறைவாக கிடைக்குது. உடம்புக்கு தேவையான தாதுப்பு கரெக்டாக போய் சேருதுங்க.
1: ஐயா, இந்த தாதுப்பு கலவையோட விலை எவ்வளோ, அது எங்கே கிடைக்கும், இந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கள்.
0: தாதுப்பு கலவை விவசாயிகள் பயன்பெற வகையில் பல்கலைக்கழகமே தயாரித்து விவசாயிகள் கொடுக்குறாங்க. இந்த தாதுப்புடைய 1 கிலோ விலை வந்து ரூபாய் 75. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் கிடைக்குதுங்க. இது தவிர உழவர் பயிற்சி நிலையங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள், கல்லூரிகள், இப்போ தமிழ்நாட்டில் 7 கல்லூரிகள் இருக்குதுங்க, 7 கல்லூரிகளும் கிடைக்குது. எங்கள் நாமக்கல் கால்நடை மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் எப்பவுமே கிடைக்குதுங்க.
1: ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு தாதுப்பு கலவை எதனால் அது செய்யப்பட்டிருக்கு, ஏன் கொடுக்கணும், கொடுக்கறதுனால என்ன பலன் ஏற்படும், கொடுக்காமல் விட்டால் என்ன சிரமங்கள் ஏற்படும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் சொன்னீங்க. கட்டாயமாக விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: நன்றி சார், வணக்கம்.
1: ஐயா, மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்கள்கிட்ட ஆலோசனை பெறணும் அப்படின்னா விவசாயிகள் எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை கிடைக்கும்?
0: 8 4 8 9 0 7 7 5 4 4. திரும்பவும் சொல்கிறேங்க, 84 89 07 75 44.
2: வட்டாரத்துக்கு ஏத்த மாதிரி கெட்டிக்கார தாது உப்பு திட்டம் போட்டு தானு வாசதீக்கமாக செஞ்சதுதான்.
3: இதுவரை கால்நடைகளுக்கு தாது உப்பு கலவை கொடுப்பதன் அவசியத்தை பகிர்ந்து கொண்டார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் பொன் சுந்தரேசன் குழுவினர். நிகழ்ச்சியில் அருள் ஜோதி பரமபக்தர் நந்தனார் கதை.
2: வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழி.

0: பவனே, என்னமா இருக்குது நம்ம ஊரு தெரியுமா? ஒரே குழப்பத்துல இருக்குடா. குழப்பம்னா என்ன குழப்பம் தெரியுமா? ஒருத்த சொல்றத ஒருத்த கேக்குறது இல்ல.
1: ஆமாடா,
0: நமக்கு என்னன்னு போயாச்சு. எல்லாரும் ஊரு ரெண்டு பட்டு போச்சு.
1: ஆமாடா.

0: எப்படி தெரியுமா? அந்த கத்திரிக்கோளை பாத்திருக்கியாடா?
1: பாத்திருக்கேன்டா.
0: அப்படி நெருக்கினியன்னா ஒன்னா இருக்கும்.
1: ஆமாண்டா.
0: அகட்டினா ரெண்டா போகும்.
1: அப்படி விண்டு போச்சு பிறந்து போயிடும்டா.
2: நம்ம சரியில ஒரே குழப்பமா இருக்குடா.
0: இதுக்கு யாரு காரணம்?
1: நீ யாரு காரணம்னு உனக்கு தான் தெரியும்.
0: நந்தம் போய் இருக்கானு.
1: ஆமா,
0: காரணம்.
1: அப்படியா? இந்த நந்தமையா இருக்கானே, அவன் பாட்டுக்கே தனி சாமிய கும்பிடுறான். நம்ம சாமி எல்லாம் நொண்டி கருப்பு, சப்பானி கருப்பு, முனியாண்டி எல்லாம் உண்டாச்சு. அவன் வேற தனி சாமின்னு சிவா சிவான்னு சொல்ல சொல்றான்.
0: அவன் சொன்னா உனக்குங்கடா புத்தி போச்சு.
1: இந்த மாட்டு சாணியெல்லாம் போட்டு எரிச்சு சாம்பலாக்கி நத்தியில பூஜை சொல்றான். அவன் வந்தான்னா ஒரு முடிவெடுக்கணும்.
0: என்னடா சொல்ல வரீங்க?
1: அப்படி ஒண்ணு இல்லண்ண. அமாவாசை நம்மளோட இருந்து கூடவே வேலை செய்து நம்ம எச்சி சோத்தை தின்னு வளர்ந்த பையா.
0: நமக்கு பின்னாடி பிறந்து வளர்ந்தவன் எல்லாமே
1: இந்த நந்தமையில பத்தி பெரிய பிரச்சனைடா.
0: அதான் ஊரே ரெண்டு போட்டு போச்சு அவனால.
1: ஆமாடா.
0: அவனுக்கு இன்னமே நெல்லு கொடுக்கப்படாது, நீர் கொடுக்கப்படாது, ஒண்ணுமே கொடுக்கப்படாதுடா.
1: நெருப்பே கொடுக்க கூடாதுடா.
0: ஆமாடா, ஒதுக்கே விடணும் ஊரை விட்டு.
1: ஆமாடா, ஆமா, ஒதுக்கே விடணும்டா.
0: தூரத்துல வந்துகிட்டு இருக்கான் பாரு. இல்லா இல்லா, ஏண்டா நெல்லு கொடுக்கப்படாது, நீர் கொடுக்கப்படாது, நெருப்பு கொடுக்கப்படாது, அவன் கூட கொண்டாங்கொள்ளுவனை வச்சுக்க கூடாதுன்னு சொன்னா அவன் நம்மளை விட்டு ஒசங்க சாதியா போயிருவான்டா.
1: ஆமா ஆமாடா,
0: இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா. நீங்க
2: என்ன பண்ணுவான்?
0: டேய், அவனை வந்து நம்ம கூடவே வச்சு நசுக்கணும்.
1: அப்படியே
0: அதோ பாரு, நந்தன் வந்துட்டு
1: இருக்கான்.
0: வந்ததும் இத நம்ம முடிவு பண்ணிடுவோம்.
1: முடிவெடுத்தணும்னா
0: அப்படியே ரெண்டுல ஒண்ணு கேட்டு முடிவெடுத்துருவோம்.
1: முடிவெடுக்கணும்.
0: வாங்கடா வாங்கடா.
3: சிவசிவா சிவலோகநாதா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு வீடு நீக்கி பிறத்தல் அரிது. கிடைத்தற்கரிய மானிட பிறவி இனிது இனிது, மறையும் கலையும் மாண்புரைப்பேனி கரைபடா வாழ்வு கொள்ளுதல் இனிது. இறைவா, உன்னை ஏற்றி துதித்து மறவாது உன்னை வாழ்த்தி மகிழ்ந்து உன் திருவடிகளை மறவாத உள்ளத்தையும் கொடுத்து அடியேனை காத்தருளப்பா, அடியேனை காத்தருளுப்பா. பார்வதீபதையே அரகர மகாதேவ. எனது அன்பர்கள் எல்லாம் அதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அனைவரையும் அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள திருப்பன்கூருக்கு சென்று அங்கு கோவில் கொண்டு எழுந்தருளிக்கும் எம்பெருமான் நம்பெருமான் அந்த சிவலோகநாதனை கண்டு வணங்கி வழிபட்டு வருகிறேன். அதோ வந்து கொண்டிருக்கிறான், அதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அமாவாசன்னு பாவாடன்னு
1: சொல்லுங்க.
3: வாங்க, இப்படி ஒன்னாயிருந்து ஒத்துமையா பாக்குறது ரொம்ப அதிசயம்
1: இல்லை.
3: ஒன்றுபட்டு ஒற்றுமையா பக்தியா இருந்தா தானே ஒற்றுமையா வாழ முடியும். அப்படி பக்தி பண்ணி அடைந்து சிவபெருமானுடைய அருகிலேயே வாகனமாகவும் குடியாகவும் இருக்குது பாருங்க. இந்த மிருகங்கள் எல்லாம் பக்தி பண்ணி இறைவனை பூஜித்ததனால வாகனமாகவும் குடியாகவும் இருக்கிறது. அதுபோல நாமளும் பக்தி பண்ணி இறைவனை நாடினால் நமக்கு முத்தி பேரு கிடைக்கும். நாமெல்லாம் ஒற்றுமையா வாழ்வதற்கு இதுதான ஒரு தகுதியான சிறப்பு.

0: ஆமாங்கண்ணே, இந்த உடலும் உள்ளமும் நல்லபடியாக இளமையோட இருக்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து உச்சரித்து பக்தியின் சிறப்பை உள்ளுணர்வதற்கு இது ஒரு வாய்ப்பு தான் அண்ணே. அதனால பச்சை மரத்தில் ஆணி அடிச்சா எப்படி பதமாக இதமாக உள்ளே செல்லுமோ, அதுபோல இந்த உள்ளமும் உடலும் இளமையோடு இருக்கின்ற பொழுது இறைவனுடைய நாமத்தை அடிக்கடி உச்சரித்து சொல்ல வேண்டும் அண்ணே. திருப்பங்கூர் சென்று அங்கு கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் நம்பெருமான் அந்த சிவலோகநாதனை கண்டு வணங்கி வழிபட்டு வரலாம். வாங்க அண்ணே.
1: என்ன பத்தி பண்ணணும் பத்தி பண்ணணும் சொல்றியே தவிர நாங்க என்ன பத்தி பண்ணாமையா இருக்கோம்? கை கால் முகத்தை சுத்தம் பண்ணி ஏற்கலப்பத்தில வச்சு வயக்காட்டுக்கு போய் எங்க காலில் ஒரு முள்ளு தைக்கப்படாது, ஒரு கல்லு தைக்கப்படாது, இன்னைக்கு நல்லபடியா விவசாய வேலையெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தானே நாங்க வேலை வெட்டியவே வேலை பாக்குறோம்.
0: ஆமாங்க அண்ணே, ஆமாங்க அண்ணே, சொல்றது வாஸ்தவம் தானே.
1: எங்க போய் சாமியை காட்ட போற?
0: திருப்பன்கூர் சென்று
1: திருப்பங்கூர்ல சாமியை காட்டுறேன்னு
0: சொல்ற. காமிக்கிறேன்,
1: இங்க நம்ம ஊர்ல இருக்கிற சாமியவே அவனால பாக்க முடியல. இங்க தேர அலங்காரம் பண்றது நாம, தெருவை சுத்தம் பண்றது நாம, ஜிஞ்சினுக்காங்க கொட்டு கொட்டுறது நாம, வெடிச்சத்தம் வைக்கிறது நாம, இம்போர்ட் வேலையை நாம பண்ணி தேர அலங்காரம் பண்ணதும் குண்டாந்தடியா ரெண்டு ஆண்ட மாதிரி குத்திக்கிறாவ. இங்க இருக்கிற சாமியவே நம்மளால பாக்க முடியலையே, தீப்பாங்கூர்ல இருக்கிற சாமிய காட்டுவாயா?
0: காமிக்கிறனே.
2: ஆமா, அங்க வந்தா எங்களுக்கு சாமிய காட்டுவியா?
0: காமிக்கிறனே. அதாவது அண்ணே, அந்த தேரை அலங்காரம் செய்து ஊர் மக்களும் நாட்டாமக்காரர்கள்லாம் சேர்ந்து அந்த தேர் வடத்தை பிடித்து இழுத்து இழுத்து அங்க வாழ்நாளெல்லாம் சுத்திக்கிட்டாங்களாம். அப்படிப்பட்ட அந்த தேர் நிலையத்துக்கு சென்று நான் வணங்கி வழிபட்டு வருவோம். வாங்கண்ணே, திருப்பன்கூர் சென்று வழிபட்டு இறைவனை வரலாம். வாங்கண்ணே.
1: சரி, எங்களுக்குள்ள ஒரு 11 பேர் உன் கூட வந்து சாமிய பாக்குறதா முடிவு பண்ணி காட்டுவாயா?
0: காட்டுறேங்க.
1: சரி, நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் உடம்புல நெத்தியில எல்லாம் வெள்ளையா துருநீர பிசிக்கிட்டு
0: திரியறீங்க,
1: நாங்களும் அதை பூசிக்குவோம்ல?
0: இல்லண்ணே, நீங்க சொல்ற அந்த துருநீரு நாம் செய்யத்தகாத பல காரியங்களை செய்து இந்த உடல் கட்டு அழுகி போய் கீழே விழுந்து சரீரம் கட்டி போய் அந்த சரீரத்திலிருந்து வெளிவருகின்ற துருநீர் இருக்கு பாருங்க, அந்த துருநீரையும் போக்கக்கூடிய வல்லமை இந்த திருநீருக்கு உண்டண்ணே. ஆமாங்கண்ணே, அசகர் தெரிஞ்சான சம்பந்தர் என்ற நால்வர்களில் தெரிஞ்சான சம்பந்தர் என்பவர் அங்கு சென்று திருநீற்று பதிகங்கள் பாடி பாண்டியனுடைய நோயை
1: மகிமை வாய்ந்த
0: திருநீருக்கு உண்டண்ணே. அப்படிப்பட்ட திருநீரையும் நீங்களும் வாங்கி அண்ணாந்து கீழே விழாமல்
1: தரையில உழுகாமல்,
0: ஆமா, சிவசுவா என்று வாங்கி பூசிக்கொண்டு அதனுடைய சிறப்பையெல்லாம் உங்களுக்கு திருப்பன்கூர் சொல்லுகின்ற வழிகளிலே தெரிவிக்கிறேன். இந்த திருநீரை வாங்கி பூசிக்கொள்ளுங்கண்ணே. மந்திர

0: வாங்கண்ணே, நான் சொல்றது மாதிரி சொல்லுங்களே,
1: சொல்லுங்க.
0: நம்ம பார்வதி பதையே,
2: நம்ம பார்வதி பதையே.
0: ஆமாங்கண்ணே, இப்பதானே மனசுக்கு நிம்மதியே. அதே மாதிரின்ன, நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா,
2: அரஹர மகாதேவா,
0: சிவசிவா சிவசிவா. அப்புறம் பண்ணிக்கலானே, அறுக்கிற மகாதேவான்னு சொல்றீங்களே. ஆதியே கங்காதரா தீன தயாலா எம்பெருமானே என்று பெரியவர்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்த அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை அரகரா மகாதேவா நம பார்வதி பதையேன்னு சொன்னா வதைப்பட்டு நாள்தோறும் இருக்கின்றோம். அது மாதிரி நாம சொல்லுவதை சுத்தமாக கரெக்டா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. நம பார்வதி பதையே,
2: நம பார்வதி பதையே,
0: சிவசிவா சிவசிவா, அரஹர மகாதேவா. நாம எல்லாரும் திருப்பன்கூர் எல்லைக்கு வந்து விட்டோம்,
1: எல்லைக்கு
0: வந்துட்டோமான்னு. அதோ பாருங்கண்ணே, சிவலோகநாதரின் ஆலயத்தின் கோபுரத்தை எவ்வளவு வனங்கி இருக்குது பாருங்க. திருப்பன்குறிப்ப எல்லைக்கு வந்துட்டோம்.
1: ஆமா,
0: அதோ பாருங்க, தானே தேரடி,
1: அதுதான் தேரடியானே.
0: ஆமாங்க, தேரடி
1: தேரடி.
0: நமக்கும் ஒரு காலம் வரும், அந்த காஞ்சியின் ஜோதி நமக்கு வழிகாட்டும். இறைவா, உன்னை ஆவலோடு பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற மக்களும் அடியேனும் அப்படித்தான். உன் படைப்பில் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விரகமாகி பறவையாகி இதில் நீ எப்பிரவியை கொடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்பிரவியைப் போல எப்பிரவியிலும் உன்னை மறவாத உள்ளத்தையும் கொடுத்து அடியேனை காத்தருளப்பா, அடியேனை காத்தருளப்பா. பிரபாவரம் தாரும்

0: இறைவா, உன்னை காண வேண்டும், கண்டு தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு வந்திருக்கின்ற மக்களும் அப்படிதான். எல்லாரையும் அழைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாம் விழுந்து வணங்குங்கண்ணே,
1: வணங்குங்கண்ணே,
2: கும்பிடுறான்
1: சாமியை பார்த்தியாடா, கண்ணுங்கறிய கருப்பு மாடு கல்லு மாடு படுத்து கிடக்கு.
0: சிவசிவா சிவசிவா
1: சிவசிவா
2: ஏமாத்துறாரு.
0: சிவசிவா சிவசிவா
1: என்ன இந்த கல்லு மாட காட்டுறதுக்கு தொலைல இருந்து கூட்டி வந்தியா?
0: சிவசிவா, கல்லு மாடா அண்ணன் படுத்திருக்கு?
2: நான்
0: கூட கவனிக்கல. ஆமாண்ணே, கல்லு மாடுதான் படுத்திருக்கிறது. இறைவா, நீயும் என்னை தீண்டத்தகாதவன், புலைய நன்றி இருக்கிறாயா? இறைவா, உன்னை காண வேண்டும், கண்டு தரிசிக்க வேண்டும் என்று அவளோட வந்திருக்கின்ற அடியேன், எனது மக்களும் வழிபடுவதற்கு இந்த

0: ஏ சீலாதிபதி முனிவரின் தவத்தால் உதித்த நந்திகேஸ்வரா, எம்மை காணும் பொருட்டு மெய்பக்தர் நந்தன் வந்திருக்கிறான். எமது தரிசனம் காண முடியாமல் தாம் வழிமறித்து படுத்திருப்பதாய் மனம் வருந்துகிறான். எனவே எம்மை கண்டு எமது தரிசனம் காண சற்றே விலகிரும் பிள்ளாய், சற்றே விலகிரும்.
1: அம்மாசண்ணே, பாவாரண்ணே, எல்லாரும் வாங்கண்ணே, வாங்கண்ணே. உள்ளே இருந்து ஒரே சத்தம் வருதுண்ணே, விலகி விலகி விலகுன்னு சத்தம்.
0: அடே அங்க பாரு, கண்ணுபாடு விலகிருச்சுரா, கண்ணுபாடு விலகிருச்சுரா.
1: ஆமாங்கண்ணே,
0: சாமியை கும்பிடுங்கடா, சாமியை கும்பிடுங்கடா.
1: எல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருவிளையாடல பாத்தீர்களா அண்ணே? கல்லுமாடு விலகிடுச்சு, அங்கே பாருங்கண்ணே, உள்ளே அந்த எம்பெருமானை சிவபெருமானை பாருங்கண்ணே.
0: ஏண்ணே அது என்ன ஆட்டாங்கல்லாம் அம்மிக்குழவே நட்டமா நட்டு வச்சிருக்கு, இதுதான் ஜாமியா?
1: சொல்லுவதற்கு நமக்கு என்னென்ன தகுதி இருக்கு? அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும், அண்டமாகிய ஆகாசத்திற்கும் பிண்டமாகிய பூமிக்கும் ஏக சொரூப ரூப வடிவமாய் அமைந்திருக்கின்ற எம்பெருமானை போய் ஆட்டுக்கல்லு அம்மிக்குழவின் சொல்லுவது ஆகாதென்ன? ஆகாது. எல்லாரும் இந்த இறைவனை வணங்கி முத்தி பேரு மோட்சமும் அடைந்திருக்கிறார்கள் என்ன? ஆமாங்கண்ணே, அந்த பாகவதரே சிதம்பரம் போறால் முத்தி மோட்சம் அடையலாம், சிதம்பரத்தை நினைத்தாலே முத்தி மோட்சம் கிடைக்கும் என்று அந்த பாகவதா சொல்லியிருக்கிறார். அதை போல நாமும் சிதம்பரம் போக வேண்டும், நம்மை அடிமை கொண்ட வேதியரிடம் விடைகேட்டு போக வேண்டும்.

0: ஏய், யாரையவ ஆத்துல?
1: ஏமாமா கூப்பிட்டேரா?
0: ஏண்டா, யாரையவ ஆத்துலன்னு என் மாமிய கூப்பிடுறேன். கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு யார் கூப்பிட்டாலும் உடனே போய் என்னன்னு கேட்கணும்னு உன் காதை தீட்டி வச்சுட்டு இருக்க பத்தியடா. இப்பேற்பட்ட வேலைக்காரனே கிடைப்பதற்கு நான் பூர்வ ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்டா.
1: மாமா, கொள்ளையில வேலை பார்த்துருந்தேன். யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டது, யார கூப்பிட்டாதான் என்னன்னு விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டேன்.
0: சரிடா, மாமி இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கா?
1: அதை ஏமாமா கேக்குறேன். காத்தால சாப்பாட்டை முடிச்சுட்டு அடுத்தாத்து மாமியோட ரேலியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. மாமா,
0: ஏ ரேலியில பேசிட்டே இருந்துட்டு போறாரா? பக்கத்தாத்து மாமிகிட்ட பேசினா அவ பாட்டுக்கு வைரத்தோட வாங்கினேன், வைர ஒட்டியானத்தை வாங்கினேன் அப்படின்னு பேசி ஏதாச்சும் வம்பு வழக்கு வந்துடும். உடனே மாமிய கூப்பிடுறா.
1: மாமி, மாமா உங்களை கூப்பிடுறார்.
2: ஏண்டா, நோக்கும் வேலை இல்ல, மாமாவுக்கும் வேலை இல்ல, ஏன் கூப்பிட்டு இருக்கா? ஏனா கூப்பிட்டேலா? எங்கெல்லாம் தெரியும்னா நான் எங்க இருப்பேன்னு தாங்களுக்கு தெரியாதா? ஏன்னா நான் பூஜை ரூம்ல தான் இருந்தேன்.
1: மாமா, அதோ பாருங்க, நந்தன் வந்து இருக்கான்.
0: என்னடா நந்தன் வந்து இருக்கானே? சரிடா, வரட்டுடா பாப்போம்.
3: ஆண்டே.
0: என்னடா ஆண்டே?
3: ஆண்டே பாத்துட்டு போலாம்னு வந்தேங்க.
1: ஆண்டே பாத்துட்டு இல்ல,
3: பாத்துட்டேங்க ஆண்டே.
1: போயிட்டு வாடா.
3: சிவசிதம்பரம் தில்லை அம்பலம் என்று ஒரு சேத்திரம் இருக்குதா?
0: ஆமா, சிவசிதம்பரம் தில்லை அம்பலம்னு ஒரு நல்ல திவ்ய சேத்திரம் இருக்கு.
3: அதை காண வேண்டும், கண்டி தரிசிக்க வேணுங்கிற நினைப்பு வேற ஒண்ணுமில்லைங்க ஆண்டான்.
0: யாரா பாக்கணும், யாரா தரிசிக்கணும்?
3: இந்த உள்ளமும் உடலும் நல்லபடியாக இருக்கின்ற பொழுதே எம்பெருமான் தில்லையப்பனை காண வேண்டும், கண்டு தரிசிக்க வேண்டும் என்று இந்த மனம் இயங்குதுங்க ஆண்டே. போடான ஒரு வார்த்தை உத்தாரம் தாருங்கள் ஆண்டே.
0: நீ போகணுமாடா?
3: ஆமாங்க ஆண்டே.
0: சிதம்பரத்துக்கு?
3: சிவசிதம்பரம் சிவசிவா, தில்லை அம்பலம் சிவசிவா, சிவசிதம்பரம் சிவசிவா. சொல்லுங்க ஆண்டே, போடான்னு உங்க வாயால் ஒரு தரம் சொல்லுங்க ஆண்டே, சொல்லுங்க ஆண்டே.
0: யாரு என்ன அப்படின்னு நல்லா சிந்திச்சு பாத்தியாரா? டே நந்தா, நீ நினைக்கிற மாதிரி சிதம்பரத்துக்கு அவ்வளவு எளிதா நீ போக முடியாதுரா. தில்லையில இருக்கிற வாழ்லாம் 2999 பேர் தீட்சிதர், பகவான் ஒருத்தர், தில்லையை 3000 பாக. ஆனா நீ சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகணுங்கிற தவிர உன் வாயில வேற எதுவுமே வரமாட்டேங்குது. நானும் உன்னை சிதம்பரத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு வெள்ளாமை விளைச்சு விளைஞ்ச கதிர்களை எல்லாம் அறுவடை செய்து அதை களத்து மேட்டில் கொண்டாந்து தூத்தி நெல் மணிகளா என் ஆற்றுல கொண்டாந்து

0: எடுத்துட்டு நீ சிதம்பரம் போனாலும் சரி, இல்ல நீ எக்கேடோ கட்டு தொலைஞ்சாலும் சரி போடா.
1: இது போன்ற ஒரு நிலை நந்தனாருக்கு ஏற்படவுமே அவர் இறைவனிடம் முறையிடுகிறார். இறைவன் 40 வேலி பூமியுமே உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமாக்கி அதை வந்து வேதியரிடம் தெரிவிக்கிறார். தெரிவித்தவுடன் வேதியர் அவரது காலில் விழுந்து வணங்கி அவருக்கு சிதம்பரம் போகும்படியாக உத்தரவு கொடுக்கிறார். நந்தனார் அந்த தில்லையம்பலம் சென்று இறைவனை தரிசிக்கிறார்.
2: மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மேடை நாடக பாடல்கள். வழங்கியோர் பொன் சுந்தரேசன் குழுவினர். மண்ணின் மனம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.
3: நிகழ்ச்சி வந்தது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செயற்கை முறை குஞ்சு பொறிப்பான் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவர்கள். அடுத்ததா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 3 மணிக்கு இசைத்தூரல். உங்களின் விமர்சன மடல்கள், மின்னஞ்சல் செய்திகள், சுவாரஸ்யமான செய்திகளோடு இனிய பாடல்களும் இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் பிற்பகல் 3 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழுக்கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில், கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22, 25, 27, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோளுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளிக் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். திமுக கூட்டணியில் தொடர்வது குறித்து முடிவெடுக்கும் உரிமை அந்தந்த கட்சிகளுக்கு உள்ளதாக மதிமுகவின் திரு துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதசுவாமி திருக்கோவிலில் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 27ஆம் தேதி கூடும் பொதுக்குழுவில் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றார். மாநிலத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் செயல்பாடுகள், சிங்கப்பெண் அதிரடி திட்டம் போன்றவை வரவேற்கத்தக்கவை என்றார். கர்நாடகாவிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக போதிய தன்னுரை கேட்டுப்பெற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாதென இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் நல் ஆளுமைக்கான விருது பெற வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நர்னவரே தெரிவித்துள்ளார். தனிநபர், குழு மற்றும் அமைப்பு என 3 பிரிவுகளில் இவ்விருதுகள் வழங்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு இருவர் கைது செய்யப்பட்டனர். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 350 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ள நிலையில் ஆடுகள ஈரப்பதம் காரணமாக ஆட்டம் தாமதமடைந்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன்மங்கல் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசை தூரல் நிகழ்ச்சி. நீ பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: நேர்களே, உங்களின் எண்ண மடல்கள் மின்னஞ்சல் செய்திகளோடு இனிய பாடல்களையும் இனிதாய் கேட்டு ரசிக்கலாம். இசை திரளோடு இணைந்திருங்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இசைத்துறல். இசைத்துறல்ல நாம கேட்க போற முதல் சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுக்கலாம். கவிதை நாவல் போன்ற படைப்புகளில் சிறந்து விளங்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு இந்திய மொழி ஒற்றுமை மன்றம் சார்பில் வழங்கப்படக்கூடிய நாட்டின் மதிப்புமிக்க இலக்கிய விருதான மானபகதூர் சிங் லஹக் இந்த விருது இந்த ஆண்டு தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. திருச்சி சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை எஸ் ராஜா அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் இது. இந்த கடிதம் 8 தேதி அன்று இசைத்துறலுக்கானது. இசைத்துறல் நிகழ்ச்சியில் நான் எழுதிய கடிதங்களை படித்த கலையரசிக்கு நன்றி பாராட்டுக்கள். 8 தேதி வண்ணக்கோலம் நிகழ்ச்சியில் பிரியமுள்ள பிரியா கலையரசி கூட்டணியில் கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு சுவர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்று உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் சரவணன் அவர்களின் பாடல்களை தன் வெண்கல குரலில் உரையாடி வழங்கினார் அப்படின்னு சொல்லி, அதாவது பாடல்களை இவரோட வெண்கல குரலில் உரையாடி வழங்கினார், நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மங்கை உலகம் நிகழ்ச்சியில் யோகா மேடம் தோழிகளிடம் பாரம்பரிய விளையாட்டை பற்றி பேச சொன்னார். பேசிய தோழியருக்கும் நன்றின்னு சொல்லி 9 தேதி அன்று அந்த நிகழ்ச்சிக்காக எழுதியிருக்காங்க. 9 தேதி இசைத்துறலில் அயன் அழகி சில்லனொரு காதல் பட பாடல் சூப்பர் மின்னஞ்சல் தகவல் அனைத்தையும் கொடுத்த யோகாவிற்கு பண்பலைக்கும் பாராட்டுக்கள். பொன்மாலை வழங்கிய அபிராமிக்கு பாராட்டுக்கள். அழகான நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கி வரும் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணிமேகலை ராஜா, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி, மகாதேவன், சங்கிலியாண்டபுரத்திலிருந்து. அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி யாரோடதுன்னு பார்க்கலாம். திருவானைக்காவில் கீழக்கொண்டையம்பட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. 10 தேதி காலை என்னைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய ஆம்சப்ரியா அவர்கள் கருணை என்னும் தலைப்பில் மனிதநேயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அழகாக கூறினார். நண்பகல் உழைப்புவர் உலகம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அமலி கேத்தரின் அவர்களுடைய கற்றாழையில் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரித்தல் பற்றிய நேர்காணல் சிறப்பாக இருந்தது. உடன் உரையாடிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். வழங்கிய பண்பலைக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இசைத்தூரல்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன்

0: அங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்காங்க. அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சநாதன். 10ஆம் தேதி அன்று இதயராகம் புது பாடல்கள் சிறப்பு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. உங்களோடு நாங்க மங்கையர் உலகம் மதுரை கீதம் இசைத்துறல் நிகழ்ச்சி கேட்டோம். சூப்பர். அரிய பல நிகழ்ச்சி நடத்திய விதம் நன்றாக இருந்தது. நிலைய இயக்குனர் நிகழ்ச்சி பொறுப்பாளருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

நீங்கவில்லை. அறிவிப்பாளர்கள் நேயர்களோடு உரையாடிய விதம் மிக சிறப்பாக இருந்தது. ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை. இந்நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். 7ஆம் தேதி அன்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். குறுக்கெழுத்து போட்டியில் நேயர்கள் கலந்து வெற்றி பெற்றார்கள். அறிவிப்பாளர்கள் மிக அருமையாக உரையாடினார்கள். சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி முடிந்ததே தெரியவில்லை. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள். 8ஆம் தேதி அன்று திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டோம். புதுக்கோட்டை கீரனூர் நேயரின் பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. கண்ணதாசன் பாடல்கள் அனைத்துமே அருமை, அருமையிலும் அருமை, மிக அருமையான பாடல்களாக வலம் வந்தது. நிகழ்ச்சியை தொகுப்பை அனுப்பிய நேருக்கும் வழங்கிய பண்பலைக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்களின் மின்னஞ்சல் படித்துவிட்டு நேயர்களின் கடிதங்கள் வாசிக்கப்பட்டது. மிக சிறப்பாக இருந்தது. நேயர்கள் கடிதம் அதிகமாக எழுதியது சந்தோஷமாக உள்ளது. தயவு செய்து எல்லா நாட்களிலும் நேயர்களின் கடிதங்களை தவறாமல் படிக்குமாறு அறிவிப்பாளர்களுக்கும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேயர்களோட கடிதங்கள் எவ்வளோ வந்தாலும் சரி, நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். அவங்களோட மற்றொரு கடிதம் 8ஆம் தேதி ஞாபகம் வரதே நிகழ்ச்சிக்காகுது. தஞ்சாவூர் லட்சுமி என்ற தோழி பல்லாண்டு வாழ்க படத்திலேருந்து கேட்ட பாடல் மிக அருமையாக இருந்தது. நல்ல பாடல், அதிகம் வராத பாடல். கேட்ட தோழிக்கும் ஒளிபரப்பிய பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்திருங்க நேர்களே, திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் இது இசைத்துறை.

ஜெயவம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல். நேயர்களோட கடிதங்கள் தான் இப்போ நம்ம கையில் இருக்கு. குகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இவங்க அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம். 4ஆம் தேதி அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். மருத்துவம், காய்கறி விலை, மேட்டூர் நீர்மட்டம் ஆகியவைகளை கேட்டு பெரிதும் பயனடைந்தோம். இடையில் ஒளிபரப்பான பாடல்களும் தேனாக இணைத்தது. காலை பொழுது நல்ல பொழுதாக இருந்தது. நிகழ்ச்சி சிறப்பாக வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். 4ஆம் தேதி அன்று இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்களின் விமர்சன கடிதங்களையும் மின்னஞ்சல் கடிதங்களையும் மிக சிறப்பாக வாசிக்கப்பட்டது. இடையில் ஒளிபரப்பான பாடல்கள் அருமை. சில தகவல்கள் சொன்னது பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு எங்கள் பாராட்டுக்கள். 5ஆம் தேதி அன்று ஞாபகமதி நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் கேட்ட அனைத்து பாடல்களும் இன்னும் மனதை விட்டு

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசைத்தூரில். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: உங்களோட விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல் செய்திகள், சுவாரஸ்யமான செய்திகளும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் இருவரும். மதுரை அதாவது 7ஆம் தேதி அன்று மதுரை கீதம் நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். முருங்கைக்கீரை, காய் போன்றவைகள் உள்ள சத்துக்கள், இதன் மூலம் எப்படி வருமானம் ஈட்டுவது என்பதை பற்றியெல்லாம் கூறினார்கள். மிக அருமையான செய்தியாக இருந்தது. அது மட்டுமல்ல, இசைத்துறை நிகழ்ச்சியில் அதிசயமான தகவல்களை பற்றி சொன்னார். 2400 அடி பற்றிய மலைகளை பற்றியும், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியவர்கள் சிகரத்தின் உயரத்தை விட அதிகமாக இருப்பார்கள் என்றும், ரஷ்யாவைச் சேர்ந்த 2 கால்கள் இல்லாதவர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினார் என்ற தகவலையும் சொன்னார்கள். இடையில் உணவுகளை பற்றியும் சத்துக்களை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டிய அருமை, நேயர்களை திணறடித்து விட்டார்கள், சுவாரஸ்யமாக இருந்தது. அறிவிப்பாளர்களுக்கு பாராட்டுக்கள். பொன்மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை வழங்கிய அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் குரல் பதிவின் மூலமாக எங்களது இல்லத்திலிருந்து செந்தில்நாதன் பாடி அனுப்பியிருந்தால் பாடல் பாடிய வரிகள் முழுமையாக ஒளிபரப்பவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2வது வந்த நேயர் பாடிய பாடல் இடம்பெற்றிருந்தது, அதில் ஏதும் குறைகள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுபோல் அன்றைய வயக்காடு நிகழ்ச்சி கேட்டோம். பப்பாளியின் தனிச்சிறப்புகளை கேட்டு தெரிந்து கொண்டோம். ஆர்வி அவர்களும் முருகானந்தம் அவர்களும் எடுத்துரைத்தது அருமை. முருகானந்தம் அவர்கள் குரலை மாற்றி பேசினார், மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். நாள் மலர் நிகழ்ச்சியில் வந்த செய்திகள் அனைத்தும் தனி சிறப்புகளாக கேட்டு ரசித்தோம். மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த கடிதத்தையும் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. 8ஆம் தேதி அன்று தங்கம் வெள்ளி விலை நிலவரம் கேட்டேன், மிக சிறப்பு வசந்த அழைப்பு கேட்டேன், வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள். போடு ஆட்டம் போடு, இருபட பாடல்கள், மதுரை கீதம் அனைத்துமே சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் அருமை, இசைத்துறலை தூவவிட்டார்கள். மின்னஞ்சல் கடிதங்கள் வாசிக்கப்பட்டது, என்னுடைய கடிதங்கள் இடம்பெறவில்லை. இவங்களோட கடிதங்கள் எத்தனை வந்தாலும் படிக்கிறோம், அன்னைக்கு ஒருவேளை வராமல் இருந்தால் படித்துக்க படிக்காமல் இருந்திருப்போம் அவ்வளோதான். நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி அருமை, கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்தது, நன்றி பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதே போல் அன்றைய நிகழ்ச்சியில்

வினாடி வினா போல அமைந்தது. வினாடி வினா நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. 5 மணிக்கு வந்த வினாடி வினா நிகழ்ச்சி அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள். ஞாபகம் வருதி நிகழ்ச்சி கேட்டோம். கவிதைகளுடன் பாடல்கள் வழங்கிய நமது சகோதரிக்கு பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். நேயர்களே, உங்களோட விமர்சன கடிதங்களும் இன்னும் சில கடிதங்களும் கூட நம்மக்கிட்ட இருக்குது. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். இது இசை தூரல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கை ராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: மூன்று மணி 40 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். நேர்களே, அடுத்ததா உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சிட்டு உங்களோட மின்னஞ்சல் செய்திகளுக்கு போகலாம். அதிக அளவுல கடல்ல இருக்கக்கூடிய மீனினம் பத்தி தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிரிஸ்டில் மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்கடல் மீன்கள் பெருங்கடல்கள்ல அதிக எண்ணிக்கையில வாழக்கூடிய மீன்களாக சொல்றாங்க. மனித கண்களுக்கு புலப்படாத கடலோட இருண்ட ஆழமான பகுதியில வாழும் இம்மீன்கள் பல கோடான கோடி எண்ணிக்கையில இருக்கிறதா ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. மிகச்சிறிதாகவும் ஒளிரும் தன்மையுடையதாகவும் இருக்குமா இந்த வகையான மீன்கள், அதாவது பிரிஸ்டில் மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆழ்கடல் மீன்கள் தான் இருக்கலே அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய மீன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை தூரல். இசை தூரல்ல வரக்கூடிய

0: அடுத்த மின்னஞ்சல் செய்தி இன்று அனுப்பியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி இது. மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். முதல் பாடல் அழகிய மிதிலை நகரினிலே என்ற பாடல் ஸ்ரீனிவாஸ் சுசிலா குரல்களில் ஒலித்தது. ரொமான்டிக்கான பாடல் கேட்டவுடன் மிக அருமையாக இருந்தது. அடுத்த பாடல் தெய்வம் படத்திலிருந்து மதுரை சோமுக்குரலில் மருதமலை மாமணியே முருகையா பாடல் ஒலித்ததை கேட்டவுடன் அப்படியே பக்தி பரவசமாகிவிட்டேன். மதிய வேளையில் நல்ல வேளை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிட்டேன். மனம் என்னும் மேடை மேலே என்ற வல்லவனுக்கு வல்லவன் பாடலை கேட்டவுடன் நிகழ்ச்சி ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற துள்ளல் இசை பாடலுடன் நிறைவுற்றது. மொத்தத்தில் நிகழ்ச்சி மிக்சட் ஃப்ரூட் போல இனித்தது. அப்பாஸ்கான் அழகாக தொகுத்து வழங்கினார். பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க திருச்சி கல்லகத்திலிருந்து ஆறாறு தீர்க்கர் மூர்த்தி அப்படிங்கிறவர். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வண்ணக்கோலங்கள் குறுக்கெழுத்து போட்டி நிகழ்ச்சி கேட்டேன். நேர்கள் கொஞ்சம் குழம்பித்தான் போனார்கள். ஏனெனில் எல்லோராலும் சட்டென்று தயாராவதில் தாமதமாகி போகின்றது. இறுதி நேயரை போல டக்கென சிந்தை திருப்பம் செய்வதில் மற்ற நேயர்கள் சற்றே நேரம் எடுத்துக்கொண்டார்கள். இனி வரும் காலங்களில் 9க்கு 9 கட்டங்கள் கொண்ட குறுக்கெழுத்து போட்டியினை புதன்கிழமைக்குள் கூறி ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிசுகளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தன்னோட கருத்தை சொல்லியிருக்காங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

இசைத்துறை நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி, 10ஆம் தேதி அன்று புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு வந்த இசைத்துறை நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பாக இருந்தது. நேயர்களின் வண்ணமடல்கள் இனிமையாக வாசித்த தரணிக்கு பாராட்டுக்கள். 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் கானவுமாக வந்த பாடல்கள் இனிய கனிகளை சுவைத்தது போல் அருமையாக இருந்தது. 10 மணிக்கு ஞாபகம் மருதிய நிகழ்ச்சியில் நேரலை பாடல்கள் சூப்பர். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதே போல வியாழக்கிழமை காலை இன்று காலை மலர் நிகழ்ச்சியில் 7:30க்கு வந்த ஆலய உலா நிகழ்ச்சியில் திருச்சி கே நகர் இபி காலனி அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவின் நேரலை வர்ணனை சிறப்பாக இருந்தது. வர்ணனையாளர்கள் சாந்தி, கமலா, நிகழ்ச்சியை அமைத்த இயக்குனர் ஆர் வி ஐயா மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களோட விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளோட இனிய பாடல்களும் இனிதே மக்கள் நம்ம நேயர்களோட மனசை கவர்ந்திருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்துறை.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசைத்தூரல். தொடர்வது சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ், டெல்லி ஏஞ்சல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், படை வீரர்களுக்கான வாழ்த்து செய்தி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குஜராத்தின் வதோதராவிலிருந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஏர்பஸ் C-295 ரக விமானத்தின் முதல் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று மகிழ்ச்சி வெளியிட்டார். விண்வெளி மற்றும் விமான தயாரிப்பு துறையில் நாட்டின் வளர்ந்து வரும் திறன்களை இது பிரதிபலிப்பதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மாநில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இத்துறை மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளருமான திருமதி சுப்ரியா சாகு உள்ளிட்ட துறைசார் உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டுமென மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தினார். மதுரையில் இன்றைய பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் துப்பாக்கி குண்டுகள் வழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோட்டில் சற்று முன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அரியலூர் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர் அவர்தம் குடும்பத்தினருக்கான சிறப்பு குறைதினால் கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 63 பயனாளிகளுக்கு 22,14,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். முகாமில் வேளாண்மை, தோட்டக்கலை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை அவர் பார்வையிட்டார். மேகதாதுவில் அணை கட்ட முடிவெடுத்துள்ள கர்நாடக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கத்தின் மாவட்ட மகளிர் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன் 19 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக ஆடுகள ஈரப்பதம் காரணமாக ஆட்டம் தாமதமானதால் டக்வர்த் லூயிஸ் முறையில் 294 ரன்னாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதுடன் ஓவரும் 38 குறைக்கப்பட்டது. முதலில் ஆடிய இந்திய ஏ அணி 49 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 349 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

நேரம் 5:35. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்து மகிழ இனி வருகிறது பொன்மாலை. புவியின் மீது வானம் மஞ்சள் வெயிலேறிந்து விளையாடும் இள மாலை வேளையில் மணமுருக நெஞ்சமயங்க இடைக்கால இனிமையான ராகங்களில்

0: கபடி கபடி கபடி கபடி. திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நேரம் 5:08, 39 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. முதல் கவிதை இது, கவிஞர் நா முத்துக்குமார் எழுதியது. தொலைந்து போனதை தேடாதே.

0: மங்களில் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் 5:14 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பித்தர் என்ற பெயரில் ஒருவர் எழுதிய கவிதை இது. நீ என்னை விரும்புவதில் என்னவெல்லாம் இருக்கிறதென முழுவதுமாக தெரியவில்லை. ஆனால் என்னை விரும்புவதாக நீ சொல்வதில் என் உயிரை உலுக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 5:19:26. கவிதையும் கனமுமாக வந்து கொண்டிருக்கும் பொன்மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்மணி குணசேகரன் கவிதை. இது கூடுகளில் குஞ்சுகளின் சத்தம் கேட்ட பிறகு கூடுதல் பொறுப்பு. உச்சந்தலையை உலுக்கும் காற்றுக்கெல்லாம் தாங்கி பிடித்து

நேரம் 5:24:25. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பொன்மாலை கண்டராதித்தன் அவர் கவிதை இது. வெள்ளை நேரத்தில் நெஞ்சோடு நான் சேர்த்த இந்த அன்பையெல்லாம்

நேரம் 5:29 23 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது பொன்மாலை. வழங்கிக் கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வசந்த் என்பவர் எழுதிய கவிதை இது. மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரிப்பது போல மறக்கக்கூடிய

நேரம் 5:34 20 நொடிகள். நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொன்மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சதீஷ் சரண் என்பவர் எழுதிய கவிதை இது. உனக்கு நான் இருக்கிறேன் என்று இப்போதெல்லாம் நான் யாரிடமும் சொல்வதில்லை. நான் அப்படி இருந்த இடங்களிலெல்லாம் என்னை எங்காவது

5:39 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பொன்மாலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக, எல்லா துயரங்களின் போதும் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க யாரோ ஒருவரை அனுப்பிக்கொண்டே தான் இருக்கிறது இந்த பிரபஞ்சம். எல்லா துயரங்களின் போதும் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க யாரோ ஒருவரை அனுப்பிக்கொண்டே தான் இருக்கிறது இந்த பிரபஞ்சம்.

0: நேரம் 5:44. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை.
1: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது

0: सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: நேரம் 5:49, 35 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

மாலை. ராஜா சந்திரசேகர் என்பவர் எழுதிய கவிதை இது. இந்த மனதோடுதான் வாழ வேண்டி இருக்கிறது. இந்த மனதுதான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது.

நேரம் 5:54, 22 நொடிகள். என் திசைகளும் பாதைகளும் உன்னைத்தான் தேடுகின்றன. நீ தொலைந்து போனது கூட பரவாயில்லை, கிடைத்து விடுவாய் என்ற நம்பிக்கை மட்டும் கொடுத்துவிடு. விரைவில் உன்னை மீட்டு விடுகிறேன்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்தியாவின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் முக்கிய அமைப்பாக நிதி ஆயோக் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். நிதி ஆயோக் நிர்வாகக் குழுவின் 11வது கூட்டத்தில் இன்று பங்கேற்ற அவர், 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காலியான மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இப்பதவிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர் நலன் கருதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பனந்தால் செல்லும் நகர பேருந்துகளின் சேவைகளை கூடுதலாக இயக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திவனிடம் இன்று கோரிக்கை மனு அளித்தார். சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் எருமாப்பாளையம் திடக்கழிவு குப்பை கிடங்கு சீரமைப்பு பணிகளை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல் டீசல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை வால்பாறை அடுத்த சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி பகுதியில் 124 மில்லிமீட்டர் மழை பதிவானதை அடுத்து நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், தேனி, நெல்லை, நீலகிரி, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக டக்வத் லூயிஸ் முறையில் 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் ஏ அணி 26 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்திருந்த நிலையில் மழையால் ஆட்டம் மீண்டும் தடைபட்டது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:12 நிமிடம் 50 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி இரு அலைவரிசைகளிலும் உற்சாகமான இசை ஊர்வலம். இது ஆரவாரம். இதமான சுகமான மாலை நேர தொடக்கத்தின் மகிழ்ச்சியில், பகல் நேர களைப்பிலிருந்து விடுபட்ட திளைப்பில், தேநீர் தந்த தித்திப்பில் இணைந்திருக்கிறோம். இதில் ஒரு மெல்லிய புன்னகை ஒன்றும் இந்நேரம் அரும்பியிருக்கும். சிறு புன்னகை கூட பிறர் ஒருவரின் இதயத்தை தொட்டு அங்கும் மகிழ்ச்சி தொற்றியிருக்கும். மகிழ்வுடன் இருந்து பிறரையும் மகிழ்வித்தலில் தொடங்குகிறது ஆரவாரம். இதோ நல்ல நல்ல செய்திகள், செவியினிக்க பாடல்கள் என நம் பண்பலையிலிருந்து ஆரவாரம்.

நேரமாறு மணி 9:53 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சியின் முதலில் குடிநீர் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தந்திருக்கக்கூடிய தகவல் இது. அரியலூர் மாவட்ட பொதுமக்கள் குடிநீர் தொடர்பான புகார்களை புனலி செயலி மூலம் தெரிவிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் குடிநீர் விநியோகம் மற்றும் குடிநீர் வழங்குவதில் தாமதம், நீரின் தடம் தொடர்பான புகார் ஏதாவது இருந்தால் தமிழ்நாடு அரசின் புனல் செயலி அதாவது ஒருங்கிணைந்த குடிநீர் தீர்வு மையம் அதன் வாயிலாகவோ அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண் 1916 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1916 பொதுமக்கள் தங்கள் புகார்களை 24 மணி நேரமும் தெரிவிக்கலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறாா்.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
1: நம்ம என்ன சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அந்த சாப்பாடை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுல இருந்து அந்த நம்ம உடம்பு யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில தள்ளக்கூடிய அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் பேர் தான் மெட்டபாலிசம் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு ஒரு நாளும் சரியா செய்யாம நம்ம உடம்புல ஒரு மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனா மாறுது. இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்னால தான் நம்மளுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், பிசிஓடி, பிசிஓஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மைக்ரேனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா நோய்களுக்கும் ரூட் காசாக எதாக இருக்குது அப்படின்னம்னா இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன். நம்மளுடைய ஒரு ஒரு செல்களும் அதோடைய வேலைகளை சரிவர செய்ய முடியாமல் இருக்கிறது தான் இந்த மெட்டபாலிசம் காரணம் ஒரு பெரும் பிரச்சனையாகவும் இருந்துகிட்ருக்கு. ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம் எல்லாருமே வந்து நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். குடல் ஆரோக்கியத்துக்கு இது நல்லதா இல்லையான்னு பார்த்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தமிழர்கள் பின்பற்றின ஒரு பழைய ட்ரெடிஷனல் ஃபுட்டுக்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். சிறுதானியங்களாக இருக்கட்டும், பழைய சாதம் எடுத்துக்கிறதா இருக்கட்டும்,

தயிர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ப்ரோபயாட்டிக்ஸ்ங்கிறத எடுத்துக்கிறோம், ஃபைபர், நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் நம்ம எடுத்துக்கிறதாக இருக்கட்டும், இப்போ எல்லாமே நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் தவறான உணவு முறைகள் எடுத்துகிட்டு இருக்கிறது மூலயமா அந்த மெட்டபாலிசம் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருந்திருக்கும். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் மட்டும் கிடையாது, நம்ம இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிற ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், 10-12 மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறதாக இருக்கிறதும், சரியாக நைட்டில் தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டு இருந்துட்டு ரொம்ப லேட் நைட் தூங்கி ரொம்ப காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் நேரமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னைக்கு வரிசையாக நேம் சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா, லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு 1 by 1 வந்துடும். ஸோ உங்களுடைய வேலைகள் 4 விஷயத்தை வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு மருந்து எழுதி கொடுத்தா என்னெல்லாம் நம்மளுக்கு எழுதி கொடுப்பாங்களோ அது மாதிரி இந்த 4 விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களோட நோய்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கம். ஒரு சரிவிகித உணவு பழக்க வழக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே இத்தனை வருஷமாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆன அந்த மெட்டபாலிசம் வந்து ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். 2வது விஷயம் நம்மளுடைய தூக்கம். நைட்டு 10 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் அந்த ஒரு கம்ப்ளீட் டீப் ஸ்லீப் நமக்கு கிடைக்கணும். அதுதான் நம்மளுக்கு த நெக்ஸ்ட் டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்மளோட பாடி வந்து ரீசெட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், நம்மளுக்கான ஒரு ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது, இது எல்லாமே அந்த ஸ்லீப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். 3வது விஷயம் காலைல எந்திரிச்சோடனே பண்ணக்கூடிய 1 மணி நேர உடல் பயிற்சிகள். இப்போ வந்து மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், அந்த மாதிரி நிறைய ரொட்டீன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரொட்டீனில் உங்களுடைய 1 மணி நேரம் வந்து 20 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங், 20 மினிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன், அந்த மாதிரி பிரித்து உங்களுடைய ஒரு நாளை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம், நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நம்மளோட இன்சுலின், கார்டிசோல் உள்ளேருந்து வேலை செய்யக்கூடிய எல்லா மிஷின் பார்ட்ஸுமே ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கும். அந்த ரெக்கவரி ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வாழ்நாள் நோய் நினச்சிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளோட வாழ்வியல் முறை மாற்றங்கள் மூலயமா நம்மளால் சரி பண்ணிக்கவும் முடியும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, கண்ணு வழியாக பார்க்குறோம், காது வழியாக கேட்குறோம், ஃபோனில் 24 மணி நேரம் நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்குறோம், ஒரு 5 நிமிஷம் கேப் தானேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்க்குறோம், டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிறோம், அந்த ஃபோன் பார்க்குறது, இந்த ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் நம்ம பண்ணுறது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எதுவுமே இல்லை, ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட்டுருங்க, இல்லைனா சுவிச் ஆஃப் பண்ணி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நாள் 1 மணி நேரம் வந்து நோ ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு வாங்க. வீக்லி வந்து 1 டே ஃபுல்லாக டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த 4 விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்ம தேவையில்லாமல் கேட்கக்கூடிய விஷயங்களையும், தேவையில்லாமல் நம்ம ஃபோன் பார்த்து நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி, நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை பற்றின நெகட்டிவ் எண்ணங்கள், ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், அதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது மூலியமாகவே

0: நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எதுவுமே இல்லை, ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுருங்க, இல்லைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி உரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நாள் ஒரு மணி நேரம் வந்து நோ ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு வாங்க. வீக்லி வந்து ஒன் டே ஃபுல்லாக டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த நாலு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்ம தேவையில்லாமல் கேட்கக்கூடிய விஷயங்களையும், தேவையில்லாமல் நம்ம ஃபோன் பார்த்து நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி, நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை பற்றின நெகட்டிவ் எண்ணங்கள், ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது மூலியமாகவே நம்ம ஹெல்த் வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃபை நம்ம கொண்டு போக முடியும். இது வீட்டிலேருந்து ஒருத்தர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இந்த என்டையர் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அதை மாதிரி எல்லோரும் சேர்ந்து நீங்கள் யோகா பயிற்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாக நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ யோகா வந்து மெட்டபாலிக், ஹார்மோனல், லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

நேரமாறுவினை 21:30. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கு வழங்கும் பொருட்டும் மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் அவற்றை நிவர்த்தி செய்யவும் உணவுப் பொருள் வழங்கல் தொடர்பான பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாதந்தோறும் நடத்த உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வருகிற 13 சனிக்கிழமை காலை 10 முதல் பிற்பகல் 1 வரை நியாய விலை அங்காடிகளில் பொது விநியோக திட்ட குறை தீர்க்கும் நாள் கூட்டம் தனி வட்டாட்சியர்கள் வட்ட வழங்கல் அலுவலர்களால் நடத்தப்பட இருக்கிறது. எனவே பொதுமக்கள் பொது விநியோக திட்டம் தொடர்பான கோரிக்கைகளான குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம் மற்றும் இதர கோரிக்கைகளை அந்தந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு தெரிவித்து பயனடையுமாறு நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜூன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான

0: குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரிசெய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சத்தம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரம்.

நேரம் 6:40 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இயங்கி வரும் தன்னார்வ பயில மட்டம் மூலமாக TNPSC, TNU, SRB, SSC, RRB போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. தற்போது ஒன்றிய அரசால் நடத்தப்படும் SSC CGL 12,256 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 22ஆம் தேதியாகும். அதன் இணையதள முகவரி https://ssc.gov.in. அதேபோல் RRB ALP 11,127 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 16ஆம் தேதி. அதன் இணையதள முகவரி https://rrbchennai.gov.in. இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் போட்டித் தேர்வர்கள் பயன்பெறும் வகையில் கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கப்பட இருக்கிறது. பயிற்சி வகுப்பு திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வார நாட்களில் பிற்பகல் காலை 10:30 முதல் மாலை 1:30 வரையில் நடைபெறும். பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினை நேரில் தொடர்பு கொள்ளலாம். அது பற்றி மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள 043-62 237-037 என்ற அலுவலக தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

நேரம் 6:47, 50 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். பொது விநியோக திட்டத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை களைவதற்கும் மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கும் ஒவ்வொரு மாதமும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 வட்டங்களிலும் பொது விநியோக திட்டம் தொடர்பாக பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்திட சென்னை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜூன் மாதம் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 13 சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 வட்டங்களிலும் நடத்திட திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்தால் அது தொடர்புடைய வட்ட வழங்கல் அலுவலகத்தில் வட்ட வழங்கல் அலுவலரிடம் மனுக்கள் கொடுத்து பயன்பெறுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேரம் 6:54. அனவரம் நிகழ்ச்சியில் நிறைவாக இப்பொழுது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய கடலோர ஆந்திர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. எனவே தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில்

கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் தெற்கு அதனை ஒட்டிய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை கர்நாடகம் மற்றும் கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்த ஆரவாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தமிழகத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்க புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துமாறு நிர்பந்திக்கக்கூடாதென முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர், நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் விடுத்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை ஒட்டி வரும் 26ஆம் தேதி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க ஆர்வமுள்ள மாணாக்கர், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக வழங்கப்படும் மாநில விருதுகளுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் டாக்டர் லட்சுமி பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் தாட்கோ மூலம் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு அழகு கலை, சிகை அலங்கார பயிற்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தகுதியுடைய 18 முதல் 35 வயதிற்குட்பட்டோர் தாட்கோ இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு அவர் கூறினார். திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அருகே கார் மோதி அரசு பள்ளி மாணவர்கள் 3 பேர் இன்று உயிரிழந்தனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி மாணாக்கர் 4 பேர் சாலையை கடக்க முயன்றபோது ஆம்னி கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 மாணவர்கள் மற்றும் கார் ஓட்டுநர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஐசிசி உலக தரவரிசை பட்டியலில் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடம் பிடித்துள்ளது. நியூசிலாந்து 2வது இடத்தையும் ஆஸ்திரேலியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. இலங்கை தம்புலாவில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி இந்திய ஏ அணியை டக்வொர்த் லூயிஸ் முறையில் 4 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: ஓடி விளையாடு.
1: ஆடி ஆடி விளையாடு, ஓடி ஆடி விளையாடு.
0: உயரம் தாண்டுதல் வீராங்கனை கே தனுஷி அவர்கள் நம்ம கூட இப்ப பேசிருக்கிறாங்க.
2: இன்னைக்கு ஓடி விளையாடு நிகழ்ச்சியில நாம யார சந்திக்க போறோம் அப்படின்னா, உயரம் தாண்டுதல் விளையாட்டு போட்டியில பங்கு கொண்டு பல பரிசுகளை வென்ற ஒரு நபர் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்ப்பா.
3: வணக்கம். நான் வந்து தனுஷியா. நான் வந்து ஒரு நேஷனல் லெவல் அத்லட்.
2: விளையாட்டு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்றுதான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்களுக்குன்னு ஒரு சில விளையாட்டுகள் இருக்கும், பெண்களுக்குன்னு ஒரு சில விளையாட்டுகள் இருக்கு. ஆனா இப்ப எல்லாருமே எல்லா விளையாட்டுகளுமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்க வந்து உயரம் தாண்டுதல் எப்படி உங்களுக்கு வந்து விருப்பமா இருந்தது, அதுக்குள்ள நீங்க ஏன் போனீங்க?
3: நான் ஒரு 6th grade படி போது ஸ்கூல்ல நார்மலா வந்து ஸ்போர்ட்ஸ் செலக்சன் வச்சாங்க. சோ அதுல வந்து எனக்கு இந்த ஈவென்ட் பிடிச்சு அது நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஈவென்ட் செட் ஆயிடுச்சு. அதுல ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்துச்சு.
2: சரி, முதல் முதல்ல நீங்க தாண்டிய உயரம் எவ்வளவு?
3: நான் ஃபர்ஸ்டா ஜம்ப் பண்ணது வந்து 110-115 ஜூனியர் லெவல்ல ஜம்ப் பண்ணேன். நான் 6th ஸ்டார்ட் பண்ண ஸ்போர்ட்ஸ், 7th நான் RDS ஸ்டேட் லெவல் போயிட்டேன்.
2: 6th இருந்து 7th போறப்பயே ஸ்டேட் லெவலா?
3: அதே மாதிரி 7th to 8th நான் போகும்போது 8th நான் ஸ்டேட் மெடல் பண்ணி நேஷனல்ஸ் போயிட்டேன்.
2: முத முதல்ல என்ன மெடல் வாங்கினீங்க நீங்க?
3: நான் ஃபர்ஸ்டா வந்து நார்மல் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜோன் அந்த மாதிரி காம்படிஷன்ல தான் மெடல் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டேட் நேஷனல்ஸ் அப்படியே ஒரு ஒரு லெவல் ரீச் பண்ண நான் ஒரு 9th standard 8th standard போகும்போதே நான் வந்து ஒரு நேஷனல் மெடலிஸ்ட் ஆயிட்டேன். கண்டினியூஸா நேஷனல் மெடல் அடிச்சுட்டு இருக்கேன்.
2: இப்ப லாஸ்டா எவ்வளவு ஹைட் தாண்டி இருக்கீங்க நீங்க?
3: நான் லாஸ்டா பாத்தீங்கன்னா, நான் 2024 என்னோட ஜூனியர் நேஷனல்ஸ் காம்படிஷன் புவனேஸ்வர்ல நடந்துச்சு. அதுல வந்து 166 ஜம்ப் பண்ணி நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ண நேஷனல்ஸ்ல.
2: இப்போ கோல்ட் மெடலுக்கு எவ்வளவு ரீச் பண்ணிருக்காங்க அது தெரியுமா உங்களுக்கு?
3: அந்த ஜூனியர் நேஷனல்ஸ்ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் 3 place அடிச்ச 3 பேருமே வந்து ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் அட்டெம்ட்ல வந்து எங்களுக்கு வந்து பொசிஷன் மாறிடுச்சு. அந்த
2: இப்ப அட்டெம்ட்ல பொசிஷன் மாறிச்சுன்னு சொல்றீங்களா, அது எந்த மாதிரி வந்து கணக்கீடு பண்ணுவாங்க?
3: இப்ப ஒரு ஹை

0: ஹைட் வச்சிருக்காங்கன்னா அந்த ஹைட்ல ஒரு பொண்ணு ஜம்ப் பண்றானா அவ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டானா இப்ப நான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணா நான் வந்து செகண்ட் பொசிஷன் போயிருவேன். மூணு ஜம்ப் தருவாங்க ஒரு ஹைட்ல, அவங்க ஜம்ப் பண்றது பொறுத்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பொசிஷன் போட்டிருப்பாங்க அவ்வளவுதான்.
1: இப்போ ஹை ஜம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு விழுகிறது ஒண்ணு இருக்கும், இப்ப நேரடியா விழுகிறது ஒண்ணு இருக்கும். உங்களோட டேலண்ட் எப்படி வரும் அதுல?
0: ஹை ஜம்ப்ல சிசர் ஃபிளாப் இருக்கு. நம்ம ஹையர் ஹைட் ரீச் பண்ணணும்னா ஃபிளாப் டெக்னிக் இருந்தா ஹையர் ரீச் பண்ண முடியும். சோ நான் ஒரு எய்த்துக்கு அப்புறம் வந்து நான் ஃபிளாப் டெக்னிக் அடாப்ட் பண்ணி நான் இப்ப அதுல தான் பண்ணிட்டு இருக்க ட்ரைனிங்.
1: இப்ப ஃபிளாப் டெக்னிக் வந்து ட்ரைனிங் என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்குவீங்க?
0: நிறைய இந்த ஹாப் பவுண்ட் அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா ஜம்ப் பண்றதுக்கு நம்ம ஹையா ஜம்ப் பண்ண வந்து அது நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த ட்ரைனிங் எல்லாம் பண்ணோம்னா ஜம்ப் ஹையரா பண்ண முடியும். சோ வெயிட்ஸ் அந்த மாதிரி ஜம்பர்ஸ் தனியா கொஞ்சம் ஒர்க் அவுட் இருக்கு, அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணோம்னா ஜம்ப் நல்லா ஹைட்டா பண்ண முடியும்.
1: இப்போ நீங்க 6th ல இருந்தே இந்த விளையாட்டு துறையில வந்துட்டீங்க, இதுக்கு வந்து முதல் காரணமா இருந்தது யாரு?
0: காரணம்னு பாத்தீங்கன்னா என் அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் முன்னாடில இருந்து. சோ அதனால நான் ஒரு ஒரு காம்படிஷன்ஸ் மெடல் பண்ணிட்டு வரும், அவங்க என்ன நிறைய என்கரேஜ் பண்ணாங்க, இன்னமும் அதுல எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆகி அப்படியே கண்டினியூஸா மெடல் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: முதன் முதல்ல ஸ்டேட் லெவல்ல நீங்க இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு போய் கலந்துகிட்டப்ப பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து இப்ப சில பேர் வந்து நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்திருப்பாங்க, சில பேர் ரொம்ப இதா இருந்திருப்பாங்க, சரி இவங்களை ஈஸியா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தோணும், அந்த மாதிரி நீங்க பார்த்து வியந்த இடங்கள் அல்லது நீங்க பயப்பட்ட இடங்கள் ஏதாவது இருக்கா?
0: ஸ்டேட் பண்ணது 7th படிக்கும் போது விருதுநகர்ல நடந்துச்சு. எனக்கு அப்ப அது ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல ரொம்ப ஃபியரா இருந்துச்சு, சீனியர்ஸ் கூட வேற பண்ணணும், நான் ரொம்ப சின்ன பொண்ணு, இப்ப வர என்னோட கேட்டகரியில பொறுத்தவரை நான் மட்டும் தான் சின்னதா இருப்பேன், ஆனா நான் ஜம்ப் பண்ணுவேன், யார் இருந்தாலும் ஜம்ப் பண்ற அப்படிங்கிற இது வந்து எல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இதுவரை இருந்திருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வர எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்ப நான் வந்து சீனியர் லெவல் போயிட்டேன், ஃபர்ஸ்ட் சீனியர் என்டர் ஆகும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு காம்படிஷனா பண்ண எனக்கு அது கொஞ்சம் செட் ஆயிடுச்சு, நம்ம பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு.
1: இப்ப சீனியர் லெவலுக்கு வந்து ஒரு ஏஜ் குரூப் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜ் குரூப் என்னென்ன இருக்கு?
0: 20 வரை ஜூனியர் கேட்டகரி வந்துருவாங்க, 20 அப்புறம் ஏஜ் கேட்டகரி கிடையாது, எல்லாருமே ஓபன்ல தான் பண்ணணும், அது யாரா இருந்தாலும் சரி நம்ம சீனியர் கேட்டகரிக்குள்ள போயிடும் அவ்வளவுதான்.
1: இப்ப விளையாட்டு பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உணவுல வந்து ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க, இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா?
0: ஜம்பர்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃபேட்டா இருக்க மாட்டாங்க, லீன் மசிலோட தான் இருப்பாங்க,
1: உங்களை பார்த்தாலே தெரியுது.
0: வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், புரோட்டீன் சம்பந்தப்பட்ட இது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டாலே போதும், ரொம்ப எல்லாம் எடுக்க வேணாம், நார்மலா சாப்பிட்டாலே போதும் அவ்வளவுதான்.
1: இப்ப இதுவரை எவ்வளவு வாங்கிருக்கீங்க பிரைசஸ்?
0: நேஷனல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 நேஷனல்ஸ் மெடல் இருக்கேன்ட்ட. ஸ்டேட்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்டேட் நிறைய வச்சிருக்கேன்.
1: மத்த ஸ்டேட்ல போய் விளையாண்டதுக்கு ஏதாவது டிஃபரன்ஷியேட் உங்களால பண்ண முடிஞ்சிச்சா?
0: நம்ம ஸ்டேட்ல காம்படிஷன் பண்றது வந்து நம்மளோட ஊரு நம்ம மண்ணு அது நம்மளோட கிளைமேட் வெதர் எல்லாமே செட் ஆயிரும், நம்ம பாட்டு கான்பிடண்டா நம்ம ஊருன்னு பண்ணிக்கலாம். பட் வெளியே போனோம்னா வெதர் செட் ஆகாது, ஃபுட்டு செட் ஆகாது, நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி பாடி அடாப்ட் ஆகாதனால நம்மளால இங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் அங்க போய் பண்ண முடியாது.
1: இப்ப உங்களுடைய கோச் யாருமா?
0: என்னோட கோச் வந்து மோத்தி அருண்.
1: சரி, எப்படி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு?
0: நான் ஒரு 3 இயர்ஸா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், அவர்கிட்ட ட்ரைனிங் பண்ணி எனக்கு வித்தின் 1 இயர்ல நான் அந்த ஜூனியர் நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன்.
1: இலக்கு அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம் இல்லையா, அந்த இலக்கு எதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க?
0: ஒரு இன்டர்நேஷனல் அத்லெட் ஆகணும், என்னோட கோச்சுக்கு என்னோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம நேஷனுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌட் ஆக்கி தரணும், நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆள் வந்து போறாங்க இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நேம் வரணும்னா எனக்கு ஆசை, ஆனா அதை நோக்கி தான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் வந்து இன்டர்நேஷனல் அத்லெட் ஆயிடுவேன்.
1: உங்களோட எண்ணங்கள் ஈடேற நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தேங்க்யூ மேம்.
2: கேட்டது ஓடி விளையாடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில உயரம் தாண்டுதல் வீராங்கனை கே தனுஷி அவர்கள் நம்ம கூட பேசினாங்க.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களே, இன்று 7/7/25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செயற்கை முறை குஞ்சு பொறிப்பான் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழில் பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழில் பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளி துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில் பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார்.

0: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி

0: ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: அந்தமான் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் மூன்று இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர் அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: முதலில் முன்னெல்லாம் கிராமப்புறங்கள்ல தான் கோழி வளர்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்ப நகர்ப்புறங்கள்லயும் கோழி வளர்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. குறுகிய காலத்துல நிறைந்த வருமானம் தரக்கூடியது கோழி வளர்ப்பு மட்டும்தான் அப்படின்னு. பொதுவா கோழி முட்டைகளை அடக்காத்து குஞ்சு பொறிக்கும். ஆனா இப்ப குஞ்சு பொறிப்பான் மூலம் ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான முட்டைகளை வச்சு அதிக குஞ்சுகளை பெறலாம். தேவையான வெப்பநிலையையும் ஈரப்பதத்தையும் செயற்கையா உருவாக்கி முட்டைகள்ல இருந்து குஞ்சுகளை பொறிக்க செய்யற கருவியத்தான் குஞ்சு பொறிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குஞ்சு பொறிப்பான் பயன்பாட்டுல கடந்த 20 வருடங்களுக்கு மேலா அனுபவம் நிறைந்தவர் தான் திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவங்க. இவர் இந்த குஞ்சு பொறிப்பான தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம், இதனால என்ன நன்மைகளை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறத பத்தி நாம கேட்டதும் அவர் சொன்னதும் இதோ.
1: ஐயா, இப்ப குஞ்சு பொறிப்பான் நம்ம வீட்லயே இருக்கு, எது முட்டை எடுதோ அதான் காய்கொழியே குஞ்சு பொறிச்சிரும். ஏங்க அந்த குஞ்சு பொறிப்பான் இன்னைக்கு காலகட்டத்துல தேவைப்படுது?
2: இப்ப காலகட்டத்துக்கு எதனால அந்த குஞ்சு பொறிப்பான் தேவைப்படுதுன்னா, இப்ப கோழி ஆகப்பட்டது அது முட்டையிட்டு அடைகாட்டு குஞ்சு பொறிச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படியும் 3-ல் இருந்து 4 மாசம் அளவுக்கு ஆகும். இப்ப மிஷின்ல நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1 மாசத்துலேயே திருப்பி அடுத்த ப்ராசஸ்க்கு கோழி வந்துடும். அந்த முட்டையை வந்து நம்ம பொறிப்பானில் வச்சிட்டோம்னா அந்த கோழி வந்து இன்னும் 1 மாசத்துல திருப்பி முட்டைக்கு வந்துடும். முட்டைக்கு வரும்போது நமக்கு வருஷத்துக்கு வந்து 7 ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
1: சரிங்க, ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலுமே கோழிய வந்து அந்த இயற்கை முறையிலிருந்து நவர்த்தி கொண்டு வந்தாலுமே அது திருப்பி திருப்பி போய் அடகாக்குற மாதிரி தான் போய் உட்காந்துக்கும்.
2: 4-5 திருப்புக்கு மேல அது அடை தெளிஞ்சிருச்சுன்னா திருப்பி அந்த கோழி அடைக்கே உட்காராது. அது வந்து முட்டையிட்டு திருப்பி 1 வாரம் உட்காரும். அதுக்கப்புறமேட்டு 1 வாரம் 10 நாள் உட்காரும் மேக்சிமம். அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அடை தெளிஞ்சு போய் அது திருப்பி முட்டைக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி நமக்கு வர காலகட்டத்தில் 7 ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் வருஷத்துக்கு.
1: அப்போ முட்டை உற்பத்தி
2: அதிகரிக்கும். நம்ம குஞ்சு வந்து அந்த கோழியிலேருந்தே நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறாப்புல இருக்கும்.
1: சரிங்க ஐயா, குஞ்சு பொறிப்பான்ங்கிறது எப்படி வந்து அது கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு தாய் கோழி கொடுக்கக்கூடிய அந்த வெப்பம், அந்த ஒரு கூடக்குள்ள உட்காந்துருக்கும், காத்து ஓரளவு தான் இருக்கும், அந்த மாதிரி எப்படி அந்த குஞ்சு பொறிப்பானை உருவாக்குறீங்க?
2: அதுக்கு தகுந்த அந்த ஹீட்டை நம்ம கொடுக்கறதும் அந்த ஹியூமிடிட்டி ஈரப்பதம் அதுக்கு தகுந்த இதை நம்ம கொடுத்தோம்னா அந்த சேம் அந்த கோழிக்கு என்ன இருக்குங்கிறதோ அதை வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஹேச்சபிலிட்டிஸ் வர்றதுக்கு 95% சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 20-25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்.
1: இந்த குஞ்சு பொறிப்பான் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும்?
2: எங்கள்கிட்ட வந்து பிளைவுட்டு, தெர்மோகோல் சீட்டு, ஐலம் சீட்டு, மைக்கா, எலிமெண்ட்டு, ஃபேனு, டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு, டெம்பரேச்சர் நம்ம டிஸ்பிளே பார்க்கறது டிஸ்பிளே இது, ஹியூமிடிட்டிக்கு வாட்ரு, இதெல்லாமே தேவைப்படுது. டைமர், அந்த டேனிங்கு, அது 1 ஹவருக்கு 1 டேன் பண்ணுறாப்புல நம்ம மிஷின் செட்டிங் பண்ணியிருக்கோம். அது 1 ஹவருக்கு 1 முட்டையை திருப்போம். கோழி எப்படி திருப்பி விடுதோ அது போல நமக்கு அந்த முட்டையை வந்து அது நம்ம மிஷின் திருப்பி விடும். அப்படி இருந்தால் தான் அது ஹேச்சபிலிட்டிஸ் கிடைக்கும் 95%.
1: சரிங்க, இப்போ கோழி வந்து ஒரு முட்டை அடகாத்து ஒரு குஞ்சு வெளியில் வர்றதுக்கு 21 நாள் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது சரியா உங்களுடைய ஹேச்சர் மூலமாக, அதாவது குஞ்சு பொறிப்பான் மூலமாக வரக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு எத்தனை நாள் ஆகும்?
2: 21 நாள் தான், அதே சேம் 21 நாள் தான். வெயில் காலங்கும் போது 18-19 நாளிலே வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த ஹீட்டிங். அப்படி வர்றது வந்து பர்சன்டேஜ் குறையும். 21 நாளைக்கு மேலே போச்சுனாலும் பர்சன்டேஜ் குறையும். அந்த 21 டேஸில் ரிசல்ட் எடுக்கிறதுனா 95% ரிசல்ட் வரும்.
1: சரிங்க, இப்போ நம்ம தாய் கோழி மூலமாக வரக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கும் இந்த குஞ்சு பொறிப்பான் மூலமாக வரக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கும் ஒரே தரத்தில் இருக்குமா இல்லை எதுவும் வேறுபடுமா?
2: இல்லை ஒரே தரத்தில் தான் இருக்கும். எல்லாம் ஒரே தரத்தில் தான் இருக்கும். எப்படின்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீட்டை மட்டும்தான் கொடுக்குது, மற்றபடி தாய்கிட்டேருந்து வர ஹெல்த்து தான் அந்த எக்கில் உள்ளது. அந்த முட்டையில் உள்ளது வந்து தாய்கிட்ட உள்ள அந்த சத்துக்கள் தான். நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் ஹீட்டு மட்டும்தான் கொடுக்கும், அதுலேருந்து வேற எந்த ஒரு இதோ உள்ள செலுத்தாது.
1: சரிங்க ஐயா, இப்போ ஒரு குஞ்சு பொறிப்பான் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்?
2: சின்ன மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 15-20 ரூபாய்க்கு உள்ளே வரும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்கிறது லேபர் காஸ்ட் தான் கிடைக்குது. அதுக்கு மேலேயே என்னால் அதிகமாக போட முடியல, காரணம் ஃபார்மர்ஸால் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால என்னோட லேபர் காஸ்ட்டுக்கு போட்டு நான்

0: உள்ளவர் உலகம்.
1: உற்பத்தியை பெருக்கிடுவோம், கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் செயற்கை முறை குஞ்சு பொறிப்பான் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
1: சரிங்க. இப்போ ஒரு குஞ்சு பொரிப்பான் நான் வாங்குகிறேன் ஒரு அப்படின்னா, அதில் மொத்தம் எத்தனை முட்டைகளை பொறிக்க வைக்கலாங்க?
0: ஃபார்மருக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் எக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார். அது 60 முட்டையிலேருந்து ஸ்டார்டிங், 60, 120, 240 டு 350, 360 டு 500, 360 டு 500 அப்படிங்கிறத சொல்கிறது வந்து சற்று ஹேச்சர், அதை பிரிக்கிறாது. 360 முட்டை திரும்பும், மீதி இது ஹேச்சரில் வைக்கிறாப்புல இருக்கும். 140 கீழே ஹேச்சிங் ஆகி கொஞ்சம் பொறிச்சு இருக்கும். அதை கால்குலேஷன் பண்ணி தான் சேர்ந்து சொல்கிறது. தேவைப்படுறதுக்கு தகுந்தாப்புல பண்ணி கொடுத்துட்ருக்கேன்.
1: சரிங்க. பெரும்பாலும் செயற்கை குஞ்சு பொரிப்பான் யாருக்கு இது அதிகமாக தேவைப்படுது?
0: இப்போ கோழி வளர்க்குற அந்த ஆர்வம் உள்ளவங்களுக்கும் அதை வச்சு நம்ம பயனடையலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இது தேவைப்படுது. முன்னாடி உள்ள காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ அது என்ன காரணம்னு தெரியல, அப்படியே இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது.
1: இல்லை, இப்போ உங்கள்கிட்ட பெரும்பாலும் இந்த செயற்கை குஞ்சு பொரிப்பான் வாங்குறவங்க யாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க?
0: இல்லை, ஃபார்மர் தான், விவசாயிங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதை வச்சு வளர்ச்சி பெறணும்னு நினைக்கிறவங்க நம்மள்கிட்ட வாங்குறாங்க.
1: சரிங்க. இப்போ நான் ஒரு முட்டையை வைக்கிறேன், இல்லைன்னா ஒரு 40-50 முட்டையை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வெப்பநிலையில் அதை வச்சிருக்கணும்?
0: 100 டிகிரி ஃபாரன்ஹீட். ஹியூமிடிட்டி வந்து 60 to 70 இருந்தாவே போதுமான அளவு.
1: அது வந்து இப்போ 100 டிகிரி ஃபாரன்ஹீட் உங்களோட மெஷினே
0: கொடுத்துரும்.
1: அதே போல அந்த ஈரப்பதம் மெயின்டைன் பண்றது நான் வந்து இந்த சுற்றுச்சூழலை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணுமா, இல்ல அதுக்குன்னு எதுவும் தனி சட்டம்
0: இல்லை? அது ஒரு ட்ரேல நம்ம வாட்டர் கொடுக்குறோம், அது மிஷினுக்கு தகுந்தாப்புல அந்த ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் நான் மாற்றி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ டவலில் டிராப்ஸ் அது பெரிய அளவில் அந்த அளவுக்கு தேவைப்படாது. அது நம்ம மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே நான் அதுக்கு தகுந்தாப்புல அதை கால்குலேஷன் பண்ணி, சின்ன மிஷினுக்குலாம் வாட்டர் ட்ரே வச்சா போய் போதும், அந்த 60 to 70 வந்து அதை மெயின்டைன் ஆகிக்கும். இப்போ பெரிய மிஷினை பொறுத்த வரைக்கும் டவலில் நம்ம டிராப்ஸ் வர்றாப்புல இருக்கும், அதுக்கு பெரிய மிஷின்னா ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் கொடுத்து அது மூலியமாக நம்ம அந்த ஹியூமிடிட்டி வர வைக்கிறாப்புல இருக்கும்.
1: சரிங்க. ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கோழி முட்டை பொறிக்கிறதுக்கு 100 ஃபாரன்ஹீட் நம்மளுடைய உடல் வெப்பநிலையை விட ஒரு 2 டிகிரி கூட இருக்குது.
0: ஆமாம்,
1: நம்ம நார்மல் டெம்பரேச்சரை விட. அப்படிங்கும்போது இதை வேற ஏதாவது ஒரு இறுக்கமான சூழ்நிலையில், இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி தெர்மோகோலோ, இல்லைனா அதை சுற்றி வச்சாவே அதை ஓரளவு நம்ம மெயின்டைன் பண்ணி பொறிக்க வைக்க முடியுமாங்க?
0: இல்லை, பொறிக்க வைக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இது வந்து வெள்ளாவி வைக்கிறது மூலியமாக தான் சைனாலெல்லாம் பொறிக்க வச்சாங்க. 100,000 எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாவி வைக்கிறதாப்புல செட் பண்ணி அது மூலியமாக தான் அவங்க வெதுவெதுப்பு கொடுத்து இது பண்ணாங்க. சாத்தியப்படும், ஆனால் அதுக்கு தகுந்த ரிசல்ட் வராது. சிரமமாக இருக்கும், நம்ம தேவைப்படுற ரிசல்ட்டு கொடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ டெக்னாலஜி முன்னேறிச்சு, அதனால் அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வைக்குது. அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஹீட்டை கரெக்டாக கண்டினியூ பண்ணுறாப்புல நமக்கு இருந்துச்சுனாவே ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்க. நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க அந்த முட்டை வந்து மேலே வந்து ஒரு 360 முட்டைனா மிச்சம் 140 முட்டை ஹேச்சரியில் இருக்குன்றீங்க, அது என்ன எனக்கு புரியல?
0: வாரம் 120 தான் ஏற்றுறது. வாரம் 120 தான் ஏற்றினோம்னா அடுத்தது 3வது வாரம் அந்த மேலே இருக்க முட்டை கீழே இறக்கிடலாம். அப்போ அது வந்து குஞ்சு பொறிக்கும். அப்படியே வாரம் வாரம் நம்ம கையில் கிடைக்கிற முட்டையை ஏற்றிக்கிறாப்புல. அவங்க கோழி வளர்ப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிஷின் செஞ்சு தரோம். அவங்களுக்கு எக்கு எவ்வளோ வருதுங்கிறத பொறுத்து, முட்டை எவ்வளோ வருதுங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மிஷின் செஞ்சு கொடுக்குறோம்.
1: சரிங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பெரும்பாலும் உங்களுடைய செயற்கை குஞ்சு பொறிப்பான் வந்து பெரும் பண்ணைகள், இந்த பிராய்லர்லாம் வந்து 1000 கோழி வளர்க்குறாங்க, 10,000 கோழி வளர்க்குறாங்க. அப்போ அந்த 10,000 குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படும் நான் நினைக்கிறேன்.
0: இல்லை, சின்ன மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ சண்டை கோழி வளர்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்கள சின்ன மிஷின் வாங்கிக்கிறாங்க. சண்டை கோழி வளர்க்குறவங்க அவங்க வீட்டில் ஒரு 10 கோழி தான் வச்சுருப்பாங்க, அவங்களாம் வாங்கிக்கிறாங்க. அதோட ரிசல்ட் எடுக்கணுங்கிறவங்க அதை வாங்கிக்கிறாங்க.
1: சரிங்க. ஐயா, இப்போ உங்களோட செயற்கை குஞ்சு பொறிப்பான் மூலமாக பொறிச்ச ஒருபாடு இந்த கோழி வளர்ப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை சொல்லுங்க.
0: அது குஞ்சு பொறிச்ச உடனே ஒரு நாள் அந்த மிஷினுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு அப்புறமேட்டு எடுத்து அதுக்கு சக்கரை தண்ணி கொடுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக சக்கரை தண்ணி தான் குடிக்கணும். அதுக்கப்புறம் 3வது நாள் தான் அதுக்கு தீவனம் கொடுக்குறாப்புல இருக்கும். குஞ்சு பொறிச்சதுலேருந்து ஒரு நாள் வரைக்கும் மிஷினுக்குள்ளே தான் இருக்கணும்.
1: சரிங்க.
0: இப்போ 10 முட்டை வைக்கிறோம், இல்லை ஒரு 100 முட்டை வைக்கிறோம்னா அது ஃபைனலுக்கு முடியும். அது பொறிக்க அது 21 நாள் ஸ்டார்ட் ஆகி அது ஃபைனலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு நாள் உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து தான் நம்ம சக்கரை தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் தீவனம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மஞ்சக்கரு வந்து அப்சர் ஆகி உங்களுக்கு வந்து லைன் கிளியர் ஆகும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே தீனியோ தண்ணியோ வச்சுட்டா அந்த மோஷன் அடைக்கிறது வந்துடும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஆகும்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிடும். இது தகுந்தாப்புல நம்ம மிஷின் பண்ணா மட்டும்தான் நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும்.
1: அப்ப அந்த கோழி குஞ்சு வந்து ஒரு நாள் வந்து ஹேச்சர்ல இருக்கணும், அப்புறம்

0: ஒரு நாள் வெளியில் வந்த ஒரு படம் தண்ணி கொடுக்கணும். அந்த முதல்ல ஒரு நாள் எந்த தீனியும் இல்லாமல் இருக்குமாங்கய்யா
1: 21
0: கோழி?
1: நாளுமே நம்ம அங்கே தீனி போடலாம். அந்த மஞ்சக்கருவில் அதுக்குரிய உள்ள மஞ்சக்கருவில் தான் அது அந்த ஸ்ட்ரென்த்
0: உணவு
1: எடுத்துக்குது.
0: இருக்குது.
1: கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்கரு தான் உள்ளே அப்சர்வ் ஆகும், அப்படியே பேக்கிங் ஆகும். அந்த மஞ்சக்கரு ஃபுல்லாக கரையிறதுக்கு 1 டே இழுக்கும். இப்படி நம்ம அவசரப்பட்டு எடுத்தோம்னா அந்த ரூட்டு கிளியர் ஆகாது. கிளியர் ஆகாமல் என்ன பண்ணால், பின்னாடி உள்ள இடம் வீக்கமாயிடும், நீர் கோத்தாப்பில் வீக்கமாகி அது இறக்க சான்சஸ் இருக்குது.
0: சரிங்க, அந்த சக்கரை தண்ணி கொடுக்கறதுலையும் இவ்வளோதான் சக்கரை போடணும் அந்த மாதிரி ஏதாவது
1: சும்மா
0: இருக்கா?
1: லைட்டாக நம்ம ஓரளவுக்கு தித்திப்பாக இருக்கு தெரியும், டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு அந்த தித்திப்பாக இருக்க அளவு கொடுத்தாவே அந்த ஸ்ட்ரென்த் அதுங்களுக்கு கிடைச்சிடும்.
0: கொடுத்தா அதுவே குடிச்சுக்கும்?
1: குடிச்சிக்கும், அதுவே குடிச்சிக்கும்.
0: சரிங்க, ஒரு நாளைக்கு அப்புறமெல்லாம் இந்த சக்கரை தண்ணி கொடுத்த ஒருபாடு வேற என்ன தீவனங்கள் வைக்கலாம்? அதில் எதுவும் இப்படி தான் இருக்கா இல்லை நம்ம
1: இல்லை,
0: குருந்தையே போடலாமா?
1: குஞ்சு கோழி தீனி கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா அது கொடுத்தா அது ஸ்ட்ரென்த் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம மற்றபடி குருணையெல்லாம் போடலாம், அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. குருணை போடலாம், நம்ம கம்பு உடச்சி கூட போடலாம், எல்லாம் போடலாம், ஆனால் அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அதுக்காக
0: சரிங்க.
1: தான் அந்த குஞ்சு கோழி தீனி கொடுக்கறது.
0: இப்போ இந்த ஹேச்சருக்கு, செயற்கை குஞ்சு பொறுப்பானுக்கு 24 மணி நேரமும் நம்ம கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமாங்க, அதுக்கு எப்படி பவர் சப்ளை, அதை எப்படிலாம் மெயின்டைன்
1: கரண்ட்டு
0: பண்ணி?
1: போச்சுன்னா கூட ஒன்றும், மந்த்லி ஒரு நாள் சடவுன் தாங்குது, அது ப்ராக்டிக்கலாக வந்தீங்கன்னா சடவுன் தாங்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் வர்றதில்லை. அந்த டைமுக்கு நம்ம மிஷினை திறக்காமல் இருக்கணும், அடிக்கடி திறக்கிறது இருக்கக்கூடாது. வெயில் காலத்துக்கு பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு போகிற பிரச்சனை இருக்கும், ஆனால் மிஷினுக்கு கரண்ட் அப்போதைக்கு தேவைப்படாது. சாத்தி இருக்கிறதுனால ஹீட்டே அதிகமாக இருக்கும், அதனால் அந்த கரண்ட்டு போகிற பிரச்சனையை பேலன்ஸ் பண்ணிக்கும். மழை காலத்தில் நம்ம கரண்ட்டு போகாது, அப்படி ஏதாவது எதாச்சியாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு நாள் தாங்கிக்கும், ஒரு நாள் தாண்டி குஞ்சு பொறிக்கும் அவ்வளோதான். மற்றபடி 2-3 நாள் ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை மற்ற ப்ராப்ளத்தினால கரண்ட்டு போச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போதைக்கு நம்ம ஏதாவது ரெமெடி எடுத்துக்கணும்.

இந்த குஞ்சு பொறிப்பான் இயந்திரத்தை பயன்படுத்துறதுனால வெப்பநிலை கட்டுப்பாடு, ஈரப்பதம், முட்டையை திருப்பி வைக்கிறது, பொறிக்கும் காலம், இது எல்லாமே ஒரே சீரா நடைபெறுதுங்க. ஏன்னா முட்டைகள் பொறிக்க தேவையான சீரான வெப்பநிலை இந்த கருவியிலேயே பராமரிக்கப்படுது. முட்டையினுடைய கரு நல்லா வளர தேவையான ஈரப்பதமும் இந்த கருவிக்குள்ள இருக்குது. அதே போல இந்த முட்டைகள் ஒன்னோட ஒன்னு ஒட்டி கொள்ளாம சீரான இடைவெளியில முட்டைகளை திருப்பி வைக்கவும் உதவுது. இயற்கையா எப்படி 21 நாட்கள்ல குஞ்சு பொறிக்குமோ அதே போல இந்த குஞ்சு பொறிப்பான் மூலமும் 21 நாள்ல அதிகமான குஞ்சுகளையே பெறலாம் அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு வராரு திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவங்க.

இந்த குஞ்சு பொறிப்பான் இயந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எதையெல்லாம் சோதனைக்காக இவர் உட்படுத்தினாரு, இவருடைய ஆர்வத்துக்கு என்ன காரணம், அதே போல இந்த குஞ்சு பொறிப்பான நாம எப்படி பாதுகாப்பான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு இன்னும் பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாரு.

0: இந்த மாதிரி செயற்கை குஞ்சு பொறிப்பான் மூலமாக குஞ்சு பொறிக்க வைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வேறு ஏதாவது ஆலோசனை இருக்கா?
1: தினந்தோறும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். காலையில் சாயந்தரம் எல்லாரும் சொல்கிறாப்புல போய் விட்டு வச்ச உடனே நம்ம கண்டுக்க வேண்டிய தேவையில்லை, அதுக்கப்புறம் அதுவாக குஞ்சு பொறிச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் சிலவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது, முட்டை வச்சோடனே எவ்வளோ நேரத்தில் குஞ்சு பொறிக்குன்னு கேட்குறாங்க. அப்படி அந்த 21 நாளுங்கிறது இன்னும் யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. அப்படியும் சிலவங்க கேட்குறாங்க 21 நாள் அதுக்கு கோழியிலே வச்சுட்டு போயிடலாமேங்கிறாங்க. கோழியில் வச்சுட்டு போயிடலான்னா நமக்கு வருஷத்துக்கு 7 ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. நம்ம 7 தடவை உற்பத்தி நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மிஷினில் நம்ம வைக்கிறது.
0: இயல்பாக கோழி 1 வருஷத்துக்கு அதுவே குஞ்சு பொறிச்சு எல்லாம் பண்ணிச்சுன்னா வருஷத்துக்கு எத்தனை தடவை வைக்கும்?
1: 3 தடவை 4 தடவை எதிர்பார்க்கலாம். நமக்கு 1 வாரம் 10 நாளில திருப்பி நமக்கு தீனி திங்க ஆரம்பிச்சிடும், அடுத்தது முட்டை போட ஆரம்பிச்சிடும். அடையில உட்காந்துட்டு இருக்கும்போதுதான் பட்னியா இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் குஞ்சு பொறிச்சு அதுங்களோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சு திருப்பி வர்றதுக்கு

0: கவர் ஆகிறதுக்கு நாளாகும். இப்போ வந்து 1 வீக் ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அடுத்தது தீனி சாப்பிட்டு திருப்பி அது ப்ராசஸ்க்கு வந்துடும். சேவல் இணைஞ்சி திருப்பி ஒரு 15 நாளில் முட்டைக்கு வந்துடும். மிஷினை எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அதே போல் மிஷினை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். முட்டை வைக்கிறது மட்டும் இல்லை, குஞ்சு பொறிக்க மட்டும் இல்லை, அது ஒரு பேஜ் எடுத்ததுக்கப்புறமேட்டு முட்டை உள்ளே இருந்தாலும் சரி அதை எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம அந்த சுத்தப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ள துணியோ இல்லை ஒரு பேப்பரோ விரித்து அதில் முட்டையை வச்சு, ஏன்னா குஞ்சு பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட எச்சம்லாம் விழும். அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தா அடுத்தடுத்து நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
1: சரிங்க ஐயா, இப்போ அந்த முட்டையை உங்களோட மெஷினே திருப்பி விடும் அப்படின்றீங்க, அது திருப்பி விடுறதுக்கு என்னங்க மெக்கானிசம் உள்ள வச்சிருக்கீங்க, என்ன உள்ளுக்குள்ள?
0: அது மோட்டர் வச்சிருக்கேன் சார், மோட்டர் வச்சு அந்த டேனிங் சிஸ்டம்லாம் அதை செட் பண்ணியிருக்கோம்.
1: முழுக்க 180 டிகிரி திருப்புமா இல்லை அது எப்படி? எவ்வளோ?
0: 45 டிகிரி.
1: ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் திருப்போம்.
0: இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு ஒர்க்க செட் பண்ணியிருக்கோம்.
1: திருப்பிக்கிட்டே இருக்கும்.
0: திருப்பிக்கிட்டே இருக்கும்.
1: ஐயா, இப்போ இந்த குஞ்சு பொறிப்பாளில் இப்போ ஏதோ ஒரு ரிப்பேர் ஏற்பட்டுருச்சு இல்லை ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்களே பண்ண முடியுமாங்க இல்லை இது உங்கள்கிட்ட தான் வரணுமாங்க?
0: மேஜர் விஷயம்னா நான் தான் பார்த்தாகணும். ஸோ மைனர் விஷயம்னா அதெல்லாம் ஸ்பேர்ஸ் அனுப்பிச்சி விட்டுருவேன். இப்போ வெளியூர் ஃபுல்லாக கொடுக்குறோம், ஸ்பேர்ஸ் வந்து நம்ம அனுப்பிச்சி விட்டுருவேன். ஸோ மேஜர் விஷயம்னா நான் போய் பார்த்து கொடுக்குறாப்புல தான் இருக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு அவ்வளோ மேஜரை பார்க்க தெரியாது. சப்போஸ் அப்படி வச்சு பக்கத்தில் இருக்கவங்கள வச்சு பார்த்துக்கிறாங்கன்னாலும் நான் ஸ்பேர்ஸ் அனுப்பிச்சி கொடுத்துருவேன். எல்லா செட்டிங்லாம் இங்கேயே ரெடி பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துருவேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை.
1: இந்த தொழில்நுட்பம் எங்கெங்கே கற்றுக்கிட்டீங்க?
0: சின்ன வயசுலேருந்து இதோட ஆர்வம் தான். ஃபஸ்ட்டு ஜாடியில் பொறித்தேன்.
1: ஜாடியில பொறுத்தேன்.
0: ஆமாம், அந்த ஜாடினா அப்போ வந்து ஊறுகாய் ஜாடி இருக்கும் பாருங்க.
1: ஆமாம்,
0: அந்த ஊறுகாய் ஜாடியில தான் ஃபஸ்ட்டு பீங்கான் ஜாடி, அதில் தான் பொறித்தேன்.
1: அப்புறம்
0: முட்டையை வச்சு நம்ம 0 வாட்ஸ் பல்பு போட்டு அந்த ஹீட்டிங் தானே அது கொடுக்குதுன்னு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஆர்வத்தில் சிந்திச்சு, சரி அந்த ஹீட்டிங் கொடுக்குதுன்னு சொல்லி 10க்கு 1 குஞ்சு தான் பொறிச்சிச்சு.
1: சரி, இப்போ 9 குஞ்சு போடுறதுக்கு அம்மா திட்டலையா?
0: அது யாரும் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா நானாக தானே அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இருக்க காலகட்டம்லாம் டெம்பரேச்சர் மீட்டரே கிடையாது.
1: சரிங்க,
0: அது மெர்குரி டெம்பரேச்சர் மீட்டர் தான், அந்த கட் ஆஃப் மீட்டரோ எதுவுமே கிடையாது. மேனுவலாக அதோட கோழி வளர்ப்பில் எனக்கு ரொம்ப ஆர்வம். கோழியிலெல்லாம் பறவை இதை பொறுத்தி பயங்கரமாக ஆர்வம். அந்த ஆர்வத்தினால தான் இது எப்படி குஞ்சு பொறிக்குது, சும்மா தானே உட்காந்துருக்கு, அந்த ஹீட்டை நம்ம கொடுத்தா என்ன, அந்த கோழியை விரட்டி விட்டு திருப்பி இது பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கிரிராஜா அடையில் உட்காராது.
1: கிரிராஜா கோழி,
0: கிரிராஜா அப்போ வந்து கிரிராஜா கோழின்னு அந்த போந்தா கோழின்பாங்க, பெருசு நாட்டுக்கோழி உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா போந்தா கோழின்பாங்க, அது அடையில் உட்காராது. சரி, அதை நம்ம குஞ்சு பொறி கேட்கலாமே, அது வந்து முட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குமே தவிர அடையில் உட்காராது. அதனால் அடையில் அதை நம்ம எடுக்கலாமேனு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த பல்பு போட்டு இந்த நாட்டுக்கோழி அடையில் உட்காந்துருந்ததோட ஹீட்டை நான் வந்து இல்லை என்னோட கண்ணுக்கு இடையில வச்சு நான் அந்த ஹீட் லெவலை கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டேன். அப்போ அந்த ஹீட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, அது போல் வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா 10க்கு 1 குஞ்சு பொறிச்சேன். அப்போ தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு
1: பொறிக்க வைக்க முடியும்,
0: பொறிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் டின்னு, அப்போ வந்து டின்னில் தான் பிஸ்கட் வரும். அந்த டின்னில் பல்பு போட்டு அதில் கொஞ்சம் முட்டை நம்ம கையை விட்டு திருப்புறத்துக்கெலாம் வசதியாக இருக்குங்கிறனால அதை வச்சு இது பண்ணேன். அதில் ஓரளவுக்கு ரிசல்ட் எடுக்க ஆரம்பித்தேன். சரி, அப்போ கொஞ்சம் பெரிய இதில் பண்ணலாமேனு சொல்லி பட்டாஸ் பொட்டி, அந்த மரப்பொட்டி, அதுக்காக வெயிட் பண்ணி பட்டாஸ் பொட்டி வாங்கி அதில் செய்ய ஆரம்பித்தேன். அப்போலாம் தெர்மாமீட்டர்லாம் இல்லவே இல்லை, இந்த ஹீட்டிங் லெவலில் தான் பார்த்து ஒரு 2-3 பல்பு போட்டு அந்த ஃபஸ்ட்டு 1 பல்பு போட்டு அந்த பட்டாஸ் பொட்டியில் அந்த அளவு ஹீட்டு வரல. ஏன்னா அப்போ மழை டைமாக போயிடுச்சு, ஹீட்டு வரலைங்கும்போது ஒரு 2-3 பல்பு ஹோல்டரை போட்டு 2-3 பல்பு போட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஹீட்டு வரும்போது ஹீட்டோட லெவல் ஏறும்போது ஒரு பல்பு ஆஃப் பண்ணுறது எப்படிங்கிறத வச்சு தான் ஒன்று ஒன்று அப்படியே கண்டுபிடிச்சி இது பண்ணேன். அப்புறம் தமிழ்நாடு கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் கோழி வளர்ப்புக்காக அதில் இது பண்ணேன். அவங்க என்னோடய ஆர்வத்தை பார்த்து அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு இந்த ஆர்வத்தை தூண்டினாங்க. மிஷின் தேவைப்படுது, ஃபார்மருக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலிமா நான் ஒரு 20 வருஷமாக பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன்.
1: இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அதாவது முதல்ல பிஸ்கட் பொட்டி அடுத்து மரப்பொட்டி இப்படி வர்றீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் வைக்கணும், இந்த மாதிரி திருப்புறதுக்கு ஒரு மிஷின் வைக்கணும், ஒரு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நடந்துருக்கணும். அவங்க ஆராய்ச்சி மையத்திலேயே வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொன்னாங்களா இல்லை நீங்களே அதே
0: நான் பண்ணதை வந்து சார் பார்த்தாங்க? அப்ப நான் வந்து மேனுவலா பண்ணிட்டு இருக்கத வந்து பார்த்தாங்க சார். பார்த்துட்டு தான் அப்ப நான் பயிற்சி எடுக்க போகும்போது அவங்க டெம்பரேச்சர் சொன்னாங்க 99 டிகிரி இருக்கணும், 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும், பொறிக்கிற டைம் இது அப்படின்னு. அந்த ஸ்டார்டிங் அந்த இதை வச்சுக்கிட்டு தான் நான் ரிசல்ட்டை கொஞ்சம் கூட எடுக்க ஆரம்பித்தேன். அதாவது நான் முட்டை ஏற்றுனதுலேருந்து அதிக ரிசல்ட் எடுக்கலை. அந்த பல்போட இதை ஒரு சில டிராபேக்லாம் இருக்கு, அப்போ டெம்பரேச்சர் மீட்டர்லாம் இல்லை.

0: அப்புறம் அவங்க டெம்பரேச்சர் இதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ரிசல்ட் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ 95% வரைக்கும் ரிசல்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: சரி, இப்போ நீங்கள் சொன்ன இன்னொரு கேள்வி வருதுங்க, அந்த முட்டை வைக்கிறப்பிலருந்து பொறிக்கிற வரைக்கும் அதே 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கணும்னு எதுவும் இருக்கா?
0: இல்லை இல்லை, வைக்கிற அந்த முதல் நாள்லேருந்தே 18 நாள் வரைக்கும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டு தான், அதுக்கப்புறம் 99 இருந்தாலே போதும். அந்த 99 இருந்தால் போதும், அதுக்கு தகுந்தாப்புல தான் நாங்கள் மிஷின் பண்ணுறோம். அந்த கீழே இறக்கி வைக்கும்போது, ஹேச்சரிஸ் இறக்கி வைக்கும்போது ஹியூமிடிட்டி கூட இருக்கும், டெம்பரேச்சர் அங்கே 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கும், அதனால் ரிசல்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: அதான் நீங்கள் வந்து 3 லேயராக வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ எல்லா லேயருக்கும், அதாவது அந்த 3 லேயருக்குமே சமமான வெப்பம் போய் சேரும்?
0: வெப்பம் போய் சேரும்.
1: சரிங்க, அந்த வெப்பத்தை உருவாக்குறதுக்கு என்ன மெட்டீரியல் நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க?
0: எலிமெண்ட் வைக்கிறோம் சார். அயன் பாக்ஸ் எலிமெண்ட் ஆட்டும், நம்ம அதுக்கு தகுந்த வாட்ஸுக்கு ரெடி பண்ணி, நான் தனியாக ரெடி பண்ணி அதை நாங்கள் வைக்கிறோம்.
1: அப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தெரியும், மெக்கானிக்ஸ் தெரியும், ஒரு ஜியாகிரபிஸ்ட் மாதிரி.
0: ஆமாம் சார்,
1: காலநிலை தெரியும் எல்லாமே.
0: மேனுவலாக நான் ரெடி பண்ணதுனால தான் நான் பண்ண வச்சுருந்தேன். அப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் ஆட்டோமேட்டிக் போட்டு கொடுப்பேன், எனக்கு நான் போட்டுக்கல, ஏன்னா ட்ராபேக் என்னன்றது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதை வச்சு தான் வருஷக்காக நான் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே
1: வந்தீங்க.
0: இப்போவும் மிஷினில் வந்து எந்த மிஷினில் என்ன ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கலாம், ஹேச்சிங் ஆகும்போதே நான் தெரிஞ்சுக்குவேன். எந்த மிஷினை பார்த்தாலும் சரி, அதில் வெளியில் உள்ள மிஷினில் பொறிச்சிக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஃபால்ட்டை சொன்னாங்கன்னா அதோட ரிசல்ட் எனக்கு தெரியும், எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது. காரணம் என்னென்னா மேனுவலாக நான் பொறிச்சிக்கிட்டு இருந்ததுனால. இன்னமும் நான் பார்த்தீங்கன்னா, நான் டெம்பரேச்சர் மீட்டர் வச்சுருந்தாலும் சரி, உள்ள ஆட்டோமேட்டிக் டேனிங் வச்சுருந்தாலும் சரி, நான் போய் அங்கே மேனுவலாக செக் பண்ணால் தான் எனக்கு அது ஏன் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல, இபிக்கு தகுந்தாப்புலையும், அவங்களோட காலநிலைக்கு தகுந்தாப்புலையும் பார்த்தீங்கன்னா உள்ள டெம்பரேச்சர் மாறும். இதே செட்டிங்கு அவங்க இடத்துக்கு போனாலும் இருக்காது. அங்கே போய் நம்ம அந்த டெம்பரேச்சர் செட்டிங் என்ன மாறுதுங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க ஓல்டேஜுக்கு தகுந்தாப்புலையும் மாறும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட டெம்பரேச்சருக்கு தகுந்தாப்புல மாறும், அவங்களோட இபியோட வாட்ஸுக்கு தகுந்தாப்புலையும் மாறும்.
1: இடத்துக்கு தகுந்தாப்புல
0: மாறும். மாறும்போது அதை நம்ம போய் செட்டிங் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ரிசல்ட் அவங்களால எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. மிஷினை கொண்டு போய் வாங்கின உடனே வச்சு குஞ்சு பொறிக்கலாம்னா அது சாத்தியமே கிடையாது. அவங்க உங்க இடத்துக்கு தந்தாப்புல அது மாறும்.
1: தொடர்ந்து கண்காணிப்பும் செய்யணும்,
0: கரெக்டா
1: இருக்கா,
0: பார்க்கணும்
1: ஃபாரன்ஹீட் இருக்கு
0: இல்ல. அது தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் ஆகிக்கும். ஒன்ஸ் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு ஒன்ஸ் அந்த ரிசல்ட் எடுத்துருச்சுன்னா அந்த மிஷினோட தலைவிதி அதுதான், அது ரிசல்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதோட டெம்பரேச்சர் என்ன செட்டிங்கோ அந்த முதல் திருப்பு போய் செட்டிங் ரிசல்ட் எடுத்து கொடுக்கறதான் கொஞ்சம் கஷ்டம். போய் எடுத்து கொடுத்துட்டோம்னா பரவாயில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா போன ஒரு திருப்பில் எடுத்துருவாங்க, சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 திருப்பு ஆக்குவாங்க. என்ன காரணம்னா அவங்க ஒரு சில தப்புகள்லாம் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் போய் சரி செய்ய வேண்டியதாக இருக்கும், அப்போ தான் அவங்க அந்த ரிசல்ட் எடுப்பாங்க.
1: நீங்கள் படிச்சதுங்க?
0: நான் டிசிஏ தான் சார் முடிச்சிருக்கேன்.
1: டிசிஏனா
0: டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது சின்ன பிள்ளையிலேருந்து இதில் ஆர்வத்தினால இதில் வந்துட்டேன்.
1: இப்போவும் கோழி பண்ண வச்சுருக்கீங்க?
0: இப்போ கோழி பண்ணல சார், மிஷின் மேனுஃபேக்சரிங்கே சரியாக இருக்குது. இன்னும் மக்களுக்கு இன்னும் ஆர்வம் வரணும், யாருக்கும் அந்தளவுக்கு ஆர்வம், அதை அப்படியே பின்னோக்கி போயிட்டாங்க. காரணம் வந்து இந்த தீவனத்தோட ரேட்டு உயர்வுனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாம் இந்த ப்ராஃபிட் கம்மிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இடம் இருக்கவங்களுக்கு வளர்ப்புள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லை, வளர்க்குறவங்களுக்கு இடம் இல்லை. இந்த பிரச்சனையினால தான் இந்த தொழில் வந்து அந்த நலிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது. காரணமே
1: நல்ல விலைக்கு போகுது,
0: நல்ல விலைக்கு போகுது. ஏன்னா இவங்க 6 மாதம் 3 மாதம் 4 மாதம் வளர்த்து அதை கொடுக்கும்போது நேரடியான விற்பனை இல்லாதனால இடையில உள்ள இடைத்தரகர்கள் அதில் பயனடைஞ்சிட்டு போகிறாங்க.
1: இவங்க 3 மாதம் வளர்த்தாலும்
0: அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஒரு நாளையில் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதான் இதில் உள்ள
1: இவங்களுமே சந்தைப்படுத்தலுக்கு வந்துட்டா நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும்.
1: ஆனால் சாத்தியம்
0: இல்லை, சாத்தியம் இருக்கு. என்னன்னா இவங்க வளர்க்கறது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, பிறருக்கு போய் தெரியறது
1: சொல்லணும்,
0: தெரியப்படுத்தாதனால தான் இதோட பிரச்சனைகள். அது வந்து கவர்மெண்ட் அதுக்கு தகுந்தாப்புல எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் போய் கலந்துக்கிட்டு நான் இத்தனை கோழி வளர்க்குறேன் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டாவே அவங்க குஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், கோழி இவங்கள்ட்ட கிடைக்குங்கிறதா இருக்கட்டும், இவங்க பதிவு பண்ணிட்டாவே அவங்க ஆள் அனுப்பிடுவாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது இவங்க உங்கள்ட்ட இருக்கு, நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க.
1: எல்லாம் முன்னெடுப்பும் அரசே செய்யுது,
0: அரசே செய்யுது.
1: நீங்கள் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பதிவு தான்,
0: பதிவு தான்.
1: ரொம்ப நன்றிங்க எங்களோட இணைந்து கொண்டு. இந்த செயற்கை குஞ்சு பொறிப்பான், எப்படி கோழி வளர்க்கணும் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளையும் சொன்னீங்க. அப்புறம் குஞ்சு பொறிச்ச விற்பாடும் அதுக்கு தொடர் கண்காணிப்பு வேண்டும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. மிக மகிழ்ச்சிங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: ரொம்ப நன்றி சார்.
1: ஐயா, இந்த செயற்கை குஞ்சு பொறிப்பான் சார்ந்து அதாவது கேட்டுட்டு இருந்த நேயர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், உங்கள்கிட்ட ஆலோசனை பெறலாம்னு நினைக்கலாம். உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொண்டா ஆலோசனை பெறலாம்னு சொல்லுங்க.

0: 96 96 89 75 75 79 75 79 75 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79 75 79
1: இருக்கீங்களே.

பயிற்சி மட்டும்தான் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும் அப்படின்னு இந்த குஞ்சு பொரிப்பான் பயன்பாடுகளை முழுமையா தெரிஞ்சுகிட்டேன். இதன் மூலம் அதிக முட்டைகளை உற்பத்தி செய்து நல்ல முறையில விற்பனையும் செய்துட்டு வரேன் அப்படின்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சி மருதாண்ட குறிச்சி ஜி மணிகண்டன் அவங்க.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
1: நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
2: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சட்டம் 2012 படி மாநில அரசு நிதி உதவியுடன் 2012 June 19 அன்று நாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. இது ICAR ஆல் பரிந்துரைக்கப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை பின்பற்றி செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் 8 இளநிலை பட்டப்படிப்புகள் மொத்தம் 11 கல்லூரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு கல்லூரி இணைப்பு கல்லூரியாகவும் செயல்பட்டு வருகிறது. BFSC என்ற இளநிலை பட்டப்படிப்பு இப்பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள் மூலமும் 1 இணைப்பு கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் 61 இடங்களும், டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் 60 இடங்களும், டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைநாயிரு நாகப்பட்டினம் அதில் 60 இடங்களும், மற்றும் மிடாலத்தில் உள்ள இணைப்பு கல்லூரியில் 60 இடங்களும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இளநிலை மீன்வள பொறியியல் என்ற பட்டப்படிப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் உள்ளது. பிடெக் பயோடெக்னாலஜி என்ற இளநிலை பட்டப்படிப்பு மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல் நிலையம் வாணியஞ்சாவடி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 43 இடங்கள் உள்ளது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 42 மொத்த இடங்கள் உள்ளது. BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் மீன்வள வணிகக் கல்லூரி புட்டுக்காடில் 21 இடங்கள் அமைந்துள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மீன்வள தொழிற்சார் கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் இருக்கின்றது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மாதவரத்தில் உள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 26 இடங்கள் உள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மீன்வள தொழிற்

0: ஸ்டார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 31 இடங்கள் உள்ளது. பிஓக் இண்டஸ்ட்ரியல் பிஷிங் டெக்னாலஜி தூத்துக்குடியில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் உள்ளது. மொத்தமாக இப்பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டில் இளநிலை பட்டப்படிப்பில் 477 இடங்கள் உள்ளது. இப்பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் 12 வகுப்பு முடித்த அரசு பள்ளி, அரசு சார் பள்ளி மற்றும் ஏனைய பள்ளிகளில் பயின்றோர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேரலாம். இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்குரிய பாடப்பிரிவுகள் மற்றும் தகுதிகள் பற்றிய விவரங்களை பல்கலைக்கழக வலைதளத்தில் www.tnjfu.ac.in மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் நேரடியாக www.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் யுஜி அட்மிஷன் 2026-27 ஐ கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் June 14 ஆகும். அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது. இந்த விண்ணப்பத்தினுடைய ஃபீஸ் 500 ஆகும். எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி வகுப்பினருக்கு 250 ஆகும். மேலும் விவரங்களுக்கு மாணவர் சேர்க்கை குழு தலைவரை அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 8122144031. மீண்டும் அலைபேசி எண் 8122144031. மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. எல்லா வகையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய வலைதளம் www.tnjfu.ac.in. நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 25 கறவைவாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 23-31-715. மீண்டும் ஒருமுறை 23-31-715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். கடந்த வாரம் கோழியின நோய் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் வெப்ப அயர்ச்சி, மேல் மூச்சுக்குழல் அயர்ச்சி மற்றும் ஈ கோழை ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே கோழி பண்ணையாளர்கள் கோடை வெப்பம் அதிகரிப்பதால் தகுந்த கோடைக்கால பராமரிப்பு முறைகள் மற்றும் தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றுமாறும் உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்துதல், தகுந்த முன்னெச்சரிக்கை மற்றும் உயிர் பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றுமாறு நாமக்கல் கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும்
3: ஒளிபரப்பு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் திரு விஜய், மாநிலத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்க புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துமாறு நிர்பந்திக்கக்கூடாது என வலியுறுத்தினார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும், தமிழகத்திற்கு நிலையில் உள்ள 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், சென்னை முதல் குமரி வரை

அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும், அனைவருக்கும் வீடு கனவை நிறைவேற்ற நிதி வழங்க வேண்டும், செங்கல்பட்டு முதல் திருச்சி வரை, கரூர் முதல் கோயம்புத்தூர் வரை ஆறு வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் விடுத்தார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோளுகிறது. தமிழ்நாட்டில் காலியான மாநிலங்களவைக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இப்பதவிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர் நலன் கருதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பனந்தால் செல்லும் நகர பேருந்துகளின் சேவைகளை கூடுதலாக இயக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபனிடம் இன்று கோரிக்கை மனு அளித்தார். திமுக கூட்டணியில் தொடர்வது குறித்து முடிவெடுக்கும் உரிமை அந்தந்த கட்சிகளுக்கு உள்ளதாக மதிமுகவின் திரு துரைவர்கோ தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதசுவாமி திருக்கோவிலில் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 27ஆம் தேதி கூடும் பொதுக்குழுவில் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் 72 குண்டுகள் வழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட் ரோடில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை ஒட்டி வரும் 26ஆம் தேதி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க ஆர்வமுள்ள மாணாக்கர், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக வழங்கப்படும் மாநில விருதுகளுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் டாக்டர் லட்சுமி பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் தாட்கோ மூலம் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு அழகுக்கலை, சிகை அலங்கார பயிற்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்தார். தகுதியுடைய 18 முதல் 35 வயதிற்குட்பட்டோர் தாட்கோ இணையத்தில் விண்ணப்பிக்குமாறு அவர் கூறினார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகங்களில் தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நாளை மறுநாள் நடைபெறும் என மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி ஈஸ்வர் தெரிவித்துள்ளார். கோவை வால்பாறை அடுத்த சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி பகுதியில் 124 மில்லிமீட்டர் மழை பதிவானதை அடுத்து நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், கோவை, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. ICC உலக தரவரிசை பட்டியலில் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடம் பிடித்துள்ளது. நியூசிலாந்து 2வது இடத்தையும் ஆஸ்திரேலியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. இலங்கை தம்புலாவில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி இந்திய ஏ அணியை டக்வர்த் லூயிஸ் முறையில் 4 ரன் வித்தியாசத்தில் வென்றது. 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளின் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேரம் 8:05:32 நொடிகள். 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் தொடக்க விழா பற்றிய சில செய்திகள்.
1: Now it's time for the latest FIFA World Cup 2026 update.
2: World football update from the BBC.
3: Hello, I'm Sophia Hartley at the BBC Sports Centre with the latest.

நேரம் 8:08. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவு இசை இனிமை. வாழ்க்கை அவ்வப்போது வரும் சவால்களால் சில சங்கடங்களால் சலித்து போகும் நேரங்களில் நம்மை சிலிர்க்க வைக்க புத்துணர்வு தர பாடல்கள் சில உண்டு. அதுவே நம் விருப்பங்களாக இன்றைய இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சியில். 1980-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து இப்பொழுது பாடல்கள் நேயர்கள் கேட்கலாம் நேரலையில். நீங்கள் பங்கேற்க தொலைபேசி எண் 0431 240-102-1 புதிய நேயர்கள் வரலாம். 246-102-1 மற்ற நம் அனைத்து நேயர்களுக்கும்

0: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்துருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
1: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
2: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குதான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்.
3: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
0: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
0: அது சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
0: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
2: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
0: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற.
1: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
2: சரி சரி.

0: 8:16 இடமிடத்திற்கு நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராவளி வானொலியின் அலைவரிசைகளோடு இரவு இசை இனிமையில் முதல் நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க சார். நான் பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கும்.
1: உங்ககிட்ட பேசி கிட்டத்தட்ட 9 மாசம் ஆகுதுங்க சார்.
0: அப்படியா? நீண்ட இடைவெளியா இருக்கு.
1: ஆமாங்க சார், என் நைட்ல லைனே கிடைக்காது. சோசமா கிடைச்சிருக்கு.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சீவலபுரை பாண்டியிலிருந்து ஒயிலா படும் பாடல் கொடுங்க. நம்ம பண்பலையில அனைத்து நிகழ்ச்சி தேவன் தேன் போல் தினைமாவும் சாப்பிட்டது போல் இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படியே கருத்தாவும் அதை வந்து எழுதி அனுப்புங்க அஞ்சல் அட்டையில.
1: கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கேங்க சார், அதனாலதான் கடிதம் கொண்டு வர சொல்லியிருக்கேன் சார்.
0: கேட்டா சரிங்கம்மா, சரி, உங்களுக்கு சரியான எழுதி போடுங்க.
1: 10 கார்டு கொண்டு வர சொல்லிருக்கேன், கொஞ்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க சார்.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம்.
1: ரொம்ப நன்றி.
0: பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 8:22 39 நொடிகள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பெரம்பலூர் நேயர் தேவி அற்புதமான ஒரு பாடல் கேட்டிருந்தார். சீவலப்பேரி பாண்டியிலிருந்து ஒயிலா பாடும் பாட்டு. என்ன எதிர்பாராத சில காரணங்கள்னால ஒயிலா பாட முடியாமல் போயிடுச்சு. ஒயிலா நிச்சயமாக மற்றொரு நாள் நமது நேயர் தேவிக்காக பாடும். இப்பொழுது மீண்டும் நாம் இணைந்திடலாம். இது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் யார் என்று பார்ப்போம். அவருக்கான பாடல் அநேகமாக தடைபடாது. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வந்து கோமதி பேசுறேங்க சார்.
0: எந்த எந்த தோப்பு?
1: திருச்சி மாவட்டம் மனசு நல்லூரோட்ட மூவாராயம் பாளையங்க சார்.
0: மூவாராயம் பாளையம். அருமை அருமை.
1: கோமதி பேசுறேன்.
0: கோமதி சகோதரி நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க சார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நல மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்து முதல் மரியாதையில வந்து பூங்காத்தே திரும்புமா ஏம்பாட்ட விரும்புமா அந்த பாடல் வேணும் சார்.
0: நல்ல அற்புதமான ஒரு பாடல். பொருத்தமான சூழல்ல கேட்டிருக்கீங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள் நாம எதிர்பார்ப்போம், ஆனா நடக்காம போயிடும்.
1: ஆமாங்க சார்.
0: கிடைக்காம போயிடும்.
1: ஆமாங்க சார்.
0: அந்த மாதிரியான மனநிலையில அதை எப்படி நாம எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்க எப்படி அதை எதிர்கொள்றீங்க? எப்படி மற்றவங்களும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு உங்க ஐடியா என்ன?
1: அது எனக்கு சொல்ல தெரியலங்க சார்.
0: வந்தா வரட்டும் வரட்டும் போட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையா?
1: அடுத்து
0: வாய்ப்பு கிடைச்சா சொல்லுங்க. நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க சார்.

0: இரவு இசை இனிமையில் நம்முடைய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: யாருங்கம்மா? வணக்கம்.
1: நான் சாத்தனூர்ல இருந்து ராணி பேசுறேன். சாத்தனூர் சங்கர் நகர்ல இருந்து குளுமணி ரோடு.
0: குளுமணி ரோடுங்களா அது? சாத்தனூர்
1: பேரூருக்கு
0: முன்னாடியே
1: வந்துடும்.
0: ஏகிரிமங்கலம்.
1: ஏகிரிமங்கலம். அதுக்கப்புறம்
0: என்ன பாடலுங்கம்மா வேணும்?
1: வைதை தத்துல இருந்து ராசாத்தி ஒண்ணு காணாதம் என்று காத்தாடி சொல்லு. அந்த பாட்டு
0: கேட்டலாமா?
1: கேட்டேன் சார்.
0: நன்றிங்க.

0: நேரம் 8:34. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இது இரவு இசை இனிமை நேரலை. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேயர்கள். அந்த வகையிலே அடுத்த பாடல் கேட்க இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா.
0: நல்லா இருக்கீங்களா? அருமை, நலமா இருக்கீங்க ரஹமத்துல்லா சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் இந்த நிகழ்ச்சி கேட்டு சூப்பரா இருக்கேன். பாடல இனிமையா இருக்கு. இந்த இடைக்கால பாடல நேரு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இரவு இசை இனிமை இந்த நிகழ்ச்சி வந்து பங்கெடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா
1: எனக்கு இந்த இரவு நேரத்துல ஒரு இனிமையான பாடலாக சிகரம் படத்தை வந்து அகரம் இப்போ சிகரமாச்சு தகரம் இப்போ தங்கமாச்சு ஒரு இனிமையான பாடல் அந்த இரவு நேரத்தில் கேட்கிறேன்.
0: கேட்டுருவோம், இப்ப எல்லாம் சேர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.

0: 8:40 ஆயிடுச்சு. இரவு இசை நல்ல அருமையான பாடல் இப்போ ஒலிபரப்பாச்சு. சிகரம் திரைப்படத்திலிருந்து அகரம் இப்போ சிகரமாச்சு, கேஜி யேசுதாஸ் குரலில். இப்போ அடுத்த நேர் என்ன பாட்டு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: பிரமாதமாக இருக்கும் உங்களை மாதிரியே.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை நான் உரித்தாக்கி சொல்கிறேன் சார்.
0: ஆ, யாரு சார்?
1: நான் ஸ்டூடெண்ட் பேசுகிறேன், 11th படிக்கிறேன்.
0: ம், சரி. எந்த பள்ளியில்?
1: நான் துறையூர் ஜமீன்தார் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் சார்.
0: துறையூரில்?
1: ஆமாங்க சார், நான் இருக்கிறது வெங்கடாச்சலபுரம்.
0: அப்படியா? அது வாலி சுப்ரன், வாலி சுப்ரன் கூட சொல்லுவாங்களே அதை.
1: அது துறையூர் அருகில் இருக்கு, இது வந்து உப்புலேபுரம் பக்கத்துல இருக்கு சார்.
0: ஓ, அங்கிட்டு இருக்குது
1: வெங்கடாச்சலபுரம்.
0: சரிங்க சரிங்க. துறையூர் பாலக்கரோட பக்கத்துல அந்த மாதிரி ஒரு வெங்கடேசபுரம் இருக்குது.
1: ஆமா ஆமா சார், இருக்கு சார்.
0: சரிங்க, என்ன பாடல்?
1: இது வந்து புது புது அர்த்தங்கள்ல இருந்து குருவாயூரப்பா கொடுங்க சார்.
0: கேட்டலாமா?
1: ஆ, கேட்டலாம் சார். நன்றி சார்.

0: வந்தார்.
1: நேரம் 8:46. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி இது. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நேயர்கள் நேரடியாக கேட்டு பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்து நம்மை மகிழ்விக்க காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
2: நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன் திருச்சியிலிருந்து என் பெரியசாமி.
1: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க?
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்?

0: ஐயா, எனக்கு இன்னைக்கு என் இனிய தமிழ் மக்களே, அந்த குரலுக்கு சொந்தக்காரருக்காக இலக்கிய ரயில இருந்து ஒரு பாடலுங்க.
1: நிச்சயமா நிச்சயமா, ஒரு நல்ல பாடல் அந்த படத்துல இருந்து கேட்டுருவோமா?
0: கேட்டுருவோங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
3: பாஞ்சாலி பாஞ்சாலி,
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததா

இரவு இசை இனிமையோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 8:51 ஆயிடுச்சு. வாங்க அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம். என்ன காரணம்னு தெரில, நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருந்தார், அவர் இப்போ

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இரவு இசை இனிமை. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்தோர், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோர் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள். மீண்டும் இரவு இசை இனிமை நாளை இரவு 8 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவின் மடியில் இசையின் பிடியில் உள்ளம் நனையும் இது இனிய ராகம். இயற்கை நமக்கு அளித்த கொடைகள் ஏராளம். அதிலும் மகத்தானதொரு கொடை என்றால் அது இசையே. நம் உணர்வோடும் நினைவோடும் இணைந்து நம்முடன் உறவு

பாடும் கொடை அந்த இசைக்கு மட்டுமே உண்டு. மொழிகள் கடந்து யாவரும் ரசித்து மகிழும் இசையின் மடியில் இணைப்போம் இனிய ராகம் நிகழ்ச்சியில்.

ஆழம் வந்த அன்படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா குரலில் பாடல் கேட்டீர்கள். நேரம் 9:23:32. இனிய ராகம் உங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி இயற்கை படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல்.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
1: ஆமா.
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: நேரம் 9:31:33. திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியிலேனே காதல் படத்திற்காக ஹரிச்சரண் பாடியுள்ள பாடல்.

9:38. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியிலேனே மன்மதன் படத்திற்காக கே கே பாடியுள்ள பாடல்

நேரம் 9:45. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி மதுரை படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம்.

நேரம் 9:50. இரவின் மடியில் இசையின் பிடியில் இனிய ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலேனே அழகிய தீய படத்திற்காக ரமேஷ் விநாயகம்.

நேரம் 9:55, 45 நொடிகள். நேர்களை இன்று 2:10 ஞாபகம் வருது நேரலை நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடித்த களமரவாத காவிய கணங்களை நேரலையில் கேட்டு மகிழும் இனிய நிகழ்ச்சி இன்று வாட்ஸ்அப் வழியாக 938-546-102-1 இதுதான் நமது வாட்ஸ்அப் எண். 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை தட்டச்சு செய்தோ அல்லது குரல் பதிவு செய்தோ உடனே அனுப்புங்கள். இன்று 2:10 ஞாபகம் இருந்த நேரலையில் உங்களின் விருப்ப பாடலும் வளம் பெறும். 9:56:30 நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இது இரவின் மடியில் இசையின் பிடியில் இனிய ராகம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி நாளை இரவு 9:15 இருக்கு.

மகிழ்ச்சியும் நிம்மதியையும் கொடுத்த உறவுகள் நிகழ்வுகள்தான் மீண்டும் ஞாபகங்களின் நினைவுகளாக அதே மகிழ்வை தந்து கொண்டிருக்கும். அந்த நினைவுகளை இதமாக்க, அழகாக்க, மகிழ்வு கூட்ட சில பாடல்கள். என்றோ கேட்டோம், இன்றும் நினைக்கிறோம் என நீங்கள் நாடும் பாடல்கள் கேட்டு மகிழலாம் இன்றைய ஞாபகம் அறிந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக. அலைபேசி எண் 938-546-1 வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடலை சொல்லுங்கள். விழிகள் வியந்து யாவரும் ரசிப்போம். இன்றைய ஞாபகம் அறிந்த நிகழ்ச்சிக்கு முதல் பாடல் ஒலிக்கிறது அன்பே வா படத்திலிருந்து. தனது விருப்ப பாடல் அது என கேட்டிருக்கிறார் இலால்குடி கருமூலர்.

0: நேரம் 10:07. நேயர்கள், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். இது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. இன்று வாட்ஸ்அப் வழியாக நிகழ்ச்சிக்கு அடுத்து தனது விருப்ப பாடலை குரல் பதிவில் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யார் என்று பார்க்கலாமா?
1: சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் வட்டம் பிராமதி அருமணி. எனக்கு பிடித்த பாடல் அமரகீதம் படத்தில் தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

நேரம் 10:11 16 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே. வாட்ஸ்அப் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள், உங்களின் விருப்ப பாடலும் அந்த காலம் கடந்து காவியமாய் நெஞ்சில் நிலைத்து நிற்கும் பாடல்கள் ஒளியேற நீங்கள் 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களின் விருப்ப பாடலை குரல் பதிவு செய்தோ தட்டச்சு செய்தோ உடனே அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேரளா கூட்டுநாடு கருப்புசாமி அந்த நேயர் விருப்பமாய் கேட்டிருக்கும் பாடல், இது பாமா விஜயம் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 10:15 நிமிடம். ஞாபகம் உறுதி நிகழ்ச்சிகள். அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் கொசம்பம்பட்டி ரகுராமன் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது. பூக்காரி படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் 10:19:30. ஞாபகம் வருதே, நேரலை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலுக்காக குரல் பதிவில் பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்
1: அன்பிற்கினிய மலைக்கோட்டை இளவரசி, திருச்சி வானொலி 102.1. இரவு நேர வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம், வேப்பந்தட்டி வட்டம், மலையாளப்பட்டி, செந்தில்குமார் பேசுகிறேங்க. எனக்கு படகோட்டி படத்திலிருந்து தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் என்ற பாடலை விரும்பி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.

நேரம் 10:25 மேடம். ஞாபகமிருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் இரவு வணக்கம் கூறி தனது விருப்ப பாடலை தட்டச்சு செய்து அனுப்பியிருக்கிறார். மூன்று தெய்வங்கள் படத்திலிருந்து அவரின் விருப்ப பாடல் இதோ.

0: 10:28:35. ஞாபகம் வருது நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலுக்காக வந்திருக்கக்கூடிய குரல் பதிவு யார் என்று பார்க்கலாமா?
1: திருச்சி வானொலி பண்பலைக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கம். இந்த அழைப்பு திருச்சி வயலூர் சாலையில் உள்ள கீதா நகரிலிருந்து நான் அழைக்கிறேன். என்னுடைய பெயர் மீனா. நான் ஓய்வு பெற்ற பேராசிரியர், தமிழ் பேராசிரியர். நான் விரும்பிய பாடல், நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்று துவங்கக்கூடிய அந்த பாடல். அந்த பாடலின் இடையிலே வரக்கூடிய சில வரிகள் எனக்கு அந்த சங்க இலக்கிய குறுந்தொகையிலே இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய பாடலை நினைவுபடுத்துவதாக இருக்கும். மிக அற்புதமான ஒரு பாடல். அதாவது, மலையின் மீது மழை பொழிந்து அது மிக பெரும் ஒரு அருவியாக பெருக்கெடுத்து எப்படி வயல்வெளிகளிலே பாய்ந்து வருகின்றதோ அதுபோல என்று சங்க இலக்கிய பாடலிலே ஒரு உவமை வரும். அதை அப்படியே கண்ணதாசன் தன்னுடைய கற்பனையிலே சற்று மாற்றி எழுதியிருப்பார். அருமையாக இருக்கும். அந்த பாடலை ஒலிபரப்பினால் மிகவும் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.

நேரம் 10:34. ஞாபகமருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாராடி எம்ஏ ரமேஷ் துறையூர் வட்டம் திருச்சி மாவட்ட நேயர் அவர் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது, பொம்மலாட்டம் படத்திலிருந்து.

நேரம் 10:38. ஞாபகமிருதி நேரலை நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்கள் கலமரவா காவிய கானங்களை வாட்ஸ்அப் வழியாக தட்டச்சு செய்தும் குரல் பதிவு செய்தும் கேட்டு மகிழ்ந்து நம்மையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்ததாக இரவு வணக்கத்துடன் திருச்சி அருகில் வாத்தலை கல்லூரியிலிருந்து ராகவன் என்ற நேயர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்திலிருந்து ஒலிக்கிறது.

ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி விஜயநகர் இரட்டை வாய்க்கால் பகுதியிலிருந்து சாமிநாதன் சித்ரா அந்த நேயர்கள் விருப்பமாய் கேட்டிருக்கிறார்கள் சுமைதாங்கி படத்திலிருந்து தங்களின் விருப்ப பாடலை. இதோ அவர்களின் விருப்பத்தில் நாமும் மகிழ.

0: 10:46:40. யாவக உறுதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குரல் பதிவு. அந்த முக வடிவு யாரோ?
1: பெரம்பலூர் மாவட்டம் புதுக்குறிச்சி கிராமம் தா பழனிசாமி. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இன்பமே உந்தன் பெயர்தான் பெண்ணோ என்ற பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அல்ல, அது இதயக்கனி. அந்த இதயக்கனியிலிருந்து உங்களின் இதயம் நோக்கி.

0: நேரம் 10:52, 22 நொடிகள். ஞாபகமிருதி நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக பாடல் கேட்டு குறுந்தகவல் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் தஞ்சாவூரிலிருந்து ஜனனி. குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து அன்புள்ள மான்விலியே அந்த தட்டச்சு செய்து அனுப்பிவிட்டு குரல் பதிவும் அனுப்பியிருக்கிறார், கேட்டுவிடலாம்.
1: குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து அன்புள்ள மான்விலியே.

நேரம் 10:56. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி இது. நிறைவான நேயரும் கூட இவர் முத்துச்சாமி, திருச்சி தாயனூரிலிருந்து. தாய் மீது சத்தியம் படத்திலிருந்து நேரம் வந்தாச்சு, நல்ல காலம் வந்தாச்சு பாடலை கேட்டிருக்கிறார். அவர் கேட்டிருக்கும் நேரம் இது 10:56, 37 பாடல் வருகிறது. அவரது விருப்பம் நிறைவேற

0: நேயர்களை, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. மீண்டும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி நேரலையாக நாளை இரவு 10 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:59, 43 நொடிகள். பண்பலை வரிசை 102.1 MHz. நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் இதே அலைவரிசையில் அதிகாலை 5:45 வரை சென்னை எஃப்எம் ரெயின்போ அஞ்சல் செய்யும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.
1: நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முதல் மரியாதை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த இரவு நேரத்தில் இந்த பூங்காற்று திரும்புமா?

அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இனிய இசையை ரசித்துக் கொண்டே உங்கள் பதிவுகளுக்காக நாங்கள் உறங்கச் செல்லலாமா அல்லது இசையை ரசிக்கலாமா என்ற கேள்வியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆம் நேர்களே, இப்படியே நின்று கொண்டிருந்தால் அடுத்த பாடலும் உங்களுக்கு வரதான செய்யும். காத்திருங்கள். ஸ்வனலதா பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் கருத்தம்மா படத்திலிருந்து. இந்த இரவு வேளையில் இவள் சொல்கிறாள், தன்னுடைய வழியை பார்த்து போ என்று சொல்லும்போது நீங்களும் அவளுக்கு இப்படித்தானே சொல்ல தோன்றும்.

இது இரவு நேரத்து மயக்கம். இந்த இரவு மயக்கத்தில் உங்கள் மனசும் மயங்குகிறது அல்லவா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா மலேசிய வாசுதேவன் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி ஏ ரகுமான் இசையமைப்பில் கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்களோடு இந்த இரவு நேரத்தில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? ஜென்சி பாடிய பாடல் முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து. இதோ உங்கள் மனது மட்டும் மயங்குவது எங்களுக்கு தெரிகின்றது என்று சொல்லலாமா, அல்லது உங்கள் இதயம் எங்கு போகிறது என்று சொல்லலாமா?

இசையை ரசித்துக் கொண்டே அன்பினேயர்களே, விவித் பாரதி தமிழப்பம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லும் போதே சில நேயர்கள் மாத்திரமல்ல பல நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மண்வாசனை படத்திலிருந்து இந்த பாடல்.

நேரம் 11:31. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் ஆம் நேர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கல்லுக்குள் ஈரம் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, உடன் பாடியவர் இசையமைத்து இளையராஜா, பாடலை இயற்றியவர் கங்கை அமரன். இதோ இந்த சிறு பொன்மணி உங்கள் வீட்டிலும் ஊசிக்கிட்டமே.

நிகழ்ச்சியில் இனி மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கடலோர கவிதைகள்.

அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் கொடி பறக்குது படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி அம்சலேகா இசையமைப்பில் இந்த பாடல்.

இசையை ரசித்துக் கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற 3 பக்கமாக பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, பொன்னேரி கலில் அகமது அவர்கள் வெல்கம் வெல்கம் டு ஷோ தி ஆர்ஜே என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் இனி இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பி புஷ்பா அவர்கள் சொல்லியிருக்கிறார். சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருச்சி குமரன் நகர் லட்சுமி அவர்கள் வாழ்த்துக்கள் பீட்டர் சார், கருத்தம்மா பாடல் ஸ்வரலதா குரலில் மனதை நெகிழ்ச்சி செய்கிறது என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். பன்னிபுரம் மணிகண்டன் அவர்கள் இனி இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முத்துலட்சுமி என்ற அன்பினர் அம்பத்தூரிலிருந்து அன்பு அறிவிப்பாளர் பீட்டர் சார் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒழித்த ஒவ்வொரு பாடல் முதல்வரை பதிவு செய்து அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களும் நினைச்சு அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசமயம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து எப்போதும் வழக்கம் போல கவிதை நடையில் மாதவரம் வீரராகவன் என்ற அன்புநேயர், வானில் நிலவோடு முகில் விளையாடும் நேரம் இது, தேனில் பலா சுவை போல பாடல்கள் வானலையில் உலாவரும் காலம் இது, நேயர்கள் மனசு மயங்கும் கீதங்கள் நெஞ்சில் உலவும் நேரம் இது, நித்திரை மறந்து செவிகள் இன்புற நிறை தரும் ராகங்கள் கலவி இது, நிகழ்ச்சி அருமை என சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், நன்றி. அவர்களைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் மனதுக்கும் செவிகளுக்கும் இனிமை சேர்க்கின்றன என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஹள்ளி கோவில் கொட்டாய் கனகராஜ் அவர்களும் ஜெயக்கொடி அவர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவையிலிருந்து

பணப்பள்ளியிலிருந்து குணசீரன் அன்புநேயர் இனி இரு வணக்கம் பாடல்கள் மிக அருமை என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் எப்போதும் வழக்கம் போல ஒரு பதாகை பதிவிட்டு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்புநேயர் தொடர்ந்து பாடல்களின் முதல்வரியை பதிவு செய்து மென்மையான பாடல்கள் பாடல்களை ஒளிபரப்பு செய்கிற பீட்டர் சார் அவர்களுக்கு எனது நன்றிகள் பல என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களை பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும் போது இதோ இந்த பாடலை கேட்கலாமா?

அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பி எஸ் சசிரேகாவுடன் இந்த பாடிய பாடல் கேட்டோம். பாடலை இயற்றியவர் வாலி, மன்னிக்கவும் வைரமுத்து. நிகழ்ச்சி நிறைவாக பதினாறு வயது நிலை படத்திலிருந்து எஸ் ஜானகி குரல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த செந்திருப்பு இந்த இரவு வேளையில்

0: மனசு மயங்கும்
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது. நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத பாடல்கள் தொடர்ந்து 4 மணி வரை. 12 மணிக்கு காற்றின் மொழியாகவும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத வெடிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக ஒவ்வொரு பாடல்களும் அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி

வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேற்று பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூட

மஞ்சை பாடாதோ காதல் நெட்டு, நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ லேசாட்டு.

0: இதென்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ? அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசு இரவு. நேரம் 4:20, ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி, தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். அரண்மனைக்கிளை படத்திலிருந்தும் பொட்டு அம்மன் படத்திலிருந்தும் பாடல் ஒளிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்கலம்.

தூங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில் கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகர பிரியா ராகத்தில் அமைந்த விடமுசேயவே தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: இதுவரை பொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் ஆய்மச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலி

తపాలిన దీసి తత్పూర్వ పల్గు సుధి నేత్ర ప్రభునా.

தொடர்ந்து தெய்வீக ராகத்தில் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியவர் பாம்பே சாரதா.